0: ஜெபம் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம்
2: The Gospel of Matthew
1: 7 அதிகாரம்
2: Chapter 7
1: மத்தேயு 7 அதிகாரம்
2: Matthew Chapter 7
1: தயவு செய்து 7 வசனத்தில் இருந்து 11 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம்.
2: We will read from verses 7 till 11.
1: மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம்.
2: Matthew 7 and verse 7 to
1: 11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
2: Ask and it shall be given you, seek and ye shall find, knock and it shall be opened unto you. For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, unto him that knocketh it shall be opened. Or what man is there of you, whom if his son ask bread, will he give him a stone? Or if he ask a fish, will he give him a serpent? If ye then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your Father, which is in heaven, give good things to them that ask him?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொல்லிய மிக முக்கியமான ஒரு பகுதி இது.
2: This is a very important portion regarding prayer that was told by our Lord Jesus.
1: நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பிதா பரலோகத்திலே இருக்கிறார்.
2: We all believe that a father is in heaven.
1: அந்த தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால்,
2: And if you believe that there exists a God,
1: கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது,
2: The word of God says,
1: அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
2: The God shall give more good things to them that ask him.
1: நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தைரியமும் உண்டானால் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர்.
2: Very often I say unto the Lord, the very comfort and the confidence in this world is that we have a father who hears our prayer.
1: இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் இருக்கின்றன.
2: There are more kind of sects and religions in this world.
1: ஆனால் கிறிஸ்தவம் மாத்திரம்தான் தேவனை அப்பா பிதா உறவுக்குள்ளே கொண்டு வருகிறது.
2: But only Christianity bring into a relationship of a father and son.
1: நாம் ஆண்டவருக்கு சீடர்கள் அல்ல.
2: We are not disciples of God.
1: நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் அல்ல.
2: We are not the followers even.
1: நாம் உண்மையாய் விசுவாசிப்போமானால்,
2: If we truly believe that,
1: தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்.
2: God has made us his children.
1: அதனால்தான் வேதம் சொல்லுகிறது,
2: That's why the Bible says,
1: நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள்.
2: His love is great because he has called us his children.
1: நாம் தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை உள்ளவர்கள்.
2: So we have the right to call God as Abba Father.
1: That is why Jesus said, பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
2: Even you people who are evil,
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள்.
2: You know to give good gifts to your children.
1: உங்க பிள்ளைங்க அப்பன் கேட்டா நீ கல்லை கொடுக்கிறது இல்ல.
2: If a child asks for a bread, you will not give a stone.
1: மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறது இல்ல.
2: If the child asks for a fish, you will not give a serpent.
1: கேட்டால் தேளை கொடுக்கிறது இல்ல.
2: You will not give a scorpion if you ask for it.
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்கிறதை நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
2: So you give your children what they ask for.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: நாம கொடுக்கிறதுல கூட வித்தியாசம் இருக்குது.
2: So there is also difference in giving.
1: நான் சில வேளைகள்ல பாத்துர்க்கேன்.
2: Sometimes I have noticed this.
1: நீங்க ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணீங்கனால,
2: When you're traveling by train,
1: அல்லது ஏதாவது ஒருதுல வாகனத்துல டிராவல் பண்ணும்போது,
2: Or when you're traveling by any means of transport,
1: ஒரு பிச்சைக்காரன், அம்மா பசிக்குதுமா எனக்கு ஏதாவது கொடுங்கம்மான்னு கேக்குறான்.
2: So the beggar comes and asks you for alms, for asking something that he feels hungry.
1: பொதுவாக நீங்க என்ன சொல்றீங்க?
2: What do you generally say?
1: அம்மா பசிக்குதுமா அப்படினு சொன்னா,
2: When he says mother I am feeling,
1: நீ என்ன சொல்றீங்க?
2: What you will say?
1: அதான் கரெக்ட்.
2: So that is correct.
1: சில்லறை இல்லப்பா.
2: We don't have change.
1: எல்லாரும் சொல்றதுதான், சில்லறை இல்லப்பா.
2: That is the dialogue told by everybody. I don't have change.
1: ஆனா
2: but
1: பக்கத்துல உங்க பிள்ளை உட்கார்ந்திருக்கு.
2: Your child is next to you.
1: அந்த பிள்ளை சொல்லுது,
2: the child asks you,
1: பசிக்குதுமான்னு சொல்லு.
2: I feel hungry mother.
1: ரெண்டு வார்த்தை ஒண்ணுதான்.
2: So both the words are same.
1: The பிச்சைக்காரி கேட்டாலே
2: the beggar,
1: அதுவும் அதே வார்த்தை தான்.
2: She also used the same statement.
1: உங்க பிள்ளை கேக்குது, அதுவும் அதே வார்த்தை தான்.
2: Even the your child is also using the same statement.
1: நீங்க எந்தை காயில உங்க பிள்ளைய பார்த்து சில்லறை இல்லம்மான்னு சொல்லிருக்கீங்களா?
2: Have you ever told your child you don't have any change?
1: வீட்டில் உள்ள பொருளை அடமான வச்சாகிலும் வட்டிக்கு வாங்கி ஆகிலும் பிச்சை எடுத்தாலும் கொடுத்துருவீங்க உங்க பிள்ளைக்கு.
2: You will at least pledge the things at your home or get it for any type of interest and then give your child.
1: அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா,
2: I can tell you more about it.
1: ரோட்ல ஐஸ்கிரீம் விற்கிறான்.
2: There's a person selling ice cream on the road.
1: குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்றான்.
2: He keeps on shouting குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி.
1: உங்க பிள்ளைக்கு குல்ஃபி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசை.
2: So your child likes to eat that குல்ஃபி.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
2: What you will say?
1: மவனே,
2: son,
1: குல்ஃபி சாப்பிட்டா,
2: if you eat குல்ஃபி,
1: தொண்டை கட்டிக்கிடும்டா.
2: You will have some sore throat.
1: தொண்டை கட்டிக்கிடும்.
2: So you have sore throat.
1: அவன் ஐஸ் வாங்கி நிக்கிறான், தலையில நிக்கிறான்.
2: But he is asking for this ice cream.
1: உங்க பென்ஸ் கார் எடுத்துட்டு,
2: so you will take your Benz car,
1: 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு,
2: you will travel for 2 kilometers.
1: அவன் கேட்டது குல்ஃபி, நீங்க கொடுக்கிறது ஃபேமிலி கப்.
2: He has asked for kulfi, but you will give him the family pack.
1: அதனால தான் வேதம் சொல்லுது,
2: that is what the Bible says,
1: தேவன் தம்முடைய ஐசூரியத்தின்படி நம்முடைய குறைவை நிறைவாக்குவார்.
2: God will fulfill all our wants according to his riches.
1: தேவையின்படி அல்ல,
2: not according to your need,
1: உம்முடைய ஐசுவரியத்தின்படி,
2: but according to his riches.
1: குல்ஃபி கேட்டா யாரு குல்ஃபி வாங்கி கொடுப்பானா? ஒரு கூலிக்காரன் குல்ஃபி வாங்கி கொடுக்கறான்.
2: So who will get a kulfi if he asks for? One is the one who has a daily wager.
1: கொஞ்சம் வசதி உள்ளவன் போயிட்டு ஒரு கப் ஐஸ் வாங்கி கொடுக்கறான்.
2: The person who have little comfort will have an ice cream.
1: நல்ல வசதி இருந்தா 5 star hotel ல போய் வாங்கி கொடுக்கறான்.
2: The rich man will get a from a high 5 star hotel.
1: ஐஸ்க்கு விலை 10 ரூபாய்.
2: So it is 10 rupees in ice cream shop.
1: அவன் ஓட்டிட்டு போற காருக்கு பெட்ரோல் 50 ரூபாய்.
2: So the cost of the petrol for which he is traveling is 50 rupees.
1: ஏன்?
2: Why?
1: உங்க பிள்ளைக்கு ஏன் தொண்டை கட்டி கொடுன்னா, ஐஸ் கிரனால இல்ல, உங்களோட ஐஸ்வரிய இருக்கனால.
2: It is not because of the ice cream that he gets sore throat, but just because you have the
1: reason. இதெல்லாம் யார் செய்றானு கேட்டிங்கன்னா,
2: who is doing this?
1: பொல்லாதவர்களாகிய நாம்,
2: even we who are evil,
1: நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய வசதியின்படி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறோம்.
2: We meet the needs of our children according to your riches and according to your sophistication.
1: அந்த பிள்ளை அம்மானு கேக்குது, ரெண்டு பிச்சைக்காரி கேக்குறது அம்மாதான்.
2: So even the beggar asked his mother and
1: Jesus. பிள்ளை கேக்குறது அம்மாதான்.
2: Even the child is calling mom.
1: வார்த்தைகள் ஒன்றானாலும்,
2: though the words are similar,
1: நீங்கள் எந்த நிலையிலே அதனுடைய தேவையை சந்திக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா,
2: in what state you meet their needs,
1: அதனுடைய தேவையின் அடிப்படையிலே அல்ல,
2: not according to the need,
1: அதனுடைய பிரச்சனை அடிப்படையிலே அல்ல,
2: not according to the basis of the need,
1: உங்களுடைய வல்லமையின்படி உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி நீங்கள் உங்களுடைய மதிப்பையும் உங்களுடைய மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் அவருடைய தேவைகளை சந்திக்கிறீர்கள்.
2: You meet the needs based upon your power and the riches and to have your honor and respect.
1: அதே விதமாக தான் வேதம் சொல்லுகிறது.
2: Similarly the Bible says,
1: உங்கள் பரமபிதா,
2: your heavenly father,
1: பரலோகத்தில் இருக்கிற பிதா,
2: your father who is in heaven,
1: அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர்,
2: he was the one who created heaven
1: and earth, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர்,
2: he is above all,
1: அவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள்,
2: so you and me are children to him.
1: அப்ப நீங்கள் வேண்டிக்கொள்ளுவீர்களானால்,
2: so if you ask him,
1: உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவர்.
2: God is faithful to give you all your needs.
1: அதனால்தான் வேதம் சொல்லுகிறது,
2: that is what the Bible says,
1: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்,
2: the young lions do lack and suffer hunger.
1: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது.
2: But they that seek the Lord shall not want any good thing.
1: இவைகள் எல்லாம் வேத வாக்கியங்கள்.
2: These are the words in the Bible.
1: நன்றாக கவனியுங்க.
2: Listen carefully.
1: ஆண்டவராகிய தேவன் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும்போது,
2: God in one instance says,
1: ஏசாயா 43 அதிகாரம்,
2: Isaiah chapter 43,
1: ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம்,
2: Isaiah chapter 43,
1: தயவு செய்து 21 22 வாசியுங்கள்.
2: Verses 21 and 22.
1: இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
3: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்,
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்,
3: ஆனாலும் யாக்கோபே,
1: ஆனாலும் யாக்கோபே,
3: நோக்கி கூப்பிடவில்லை.
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
3: இஸ்ரவேலே
1: நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய்.
2: So these people have formed for myself, they shall shew forth my praise, but thou hast not called upon me, O Jacob, but thou hast been weary of me, O Israel.
1: நான் உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
2: I have formed you for myself.
1: எதுக்கு ஏற்படுத்தினேனா,
2: why did I form you?
1: நீ எப்போதும் என்னை சூசிக்கிட்டே இருக்கணும்.
2: So that you may praise me all the time.
1: நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும்.
2: So that you may have a grateful heart.
1: நீங்க எப்ப நன்றி சொல்லுவீங்க?
2: When you will give thanks.
1: அவர்ட்ட அந்த நன்மை பெறும்போது நன்மை சொல்றீங்க.
2: Well, when you receive some good thing from him.
1: அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஏராள நன்மைகளை செய்து,
2: so God keeps on doing good things to
1: you. நீங்க எப்போதும் ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு.
2: So God desires that you have to thank him perpetually.
1: வேதம் சொல்லுது,
2: that's what the Bible says.
1: ஆனாலும் யாக்கோபே,
2: but still Jacob,
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை.
2: You have not called upon me.
1: ஆகினால நீ என்ன ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா,
2: so what has happened to you?
1: நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய்.
2: You have become weary of me.
1: நீ யாரா இருக்கணும் நான் விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா,
2: what a desire you should be.
1: நீ என்னை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்.
2: You should be praising God always.
1: எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாய் இருக்கணும்.
2: You should be a child who is always praising God.
1: நீ நல்லா துதிக்க வேண்டியவன்.
2: The one who is supposed to be praising God.
1: நன்மைகளை பெற்று தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நீ.
2: The one who ought to be grateful to God.
1: ரொம்ப சலிப்பு நிறைந்தவனாய்.
2: Being weary.
1: இந்த எலியா செய்தது போல சலிப்பு வந்து நான் செத்தா பரவாயில்லன்னு சொன்னா.
2: As Elijah said, I will die because of this
1: vexation. நீ எரிச்சலும் வேதனை நிறைந்தவனாய் ஏன் இருக்கிறேன்னு கேட்டா.
2: When he asked, why are you full of fury and jealous?
1: நீ என்னை நோக்கி கூப்பிடவே இல்லை.
2: Because he never called upon me.
1: நீ என்னை நோக்கி கூப்பிட்டிருந்தியானா,
2: if you would have called me,
1: உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்னு கேட்டேனா,
2: how would have your life transformed?
1: என்னை துதிக்கிற வாழ்க்கையாக மாறி இருக்கும்.
2: Your life will be a life of praising me.
1: அப்ப நான் சொல்லுவேன்,
2: so I will tell you,
1: யாருடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிற வாழ்க்கையாக மாறுகன்னு கேட்ட.
2: Whose life will be transformed to life of praising God?
1: யார் தேவனை நோக்கி தேடுறாங்களோ,
2: the one who seek God,
1: யார் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ,
2: the one who gives petition to God,
1: அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று கேட்டால்,
2: and their life God changes into what?
1: துதிக்கிற வாழ்க்கையாக மாற்றுகிறார்.
2: Their life will be transformed to life of praise.
1: ஜெபிக்காத ஒரு மனுஷன் துதிக்கிறதில்லை.
2: A man who doesn't pray doesn't praise.
1: இல்ல துதிக்க முடியாது.
2: He cannot praise at all.
1: ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை,
2: the life of a man,
1: சலிப்பும் வேதனையும் நிறைந்த ஒன்று.
2: The life of a man without praising will be of vain.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of God.
1: அதனால் தான் ஆண்டவர் சொன்னார்.
2: That is why God said.
1: லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே.
2: Luke chapter 18 and verse 7.
1: அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே.
2: So and shall not God avenge his own elect which cry day and night unto him?
1: ஒரு கூட்டம் இருக்கு.
2: There's a congregation.
1: தேவன் யாருக்கு நியாயம் செய்கிறார்?
2: So to whom he gives the
1: judge? யாருக்கு நன்மை செய்கிறார்?
2: To whom he does good?
1: ஒரு கூட்டம் இருக்கு.
2: There is a congregation.
1: அது ஒரு சின்ன கூட்டம்.
2: That's a very small congregation.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்.
2: There are many who are called.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்.
2: But only if you are elected.
1: அந்த சிலர் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா,
2: and what happens to that few?
1: ராத்திரியும் பகலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க.
2: They keep on crying day and night unto God.
1: தேவன் யாருக்கு நன்மை செய்கிறார்?
2: And to whom does God do good?
1: நான் சொல்லுவேன்,
2: I would tell you,
1: அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்ல.
2: Not to the one who were called.
1: நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க.
2: Many were called.
1: இன்னொரு விதமான சொல்வேன் ஆனால்,
2: in other words, I would tell you,
1: நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம்,
2: in the gospel of Luke,
1: தயவு செய்து 3 அதிகாரம்,
2: chapter 3,
1: 21 வசனம் பாருங்க.
2: Verse 21.
1: ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
2: Now when all the people were baptized,
3: இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்றார்.
1: இயேசுவுக்கு முன்னோடினவனாகிய யோவான் பற்றி பேசுறார்.
2: So it was not John who spoke, the forerunner of Jesus spoke about baptism.
1: மனம் திரும்புங்கள்.
2: He said repent.
1: ஞான ஸ்நானம் பெறுங்கள்.
2: And be baptized.
1: பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
2: The kingdom of God is near.
1: அவர் ஞான ஸ்நானத்துக்கு எனக்கு பின்னாலே ஒருத்தர் வருகிறார்.
2: So there's one who comes after me.
1: நான் அவர் என்னிலும் பெரியவர்.
2: He is greater than me.
1: அவருடைய பாதரட்சையின் பாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரமான அல்ல.
2: I'm not even worthy to loosen this lash.
1: நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
2: I give you baptism by
1: அவர்
2: water.
1: அவருக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
2: He will baptize you by spirit and fire.
1: ஒரு பெரிய பிரசங்கத்தை அவன் பண்றான்.
2: He made a great preaching.
1: அநேக ஞான ஸ்நானம் எடுத்தார்.
2: So many were baptized.
1: ஆயக்காரர்கள், பாவிகள், ஆசாரியர்கள் அநேகர் வந்து அவனாலே ஞான ஸ்நானம் பெற்றார்.
2: So many Pharisees, many publicans and all the people came and were baptized.
1: நான் கவனிங்க.
2: Listen carefully.
1: அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா?
2: What does the Bible say?
1: ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றபோது.
2: Now when all the people were baptized.
1: இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார்.
2: Jesus also was baptized.
1: ஆனா இயேசுனுடைய ஞான ஸ்நானம் totally different.
2: So the baptism of Jesus was very different.
1: வேதம் சொல்றது இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: And Jesus was also baptized and prayed.
1: அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறந்தது.
2: And when he prayed the heavens were open.
1: அப்ப இத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்களே.
2: So all these people were baptized.
1: ஏன் வானம் திறக்கல?
2: Why the heaven was not open?
1: எல்லாம் ஞானஸ்நானம் பெற்று வீட்டுக்கு போனாங்க.
2: And after the baptism they went home.
1: அவங்க ஆனா யாருக்குமே வானம் திறக்கல.
2: But the heaven was not open to anyone.
1: இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: So Jesus was baptized and prayed.
1: நான் சொல்லுவேன்.
2: I will tell you.
1: வானம் திறக்கிறது ஆசீர்வாதத்துக்கும் வானம் மூடுகிறது சாபத்துக்கும் இருக்கு.
2: So opening of heaven is for blessing and closing of heaven is for curse.
1: உபாகமம் 28 அதிகாரத்துல சாபத்தை சொல்லும்போது நான் வானத்தை அடைச்சிருமேனு ஆண்டவர் சொன்னார்.
2: So when he says about the heavens.
1: ஆனால் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது.
2: But when he says about blessings.
1: வானம் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன்.
2: So he says I will open up the heavens and pour you that you may not have any space.
1: தேவன் வானம் திறந்து ஆசீர்வதிப்பார்.
2: God will bless us opening the heavens.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஞான ஸ்நானம் பெற்ற ஒருவருக்கும் வானம் திறக்கல.
2: So it was not for any person the heaven was open.
1: யாருக்கு வானம் திறந்ததுன்னா?
2: But unto whom was it open?
1: ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார்.
2: He was baptized and then prayed.
1: நீங்கள் உட்கார்ந்திருக்க எல்லாரும் அதிகமா ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்.
2: So most of the people who are sitting here are baptized.
1: நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்கிறேன்.
2: I humbly ask you.
1: நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு ஞான ஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்.
2: You were called and you accepted and gave yourself to the truth of the baptism.
1: ஒரு விசுவாசி உண்மையாக அழைக்கப்பட்டது உண்மையானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வந்தால் மாத்திரமே தேவன் அவனுக்கு நன்மை செய்கிறார், நியாயம் செய்கிறார்.
2: If a believer is called but only if he becomes a believer or who is chosen he will receive all the good things.
1: Every believer ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவன் மேல் விழுந்த கடமை ஜெபம் பண்ண வேண்டும்.
2: So it is a duty and responsibility of every believer to pray.
1: ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு.
2: God said unto his disciples
1: ஒரு மணி நேரமாவது நீங்க என்னோடு விழுந்திருக்க கூடாதப்பா.
2: Could you not watch with me for 1 hour?
1: நீங்க என்னோட இருக்கீங்க.
2: You are with me.
1: என்னோட தங்குறீங்க.
2: And you are staying with me.
1: நான் ஜெபம் பண்றத பாக்குறீங்க.
2: And you are looking what I am praying.
1: நான் குறைவில்லாம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன்.
2: And I am giving you food as you like filling.
1: நீங்க வீட்டை விட்டுட்டீங்க.
2: And you have left all your homes.
1: நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க.
2: You have left everything.
1: நல்லது.
2: It is good.
1: இயேசுவுக்காக நீங்க விட்டவங்க.
2: You have left everything for Jesus.
1: இயேசுவை பின்பற்றுறவங்க.
2: And you are following Jesus.
1: உங்களுக்கு பேர் அப்போஸ்தலர்.
2: You are called as apostles.
1: எல்லாருக்கு.
2: And you have everything.
1: انا அவங்கள பார்த்து சொன்னாரு.
2: But unto them he said,
1: நீங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்கணுமானா?
2: If you want to overcome the temptation.
1: யார் தெரியுமா?
2: Who?
1: இயேசுவுக்காக விட்டேன்னு சொல்றாங்களே.
2: The one who said they left everything for Jesus.
1: இயேசுவுக்காக கழுத்திட்டேன்னு சொல்றாங்களே.
2: They said they left everything for Jesus.
1: இயேசுவுக்காக கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே.
2: They said they gave everything for Jesus.
1: அவங்கள பார்த்து சொன்னார்.
2: Unto them he said,
1: நீங்க சோதனைக்குட்படாம இருக்கணுமானால்
2: that you may not fall into temptation.
1: ஒரு மணி நேரமாவது ஜெபம்.
2: You should pray at least for 1 hour.
1: நான் சொல்வேன்.
2: I will tell you.
1: நீங்க தப்பு நினைக்காதீங்க.
2: Don't mistake me.
1: நீங்க ஒரு மணி நேரமாவது நீங்க ஜெபிக்காவிட்டால்
2: if you don't pray at least for 1 hour.
1: நீங்கள் விசுவாசிகள் என்று உங்களுக்கு பெயரே கிடையாது.
2: You cannot be named as a believer.
1: எந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பங்கே கிடையாது.
2: And you are not entitled for any kind of blessing.
1: உங்களுடைய ஒரு மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே அல்ல, நீங்கள் சோதனைக்குள்ளே சிக்குவீர்கள்.
2: If you cannot pray even for 1 hour, it is not for blessing, but you will fall into temptation.
1: உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், உங்கள் காலேஜில் இருக்கலாம், உங்கள் பிரயாணத்தில் இருக்கலாம், நீங்கள் எதில் இருக்கலாம், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளும் பெரியவர்களும் சோதனைக்குள்ளே சிக்கி தேவனை இழந்து போறவர்கள் யாரு கேட்டா? ஜெபிக்காதவர்கள்.
2: It might be a school or college or you're traveling or workplace, but most of the people who are falling into temptation are they people who don't pray at all.
1: ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க.
2: They are baptized.
1: ஒழுங்க கோயிலுக்கு வராங்க.
2: They come to church regularly.
1: ஒழுங்க பிரசங்கம் பண்றாங்க.
2: They preach word regularly.
1: ஆனா வேலையில இருந்து யாரோ ஒரு இந்து பொண்ணை கூட்டி வராங்க.
2: But they bring some other Hindu girl from their workplace.
1: ஒரு இந்து பையனை கூட்டி வராங்க.
2: They bring a Hindu boy from the workplace.
1: ஏன் அந்த சோதனை ஜெயிக்க முடியல அவங்களால?
2: Why are they not able to overcome the temptation?
1: நான் சொல்றேன், வாழ்க்கையில நியாசன் எடுத்துட்ட
2: because you have baptized
1: நீ நல்ல ஒரு சபையில இருக்கற
2: and you are in a good church
1: நல்ல பிரசங்கம் கேக்குற
2: and you have good sermon
1: but your personal life no prayer
2: but there is no prayer in your personal life
1: ஒரு மணி நேரம் கூட நீ ஜெபிக்காவிட்டால் சத்தியமாய் நீ சோதனையிலே சிக்குவாய்
2: if you don't pray even for 1 hour you will surely fall into temptation
1: சோதனையை ஜெயிக்க உனக்கு பலம் இருக்க முடியாது
2: you will not have any strength to overcome the temptation
1: நீங்க உண்மையா கேட்டு பாருங்க
2: you ask yourself
1: இவ்வளவு திரள் கூட்டமான பேர் உட்கார்ந்திருக்கீங்க
2: there are many multitudes seated here
1: நான் ஒருவரை கை தூக்க சொல்லல
2: i don't want anybody to raise your hand
1: உங்கள் மனச்சாட்சியோடு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமானால் அந்த மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்க நான் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
2: so ask your conscience and see I spend 1 hour with God daily then you are blessed one
1: அப்படி இல்லாவிட்டால்
2: if it's not
1: நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஏழாயிரம் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க
2: and if you are so and if you trust that you will receive any blessing from God you will be deceived
1: இன்னைக்கு ஜெபமே இல்ல ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வானம் திறக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க
2: but you think that you don't have prayer but you want the heavens to be open with blessings
1: devunde naamathukku maiyame undavada
2: glory be to the name of god
1: adhaan aandavar sonna
2: that's why god said
1: devunude naamathukku maiyame undavada
2: glory be to the name of god
1: yohan 16th adhigaram
2: john chapter 16
1: yohan elina suvishesham 16th adhigaram
2: gospel of john chapter 16
1: 24th vasanatha paarenga
2: verse 24
3: idivaraikkum neengal en naamathinale ondrum kekkavillai kelungal appo
1: yaar kekkala
2: who have not asked
1: solunga
2: who have not asked
1: ivunga la yaar theriyuma
2: no who are they
1: apostles
2: they are called apostles
1: ellathey vittavunga
2: they are the one who left everything
1: yes solraru
2: jesus said
1: idhu varaikku neenga ennadathila onnayum kekkala
2: you have not asked me anything until now
1: ana inuma solren
2: but I tell you now
1: neenga ennadathile kelunga
2: you ask me
1: kelunga
2: you ask me
1: neenga ennoda da irukringa pa
2: you are with me
1: உங்க தேவை எனக்கு என்னன்னு தெரியும்
2: ஐ நோ வாட் இஸ் யுவர் நீட்
1: ஆனா எப்ப பெற்றுக்கொள்வேனா
2: பட் when you will receive
1: உங்க தேவைகள் எல்லாம் நான் அறிந்த போதல்ல
2: not when I know your needs
1: நான் சொல்லுவேன்
2: I will tell you
1: நீ என்கிட்ட கேளு
2: you ask me
1: கேட்டா என்ன கிடைக்கும்
2: what you will receive when you ask me
1: சொல்லுங்க
2: what you will receive
1: உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்
2: you will receive that your joy may be full
1: நல்லா கவனிங்க
2: listen carefully
1: நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒன்று உண்டானால் prayer
2: so it is a prayer alone which brings joy in our life
1: நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துல எத்தனை பிரச்சன நடுவுல பாடங்கள் நடுவுல நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஒரே ஒரு இடம் God's presence
2: If you are to experience the joy of Lord amidst all your troubles and problems only thing is that God presence
1: ungal vaalkaiyila sandosham nerava irukkanumana
2: if there should be joy full in your life
1: ennadathile kelungal
2: he said ask me
1: ennadathile kettingana
2: if you ask me
1: naan ungal sandosham nerava irukkumbadi petrukolveergal
2: i will give you that you may receive that in fullness of
1: Anna,
2: joy
1: ana kekkiradhu or nibandhana irukku
2: but there's a condition for asking
1: neenga vaasthu paarenga
2: you read the
1: jacob mudalam adhigaram
2: james chapter 1
1: devanudaiya naamathukku மே உண்டாவதாக தயவு செய்து ஐந்தாம் வசனத்தை
2: வாசிங்கன்னா
1: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
3: ஒருவரையும் கடிந்து
1: கொள்ளாதவரும் ஆகிய
3: தேவனிடத்தில் கேட்கக்கடவன்
1: யார் இடத்துல
2: unto whom
1: அவர்களை போய் கேளுங்க
2: so go and ask him
1: அவர் யாரு
2: who is he
1: சம்பூர்ணமா கொடுக்கிறார்
2: he gives liberally to everyone
1: அரகுறையா கொடுக்க மாட்டார்
2: not in a partial way
1: சம்பூர்ணமா கொடுப்பார்
2: he gives liberally
1: ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார்
2: and he will never condemn anybody
1: அவரிடத்திலே கேட்கக்கடவன்
2: so you may ask him
1: அவர் எப்படி கொடுப்பார்னா குறைவில்லா யாரு குறைவா இருக்காங்களோ அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்பார்னா ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்
2: so whoever lacks anything when you go and ask god he will give in a sumptuous way
1: ஆனா சொல்லிட்டு சொன்னாரு
2: and he says further
1: பாத்தீங்க
3: ஆனாலும்
1: அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம கேட்கணும்
2: so let him ask in faith nothing wavering
1: கேட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சிரல
2: he did not finish of saying if you ask
1: கேக்குறவன் எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா
2: how are you supposed to ask
1: விசுவாசத்தோடு கேட்கணும்
2: you are supposed to ask with faith
1: சந்தேகப்படுகிறவன் அடிக்கப்படுகிற
3: அலைகிற கடலின் அலைக்கோப்பு
1: அலை போல இருக்கிறான் சந்தேகப்படுறவன் எதையாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று
2: For let not that man think that he shall receive anything of the Lord.
1: He
2: cannot think about it
1: at all. You
2: have to ask God.
1: எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா,
2: how are you supposed to ask?
1: By faith, விசுவாசத்தோடு.
2: With
1: faith. ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்.
2: So with the faith that if I ask God, God will give me.
1: அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார்.
2: He will never rebuke me.
1: அவர் என்னை வெறுக்க மாட்டார்.
2: He will never hate me.
1: நான் அவரிடத்தில் கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார்.
2: If I ask him, he will surely give me.
1: இதை எப்படி கேட்கிறேன்னா விசுவாசத்தோடு கேட்கிறேன்.
2: So how do I ask? I ask with faith.
1: ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது.
2: That's why the Bible says.
1: எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்திலே.
2: Hebrews chapter 11 and verse 6.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
2: Without faith, it is impossible to please God.
1: நல்லா காருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. சரி, என்ன விசுவாசம்?
2: What kind of faith?
1: விசுவாசம்னா என்ன?
2: What is faith?
1: வசனத்தை வாசிங்க.
2: Read the verse.
3: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
1: ஏனென்றால்
3: தேவனிடத்தில் சேருகிறவன்,
1: தேவனிடத்திலே சேருகிறவன் அல்லது தேவனை பற்றி கொள்ளுகிறவன், தேவனுக்கு தேவனிடத்தை
2: வர்றவன்,
1: அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். முதலாவது
3: அவர் தம்மை,
1: எதை விசுவாசிக்கிற?
2: What should you believe?
1: தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு
3: பலன்
1: அளிக்கிறார் என்பதும்
3: விசுவாசிக்க
1: வேண்டும். நல்ல கவனிங்க, இவங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறீங்க?
2: So what your all people see, they believe
1: தேவன் ஒருவர் உண்டு அப்படினு விசுவாசிக்கிற கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க.
2: Whoever say believe that we have one God.
1: அறிந்திருக்கீங்களா?
2: So you believe, right?
1: விசுவாசிக்கிறீங்களா?
2: So you believe it.
1: நீங்க விசுவாசத்தோட தான் வந்திருக்கீங்க.
2: So you have come with the faith.
1: அப்போ நீங்க சேருகிறவன் ஒன்ன விசுவாசிக்கணும்.
2: So the one who comes to God should believe one thing.
1: நான் ஆண்டவரிடத்தில் சேர்றது உண்மையானால்,
2: if it's true that I come close,
1: நான் ஆண்டவரை தேடினால்,
2: if I seek God,
1: என்ன செய்தா?
2: What I do?
1: ஆண்டவரை சேர்ந்தீங்கல்ல?
2: So you have come to him.
1: ஒரு காலத்துல பிசாசுக்கு ஊழியம் செய்தோம்.
2: Earlier we were ministering.
1: ஒரு காலத்துல பாபத்துல வாழ்ந்தோம்.
2: We were living in the sin.
1: ஒரு காலத்துல அக்கிரமத்துல வாழ்ந்தோம்.
2: We were living in iniquity.
1: இப்போ அதை விட்டுட்டு தேவன்ட்ட வந்துட்டோம்.
2: So we have left everything and come to God.
1: ஒருத்தர் ஒரு முறை சொன்னார், ஐயா நான் கோயிலில் வந்து
2: எனக்கு
1: பலன் தருவார்.
2: He will give me the reward.
1: அப்ப சேர்றம என்ன செய்யணும்?
2: So what I'm supposed to do if I want to come to him?
1: சொல்லுங்க. இங்க நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க.
2: Many people have come to him.
1: நிறைய நினைக்கிறாங்க ஞானசான எடுத்த உடனே தர்த்தரெல்லாம் போயிடும்.
2: So many people think if I get baptism I all
1: சாபம் எல்லாம் போயிடும்.
2: I all my
1: curses எல்லாம் போயிடும்.
2: All the problems will be solved.
1: இது எல்லாம் வானம் திறந்து வீட்ல அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்.
2: So the heavens will be opened and there will be blessing pouring upon my house.
1: அது போய்
2: that is lie.
1: சேர்றீங்களா?
2: Have you come to him?
1: தேடுங்க.
2: Then seek him.
1: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
2: Though the young lions may lack and hunger.
1: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு,
2: but the one who seek God will lack.
1: யாருக்கு நன்மை குறைவடாது?
2: Unto whom lacks nothing.
1: சங்கீதம் 34:10 சொல்லிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு.
2: Psalm 34:15 says those who seek him.
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடாது.
2: Unto them they lack nothing.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இப்போ உங்களுக்கு விசுவாசம் வேணும். தேவன் ஒருத்தர் இருக்காரு.
2: So you must have a faith that there is one God.
1: நான் அவரை தேடினா,
2: and if I seek him,
1: எனக்கு பலன் கிடைக்கும்.
2: I will receive the reward.
1: எனக்கு நன்மை கிடைக்கும்.
2: I will receive the goodness.
1: என்று விசுவாசித்து நீங்க தேடணும்.
2: And you supposed to seek him with that faith.
1: انا ஒன்று சொல்றேன் பாருங்க.
2: But I will tell you one thing.
1: இதே யாக்கோபு சொன்னாரு.
2: The same Jacob, James said.
1: யாக்கோபு 2 அதிகாரம்
2: James chapter 2
1: 19 ஆம் வசனம் வாசிங்க.
2: Verse 19.
3: தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான்.
1: நல்லதுதான்.
3: பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
1: பிசாசு,
2: what does the devils do?
3: விசுவாசி.
1: நீங்க நடுங்கல, நீங்க விசுவாசிக்கிறீங்க.
2: So you believe but you don't tremble.
1: அந்த பேய் நடுங்குது.
2: But the devils tremble it seems.
1: சில வேளைகள நான் பாத்திருக்கேன் மாந்து.
2: Sometimes hey,
1: நான் யார் தெரியுமாடா?
2: You know who am I?
1: ரத்த காட்டேரி நிக்கும்.
2: I am the vampire.
1: இயேசுவின் நாமத்துல போய்.
2: I say in the name of Jesus leave him.
1: அது ஓடிரும்.
2: They will start running away.
1: இயேசுவின் நாமத்தை கேட்டா அந்த பேய் என்ன செய்து?
2: When they hear the name of Jesus, what will they do?
1: நிறைய அங்குள்ள பேய் நடக்கிறது இல்ல.
2: But the many places the devils are not seen.
1: ஒரிஜினல் பேய் நடக்குது.
2: The original devils are scared.
1: நான் சொல்றேன்.
2: I will tell you.
1: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க.
2: Many people believe.
1: பயப்படுறவங்க.
2: But they are not trembling.
1: உலகத்திலேயே தேவனுக்கு பயப்படாத ஒரு கூட்டம் உண்டானா அது பெந்தெகோஸ்தல் கூட்டம்.
2: So it is only the Pentecostal congregation who doesn't tremble God.
1: என்னங்க ரட்சிக்கப்பட்டாங்க.
2: Because they are saved.
1: அபிஷேகம் பெற்றாங்க.
2: We have received anointing.
1: இவன்தான் எல்லாம் துணிஜியா.
2: And they do all kinds of presumptuous things.
1: ஆனா பேய் இருக்கு பாருங்க.
2: But you consider these devils.
1: அது விசுவாசிதான்.
2: They believe.
1: அது நடுங்குதான்.
2: And they tremble.
1: ஆனா உண்மை என்ன தெரியுமா?
2: But what is the truth?
1: அது என்ன விரும்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா,
2: what did they do?
1: நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்.
2: I will ascend into heaven.
1: நான் சிங்காசனத்துல உட்காருவேன்.
2: I will sit upon the throne.
1: நான் தேவனை போல இருப்பேன்.
2: I will be like the Lord.
1: என்ன விசுவாசம் அதுக்கு?
2: See what a kind of faith is that?
1: உங்களுக்கு கூட விசுவாசம் இருக்குல்ல?
2: Even you don't have, you have the faith.
1: நான் எங்க போய் உட்காருவேன்?
2: Where will I sit?
1: பரலோகத்துக்கு போயிருவேன்.
2: I will go to heaven.
1: ஆண்டவர் சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காருவேன்.
2: I will sit on the right side of the God's throne.
1: நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க.
2: And you are waiting for that.
1: இந்த சாத்தான் கூட,
2: even the devil,
1: வானத்துக்கு போவேன்.
2: I will go to the heaven.
1: சிங்காசனத்துல உட்காருவேன்.
2: I will sit on the throne.
1: அப்படினு சொன்னானே தவிர,
2: he told it, right?
1: அந்த சிங்காசனத்துக்கு உரியவர தேடல.
2: But he never seek God who belongs to the throne.
1: அவர்ட்ட அவன் ஜெபிக்கல.
2: He never pray to the Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு என்னை தகுதியாக்கும்.
2: Lord, make me entitled for your throne.
1: உம்ம போல மாறறதுக்கு தகுதியாக்கும்.
2: Lord, make me worthy to become like you.
1: அப்படி அவன் ஜெபிச்சிருந்தா,
2: if he had prayed like that,
1: சத்தியமா அவன் பேயா இருக்க மாட்டான்.
2: Surely he shall not be a devil.
1: அவன் கேருபா இருந்திருப்பான்.
2: He should have been a cherubim.
1: இன்றைக்கு வரைக்கும் அவன் ஜெபிச்சதில்ல.
2: Until today he has not prayed at all.
1: ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர்.
2: He never rebukes anybody.
1: சாத்தான் கூட ஜெபிச்சிருந்தா அவன் சாத்தானா இருக்க மாட்டான்.
2: Even if the devil would have prayed, he would have not been a devil.
1: நிறைய விசுவாசிகள் தேவனை விசுவாசிக்கிறாங்க.
2: Today many believers believe God.
1: வேணுமானா தேவனுக்கு பயப்படுறாங்க.
2: And they are also scared of God.

0: You get the coffin box, I will pray you and send you to
1: heaven. சத்தியமா சொல்றேன், நீ போக மாட்ட.
0: But truly I will tell you, you will not go there.
1: என் கடமை,
0: because that is my duty.
1: என் தலையெழுத்து,
0: that is my faith.
1: இன்பராயிட்டிலே மோட்ச கரையிலே உன்னை சந்திப்பேன் பாடி தொலைக்கணும்.
0: I just want to sing the song and just leave it.
1: நான் பாடி தொலைப்பேன்.
0: I will just sing and leave it.
1: நீ போற கூட காணிக்க வாங்கி சாப்பிட்டனே.
0: So I got to
1: அந்த பாவத்துக்கு நான் பாடி தொலைப்பேன்.
0: Just for the sake of the offering I will sing and leave it.
1: பட் நீ சேர வேண்டிய இடத்துக்கு சேர மாட்டே.
0: But you will not reach the destination.
1: நீ விசுவாசிக்கிறோம்னால,
0: if it's true that you believe it,
1: அதனால தான் இன்னைக்கு பேய் போன்ற விசுவாச பாஸ்டர் மாரு ஜெபம் பண்ணாத.
0: That's why these kinds of pastors say don't pray.
1: எல்லாம் விசுவாசி.
0: Just believe.
1: அறிக்கை பண்ண.
0: Just confess.
1: நான் சொல்றேன்.
0: I will tell you.
1: எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர்.
0: Our pastor is good pastor.
1: அவருக்கு நிறைய பேங்க்ல வச்சிருக்காரு.
0: And he has much riches in his bank.
1: என் தேவையை சந்திப்பார்.
0: He will meet my need.
1: நீ வீட்ல கொஞ்சம் சொல்லிட்டே இரு.
0: So you keep on telling it in your heart home.
1: நான் உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன்.
0: I will not give you a single penny.
1: ஆனா என்ன நிறைய விசுவாசிக்கிறது.
0: But many people believe that.
1: பாஸ்டர் கிட்ட போனா.
0: If I go to the pastor.
1: இந்த ஆறுதலான வார்த்தையாவது கிடைக்கும்.
0: At least I'll get the comforting words.
1: திட்டியாவது 10 ரூபாய் கொடுப்பாரு.
0: And he will at least call and give me some money.
1: அதிகமாய் அறிந்தவன் பிசாசு.
0: So more than you and me, the one who knows God more is the devil.
1: உங்களையும் என்னையும் விட அதிகமான நெருக்கத்திலே வாழ்ந்தவன் பிசாசு.
0: And more than you and me, he was the one who was very intimate to God.
1: இரவும் பகலும் தேவ சமூகத்திலே இருந்தவன் இந்த கேரு.
0: So this கேரு was the one who was in the presence of God all through day and night.
1: சிங்காசனத்தை பார்த்தான்.
0: He was looking at the throne.
1: வடபுறத்தை பார்த்தான்.
0: He was looking at the right side.
1: ஆனால் வாழ்க்கை பிசாசாக மாறி போனான்.
0: But his life ended as a devil.
1: என்ன கேட்டிங்கன்னா?
0: Why? Because
1: கர்த்தரை நோக்கி ஒரு நாளும் தேடினதே இல்ல.
0: He never sought God at any time.
1: கர்த்தருடைய முகத்தை தேடினதே இல்ல.
0: He never saw the face of God.
1: இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுக்கு உரியதை தேடுகிறார்கள், பட் தேவனை தேடல.
0: Today many people of God seek that things belongs to God but not God.
1: வேதம் என்ன சொல்லுது தெரியுமா?
0: What does the Bible say?
1: முதலாவது தேவனை தேடுங்க.
0: Seek ye first the kingdom of God.
1: தேவ ராஜ்யத்தை தேடுங்க.
0: Seek ye first the kingdom of God.
1: அவர் நீதியை தேடுங்க.
0: And his righteousness.
1: உங்களுக்கு உலகத்துல என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றல்ல, கூட கொடுக்கப்படும்.
0: It's not that it will be given whatever you need in this world, but it shall be added unto you.
1: நாம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்னா,
0: what are we seeking today?
1: தேவன் உடையதை தேடுகிறோம், தேவனை தேடுறது இல்ல.
0: We seek things that belongs to God but not God.
1: சங்கீதக்காரன் சொன்னான்,
0: Psalmist said,
1: தேவனே,
0: oh Lord,
1: நீர் என்னுடைய தேவன்.
0: You are my God.
1: அதிகாலமே உம்மை தேடு.
0: I will seek you early in the morning.
1: அவன் எட்டாவது பிள்ளைங்க, கடைசி பிள்ளை.
0: He was the eighth and the last son.
1: ஆனா எட்டு பிள்ளையே காட்டில் அவனை மேல கொண்டு வந்தார்.
0: And God made exalted him more than the eight children.
1: ஏன் தாவீதே?
0: Why David?
1: அவன் சொல்லுவான்,
0: He would tell,
1: நான் தேவனை தேடினேன்.
0: I saw God.
1: எனக்கு அருமையானவர்களே,
0: My dear ones,
1: இந்த நல்ல நாளிலே நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்றேன்.
0: Humbly I will tell you on this very good day.
1: கர்த்தர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையை கண்டிப்பாக அவர் கொடுக்கிறார்.
0: God gives good things to the one who seek him.
1: நீங்க பாருங்க, அநேகர் ஜெபிக்கிறாங்க சில வேளைகள்ல.
0: Very many people pray.
1: நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்.
0: Very often I have told you.
1: 12 அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம்.
0: Acts chapter 12.
1: 5 வசனம் பாருங்க.
0: Verse 5.
2: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம்
1: பண்ணினார்கள். நல்ல சபையார்.
0: That was a good church.
1: பாஸ்டர் புழல்ல இருக்காரு.
0: The pastor was in Pulal jail.
1: தெரியும்
0: So that's a good church. How did they pray?
1: பக்கமா ஜெபிச்சு.
0: They prayed

0: very fervently.
1: சத்தம் போட்டு என்ன ஜெபிச்சிருப்பாங்க?
0: How did they pray?
1: ஆண்டவரே இப்ப எங்க பாஸ் வர மாட்டாரு 10 வருஷம் உள்ள வச்சிருந்து ஜெபிச்சிருப்பாங்களா?
0: They would have prayed that keep him as in 10 years
1: இல்ல எங்க பாஸ் வெளியிலே கொண்டு வாருன்னு ஜெபிச்சிருப்பாங்களா?
0: Or would have prayed him God to deliver him.
1: எப்படி ஜெபிச்சிருப்பாங்க?
0: How would have they prayed?
1: பாஸ் வெளியிலே ஆக்கும்.
0: Please deliver my pastor.
1: கொண்டு வாரோம்.
0: Bring him here.
1: அடுத்த சண்டேக்குள்ள கொண்டு வந்துரும்.
0: Bring him somehow by next Sunday.
1: அடுத்த ஆராதனைக்கு வந்துரணும்.
0: He should come for the next worship.
1: ஊக்கமா ஜெபம் பண்றான்.
0: So they were praying without ceasing.
1: ஆனா பாஸ்டர் என்ன பண்றாருன்னா,
0: what was pastor doing here?
1: நல்ல பாஸ்டர், எங்க போனாலும் தூங்குவாரு.
0: So he was a good pastor. Wherever he goes, he will sleep.
1: சமரிலேயும் தூங்குவாரு, ஜெயிலேயும் தூங்குவாரு.
0: Even in the ships, he will sleep.
1: நல்ல கிருபை பெற்ற மனுஷன்.
0: He was a man who was
1: நல்ல ஜெயில தூங்கிட்டு இருக்காரு.
0: So he was sleeping in the prison there.
1: தேவதூதன் வந்தான்.
0: So the angel of the Lord came.
1: தட்டி எழுப்புனான்.
0: He woke him up.
1: என்ன பேதுரு தூங்கிட்டு இருக்க?
0: What Peter, you're sleeping still.
1: அவர் அப்படி தூக்க மயக்கத்திலே எழும்பறாரு.
0: And he was still in the wake the sleeping.
1: எழுப்பிட்டாரு, ஆனா தூக்கம் போல.
0: But he was not out of his sleep.
1: தூக்கத்திலே நடக்கிறார்.
0: So he was walking in his sleep.
1: ஒவ்வொரு கேட்டா தரக்குது.
0: So each gate was being opening.
1: நாலு கேட் திறந்துச்சு.
0: He came off to the fourth ward.
1: ரோட்டுக்கு வந்துட்டாரு.
0: He came to the road.
1: இப்பதான் தெளிந்தார். ஓ நம்ம
0: only now we came into
1: jail. இருந்து வெளியே வந்துட்டோம்.
0: So we are out of the prison.
1: தேவதூதன் போய்டான்.
0: So the angel left him.
1: சரி எங்க போலாம்?
0: So where shall we go now?
1: அவருக்கு உடனே ஞாபகம் வந்தது.
0: So he immediately remembered.
1: அந்த வீட்ல நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
0: There might be people who will be praying in that house.
1: அந்த வீடு நல்ல ஜெபிக்கிற வீடு.
0: That is a house of prayer.
1: ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபேமஸான வீடு.
0: So that is very famous.
1: எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிற ஒரு வீடு.
0: That is a house that prays every time.
1: நேரா வந்து வாசல்ல நின்னாரு.
0: So he went there and stood at the gate.
1: நின்னு கதவை தட்டினார்.
0: He knocked the door.
1: உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு?
0: You know what was happening inside?
1: Night prayer.
0: There was night prayer.
1: Night எல்லாம் ஜெபம்.
0: They were praying all through the night.
1: Night எல்லாம் பாட்டு இல்ல. Night எல்லாம் ஜெபம்.
0: They're not singing, they're praying.
1: Night சாட்சி கூட்டம் இல்ல. Night ஜெபக் கூட்டம்.
0: It was not a testimony time. It was a prayer.
1: நிறைய night prayer எல்லாம் சாட்சி கூட்டம், ஆராதனை கூட்டம் மாறிடுச்சு.
0: So many of them.
1: இவங்க மட்டும் night எல்லாம் ஜெபிச்சிட்டே இருந்தாங்க.
0: Today many night prayers have become
1: pastor விடுதலையாக்கும். Pastor விடு.
0: Really is a pastor, deliver a pastor.
1: கதவை தட்டினாங்க.
0: So he knocked the door.
1: அங்க ஒரு பாப்பா இருந்தா, ரோதன்னு பாப்பா.
0: And there was a damsel named Rhoda.
1: ஆ ஓடி வந்து பார்க்கறான்.
0: She came running and saw.
1: கதவு திறக்கல.
0: She did not open the door.
1: அந்த ஓட்ட வழியா பார்க்கறான்.
0: She was looking through that keyhole.
1: வெளிய யார் நிக்கறா?
0: Who was standing there?
1: அவங்க பாஸ்டர் நிக்கறாரு.
0: It was their pastor.
1: சாட்சாத் மிஸ்டர் பேதுருவே நிக்கறாரு.
0: It was just a Peter who was standing there.
1: இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
0: She was exceedingly happy.
1: ஓடி போறாங்க ஜெப வீராங்கனைகள், ஜெப வீரர்கள். உக்கமா ஜெபிச்சிட்டு இருக்காங்க.
0: They were prayer warriors praying very fervently.
1: Sister.
0: She went and said, sister.
1: நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்.
0: God has heard our prayer.
1: கர்த்தர் பதிலளிச்சார்.
0: God has given his response.
1: நம்ம பேதுரு நிக்கிறார்.
0: Peter is standing there.
1: சந்தோஷமா கத்துறான்.
0: She was very happy.
1: பேதுரு வந்துட்டாரு. பேதுரு வந்து.
0: She was shouting, Peter has come.
1: கம்மனிரு.
0: You stand still.
1: பேதுரு வந்து கவர்.
0: Is a Peter or someone else?
1: எதுக்கு ஜெபம் பண்றீங்க?
0: What were you praying for?
1: எங்க பேதுரு வந்து வாசல் நிக்கிறாரு.
0: Peter was standing at the door.
1: என்ன சொல்றாங்க? ஏய் பெதட்டாதடி.
0: What did they say? You are mad, don't go crazy.
1: ஏசிட்ட என்ன ஜெபம் பண்றீங்க?
0: What are you praying then?
1: இயேசுவே,
0: Jesus.
1: பேதுருவை கொண்டு வா.
0: Please bring Peter.
1: இவா சாதிக்கிறான்.
0: And she is confirming it.
1: இல்ல இல்ல பேதுரு தான் நிக்கிறாரு.
0: She was constantly affirming that he is a Peter who is standing there.
1: நீ வாசி பாருங்க.
0: You read the verse.
1: பேதுரு இருக்காதடி.
0: It may not be Peter.
1: அவருடைய ஆவி வந்திருக்கும்.
0: It might be his angel.
1: இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபத்தை நிறுத்திட்டு
0: people who pray in such a way can stop their prayer.
1: நான் சொல்லிருக்கேன் பாருங்க.
0: I've told you right.
1: ஒரு அம்மா 3 நாள் தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்துச்சு.
0: Her mother was without drinking any water. She wasn't fasting.
1: தண்ணியே குடிக்கல.
0: She never drank even water.
1: 3 நாள் கடந்து பிடிகார புருஷனுக்காக அழுது.
0: For the 3 days she was fasting for his drunken husband.
1: ரட்சியும்.
0: So save my husband.
1: புருஷன ரட்சியும்.
0: Save my husband.
1: 3 நாள் ஜெபத்தை முடிச்சிட்டு வெளிய வந்துச்சு.
0: So after 3 days of prayer she came out.
1: பக்கத்து அக்கா கேட்டாங்களாம்.
0: The neighbor sister asked.
1: Sister, 3 நாளா தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணிருக்கீங்க.
0: So you are praying for 3 days even
1: without water. இவ்வளவு வேதனையா ஜெபிச்சிருக்கீங்க.
0: So you have prayed with such a great agony.
1: கர்த்தர் நிச்சயமா இரக்கமுள்ளவர்.
0: So God is a compassionate God.
1: நம்ம தேவன் ஜெபத்தை கேக்குறவர்.
0: And he is a God who hears a prayer.
1: நிச்சயமா உங்க புருஷன் ரட்சிக்கப்படுவார்.
0: Surely your husband will be saved.
1: அந்த விசுவாசி என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: What did that believer say?
1: அந்த குடிகார பட்டை ரட்சிக்கப்பட போகுது.
0: That drunkard will never be saved.
1: நீ தீர்மானம் பண்ணிட்டல்ல.
0: So you already determined, right?
1: அந்த குடிகாரம் மட்டும் ரட்சிக்கப்படாது தீர்மானிச்சிட்டல்ல.
0: You determined that he will not be saved at all.
1: ஒழுங்க சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பையாவது நல்லா வச்சு அவனோட சந்தோஷம் போ.
0: Then eat properly and
1: இது 3 நாளா பண்ணியா கடந்து நீயும் பல்ல இடிச்சுக்கிட்டு கண்ணை குடிக்கிட்டு எதுக்கு இருக்க நல்லா சாப்பிட்டு கொழுத்தா கொழுப்பாது இரு.
0: Why you want to fast for 3 days and sit such a way? You can eat well and live healthy.
1: மூணு நாள் ஃபாஸ்டிங்.
0: So they fast for 3 days.
1: ஃபாஸ்டிங் இருந்திருந்தே எலும்பும் தோலும் ஆயிட்டாங்களா?
0: So they became lean because of the fasting it seems.
1: எதுக்கு இருந்த?
0: Why were you having fasting?
1: உனக்கு தான் தெரியுமா முன்னால இது ரட்சிக்கப்படாது.
0: You know very well that he will not be saved.
1: இது நமக்கு கிடைக்காது.
0: You have not received this at all.
1: நம்ம வாசல் திறக்காது.
0: This door will not be opened.
1: நம்மளுடைய வாழ்க்கையில இது கிடைக்காது.
0: I will not receive anything in my life.
1: இதுதான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி எதுக்கு fasting இருக்க?
0: So why are you on fast when you have already determined it?
1: அதனால தான் இயேசு சொன்னாரு.
0: That's why Jesus said.
1: அப்பா கேக்குறதை விசுவாசத்தோட கேளுங்க.
0: Whatever you ask, ask with faith.
1: கிடைக்கும்.
0: And you will receive it.
1: கர்த்தர் தருவா.
0: God will give you.
1: கர்த்தர் செய்வா.
0: God will do that.
1: நான் சொல்லுவேன் ஏன் விசுவாசம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா.
0: Why there is no faith in there?
1: நான் அடிக்கடி சொன்னது போல.
0: Very often I have told you.
1: ஆபிரகாம் இருக்கான் பாருங்க.
0: Consider Abraham.
1: இந்த ஆபிரகாம் நீங்க ரோமர் 4 அதிகாரத்துல
0: தேவனுடைய
1: நாமத்துக்கு மகிமை
0: உண்டாவதாக
1: 18 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரோமர்
0: 4:18
1: இவன் வந்து புள்ள பிறக்கும் எழுதுவே இல்லை.
2: அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்
1: போது வயசு என்ன?
0: What was his age?
1: வயச பார்த்தார்.
0: Now look at his age.
1: வயச பாத்தீங்கன்னா நடக்காது.
0: When you consider the age it will not happen at all.
1: சரீரத்தை பாத்தீங்கன்னா நடக்காது.
0: When you consider his body it will not happen.
1: சூழ்நிலைய பாத்தீங்கன்னா நடக்காது.
0: When you consider the circumstances it is impossible.
1: 100 வயதுல எப்படி பிள்ளை பிறக்கும்?
0: How can you get a child the age of 100 years?
1: சரீரத்தை பார்க்கறாரு.
0: So looking at the body.
1: மனைவி சிரிக்கிறார்.
0: And she was laughing.
1: 90 வயசான எனக்கு இனி இன்பம் உண்டாகுமா?
0: Can I get a pleasure who is 90 years old now?
1: யா வழிபாடலாம் நின்னு போச்சு.
0: All my menstrual periods.
1: இனி புள்ள பிறக்குமா?
0: Can I get a child?
1: அவ சிரிக்கிறா.
0: And she was laughing.
1: புள்ள பிறக்காது.
0: I will not get a child.
1: Why? என்ன பார்த்தாங்கன்னா?
0: What did you do?
1: தேவனை பார்க்கல, சரீரத்தை பார்த்தாங்க, வயதை பார்த்தாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க.
0: So she did not look at the Lord but she looked at the body.
1: ஆபிரகாம் சரீரத்தை பார்க்கல.
0: But Abraham did not look at his body.
1: சூழ்நிலையை பார்க்கல.
0: He did not look at the circumstances.
1: பிரச்சனையை பார்க்கல.
0: He did not look at the problem.
1: வாக்கு பண்ணின தேவனை பார்த்தான்.
0: But he looked unto the Lord who promised him.
1: வாக்கு பண்ணின தேவனை பார்த்தான்.
0: He looked unto the Lord who promised
1: him. சரீரமே செத்து போனாலும் சரி.
0: No matter the body may be dead.
1: அதனால தான்
0: That is why
1: பிள்ளையை வெட்டுவதற்கு ஆண்டவர் சொன்ன பொழுது
0: God asked him to kill the child.
1: பிள்ளையை கொண்டு போய் வெட்டு.
0: You go and offer your child.
1: பிள்ளையை பார்க்கல.
0: He did not look at the child.
1: பலிபீடத்த பார்க்கல.
0: He did not look at the altar.
1: கத்திய பார்க்கல.
0: He did not look at the knife.
1: இந்த வெட்ட சொன்னாரே.
0: The God who said.
1: அவரை பார்த்தான்.
0: He looked at the God who asked.
1: அவர் யாருன்னா?
0: Who is he?
1: இந்த பிள்ளையை நான் வெட்டி போட்டாலும்
0: Though I slay this child.
1: இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லவர்.
0: God is able to raise this child to power.
1: எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார் என்றல்ல.
0: It's not that he will give another child.
1: இந்த ஈசாக்கு போனா இன்னொரு ஈசாக்கு தருவாரே.
0: It's not that if this Isaac.
1: அப்படி அல்ல.
0: It's not that way.
1: இந்த பிள்ளையை நான் தேவனுடைய வார்த்தையின்படி வெட்டி போட்டாலும்
0: Though I slay this child according to the word of God.
1: தேவன் இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப வல்லவர்.
0: God is able to raise him again.
1: அப்படினு விசுவாசம்.
0: And he had that faith.
1: நம்பினா.
0: He believed it.
1: அதனால என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா
0: What did he do?
1: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி.
0: He praised God.
1: கர்த்தரை ஸ்தோத்திரம்.
0: He praised God.
1: சூழ்நிலை விரோதமா இருக்கு.
0: The situation is entirely contradictory.
1: Situations ரொம்ப விரோதமா இருக்கு.
0: The situation is against him.
1: நடக்கவே இல்ல.
0: It will never happen.
1: நாம இன்னைக்கு நிறைய வேளைகளிலே
0: Many times
1: நாம எதை பார்க்கறோம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரீரம் சொல்றதை கேக்குறோம்.
0: We are always looking at our body and listen to the body.
1: நம்முடைய சூழ்நிலை சொல்றதை கேக்குறோம்.
0: We listen to the circumstance what he says.
1: ஒரு முறை சீசர்கள் படவிலே போனார்கள்.
0: Once the disciples went in a boat.
1: பயங்கர கொந்தளிப்பு படல் நடக்குது.
0: There was a boisterous storm over there.
1: செத்து போயிருமா நினைக்கிறான்.
0: They thought they will be dead.
1: ஆனா அந்த நடுராத்திரில இயேசு நடந்து வந்தார்.
0: And the midnight Jesus was walking there.
1: இவங்க நினைச்சாங்க பேய் வருதுன்னு.
0: They thought it was some spirit.
1: இயேசு சொன்னார் நான் தான் பயப்படாதீங்க.
0: Jesus said it is I am do not fear.
1: பேதுரு சொன்னாரு.
0: Peter said
1: நீரே ஆனால்
0: If it is you
1: இந்த படகுல இந்த கடல்ல நடந்து வரேன்.
0: So I will walk unto the shore.
1: இயேசு சொன்னார் வா.
0: He said come.
1: நான் தான் பா.
0: Jesus said it is I come.
1: கடல் கொந்தளிக்கிறது, சூறாவளி அடிக்கிறது, படகு தடுமாறுகிறது.
0: இட் வாஸ்
1: ஆண்டவர் சூழ்நிலையை மாத்தல.
0: சோ இட் வாஸ் பாய்ஸ்டரஸ் ஸ்டார்ம் அண்ட் விண்ட்ஸ் அண்ட் ஹேரி ஹரிகேன் பட் காட் நெவர் சேஞ்சஸ்.
1: நீ விசுவாசிக்கிறியா?
0: டு யூ பிலீவ் இட்?
1: நடந்து வா.
0: தென் கம் ஹியர்.
1: அவ இயேசுவை பார்த்தான்.
0: ஹி லுக்ட் அட் ஜீசஸ்.
1: காலை வச்சான்.
0: அண்ட் ஹி கெப்ட் ஹிஸ் லெக்.
1: கடல்ல நடந்துட்டான்.
0: ஹி பிகன் டு வாக் ஆன்
1: தி சீ. நடந்துக்கிட்டு இருக்கும்போது
0: பட் ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் ஆன் தி சீ
1: என்னதை பார்த்துட்டான்னா,
0: வாட் டிட் ஹி லுக் அட்?
1: அடிக்கிற காத்தையும் கடலையும் பார்த்தான்.
0: ஹி ஃபோக்கஸ்டு ஆன் தி விண்ட்ஸ் அண்ட் தி ஸ்டார்ம்ஸ்.
1: அமிழ்ந்து போனான்.
0: அண்ட் ஹி வாஸ் அபௌட் டு பீ ட்ரௌன்ட்.
1: Yes, karaneti thookina.
0: Jesus gave his hand and took him out.
1: Munnal la nikkirar.
0: He was standing in front.
1: Munnal la nikkirar.
0: He was standing in front.
1: Neenga soolalaiya paakadhinga.
0: Don't look at the circumstances.
1: Unga sarratha paakadhinga.
0: Don't look at your body.
1: Unga prachanaiya paakadhinga.
0: Don't look at your problem.
1: Sirachalaiya paakadhinga.
0: Don't look at the prison.
1: Avangalde vallamaiya paakadhinga.
0: Don't look at their power.
1: அதுக்கு மேல வல்லவர் ஒருவர்.
0: Our God is more mightier than all those things.
1: உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
0: He that is in me is greater than that he is in the world.
1: எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
0: The one who is in me is greater than all those things.
1: பிரச்சனைகளுக்கு மேலாக அவர் பெரியவர்.
0: God is greater than all the problems.
1: பூமியே நிலைமாறினாலும்,
0: no matter the earth may be
1: wrong, என்ன நடந்தாலும்,
0: whatever may happen,
1: தேவன் என்னை சேர்க்க வேண்டிய சேர்ப்பார்.
0: God will take me to the correct destination.
1: நம்முடைய கண்களை கொஞ்சம் திருப்பணும்.
0: Let us shift our focus.
1: பிசாசு எப்போதுமே பாருங்க,
0: this devil
1: நம்மை எங்க சோறுவர விசுவாசத்தை இழக்க பண்ணிடுறான்னு கேட்டீங்கன்னா,
0: where it brings an unbelief in our life.
1: நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.
0: Please don't mistake me.
1: உங்கள் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு.
0: ஸோ யுவர் சன், யுவர் சைல்டு ஹஸ் அ ஃபீவர்.
1: இப்போ நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. எல்லார் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க?
0: ஸோ ஆல் தி பிலீவர்ஸ் ஹேவ் வாட் இன் யர் ஹோம்?
1: உன்னை வாய்க்கில் வைக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க.
0: யூ ஹேவ் அ தெர்மோமீட்டர்.
1: வேற என்ன வைக்கட்டாலும் ஒரு தெர்மோமீட்டர் ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க.
0: ஸோ யூ ஹேவ் அ தெர்மோமீட்டர் அட் யர் ஹோம்.
1: வாயில் வச்சுருக்கீங்க.
0: ஸோ யூ ஹேவ் பிளேஸ்ட் இட் இன் ஹிஸ் மவுத்.
1: அது ஏறுது.
0: ஸோ இட் கீப்ஸ் ஆன் ரைசிங் தி டெம்பரேச்சர்.
1: பாஸ்டர்,
0: பாஸ்டர்,
1: பாஸ்டர்,
0: பாஸ்டர்,
1: பிள்ளைக்கு ஜுரமா இருக்கு பாஸ்டர்.
0: My child is having fever pastor.
1: ஜெபிங்க பாஸ்டர்.
0: Please pray for him pastor.
1: ஆ ஜெபிக்கிறேன்.
0: I'm praying.
1: இயேசுவின் நாமத்தில்.
0: In the name of Jesus.
1: இந்த பிசாசே உன்னை கட்டுகிறேன் போ.
0: I bind you devil get lost.
1: ஜோமனே முடிச்சிரு பார்த்தா இன்னும் 2 டிகிரி ஏறிடுச்சு.
0: So after pray it's more 2 degrees are here.
1: பாஸ்டர் ஜோபோட 2 இறக்கு 4 அடி ஏறுது.
0: I thought if pastor prays the 2 degrees will go down but it is increasing.
1: இப்போ வாயில வச்சாங்க.
0: So again they are keeping it in the mouth.
1: இது 90 டிகிரி விசுவாசி.
0: So this is a 90 degrees believer.
1: சில 100 டிகிரி விசுவாசி.
0: They we have 100 degree believer also.
1: சில 102 டிகிரி விசுவாசி.
0: There are also 102 degree believers.
1: பிரதஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்றாங்க சிலர். ஜோமனிங்க ஜோமனி ஜோமனி ஜோமனிங்க.
0: They keep calling all the people.
1: இப்ப ஜோமன ஜோமன ஏறிட்டே போ.
0: As you keep on praying the temperature increases.
1: இப்ப 104 ஆயிடுச்சு.
0: Now it's 104.
1: பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றா, இனி ஜன்னி வந்துரும்.
0: The neighbor says he may have epilepsy.
1: இப்போ எங்க போறது?
0: So where to go now?
1: இருக்கவே இருக்கிறார் மிஸ்டர் முனுசாமி.
0: So we have the முனுசாமி
1: டாக்டர். டாக்டர் முனுசாமி.
0: We have டாக்டர் முனுசாமி now.
1: அவர்ட்ட போனா,
0: So when you go there,
1: அவர் கேக்குறாரு.
0: He says,
1: மண்டல அறிவு இருக்கா?
0: Do you have any senses?
1: படிச்சிருக்கியா?
0: Are you educated?
1: 104 டிகிரி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா?
0: You will wait until 104 degrees.
1: நான் சொல்வேன்.
0: I will tell you.
1: டாக்டர் போற தப்பு இல்ல.
0: So it is not wrong with the doctor.
1: ஜுரம் வர்ற மாதிரி இருக்கா போயிரு.
0: So if you feel like having a temperature go to the doctor.
1: இல்லையா?
0: Otherwise
1: இருக்கிற ஜுரமானிய முதலாவது உடைச்சு குப்பைத்தொட்டில போடு.
0: So just take away that the equipment that you have for the fever.
1: கர்த்தரை நம்புறியா?
0: If you trust God.
1: அதுக்கு ஜுரமானி வச்சிட்டு 1 2 3 4.
0: Why do you have this thermometer at your home?
1: கர்த்தருக்காக நிப்பேன்னு சொன்னாயா?
0: If you say that you will stand for God.
1: அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த அக்னியை 7 மடங்கு சூடாக்குறான்.
0: Until then it was better but he made 7 times
1: more. ஒண்ணு மறந்துடாதீங்க. கர்த்தர் பட்சம் நிப்பேனி சொன்னியானா பிரச்சனை குறையாது, 7 மடங்கு சூடாகும்.
0: No one thing, if you say that you will stand on God's side the problems will not be going decreasing.
1: என்ன 7 மடங்கு சூடானாலும் அந்த நெருப்புக்குள்ளே நடக்க வல்லவர் நம்மோட இருக்கிறார்.
0: Though the fire is heated 7 times our God is able to walk even in that fiery fire.
1: நாம என்ன விசுவாசிக்கிறோம்னா,
0: what do we believe?
1: சாதாரண அக்கினிக்கு தேவன் தப்பு வைப்பார்.
0: God will deliver us from a normal fire.
1: அவன் சொன்னா தப்பு வைக்காமலே போய்ட்டாலும் சரி.
0: No matter if he doesn't deliver us at all.
1: நீ சொன்னியானா,
0: if you say so,
1: 7 மடங்கு ஜாஸ்தியாகும், குறையாது.
0: They will eat it up to 7 times more.
1: எல்லாமே ஜாஸ்தியாகும்.
0: And it will be increasing.
1: நீங்க நெருப்ப பார்க்கறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல.
0: You are not called to see the fire.
1: உங்களுடைய சரீரத்தை பார்க்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
0: You are not called to see a body.
1: உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க நீங்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
0: You are not called to see a situation.
1: நான் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி பாருங்கள்.
0: I will tell you, seek the Lord.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்.
0: He is seated on the throne above all.
1: ஆகையால தான் நான் சொல்றேன்.
0: That is why I will tell you.
1: அன்னால் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க.
0: There was a woman named Hannah.
1: அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சாம்.
0: She had a child, it seems.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: நீங்க ஜெபத்தை எத்தனை முறை வாசித்து
0: Many times you have read that prayer.
1: ஆனா அந்த வேதம் சொல்லுது 1 அதிகாரம் முழுதோட பத்தி எழுதி இருக்கு.
0: So in chapter 1 it says
1: அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாள்.
0: And she comes to the church every year.
1: ஆண்டவருக்கு பலி செலுத்தினாள்.
0: She offered sacrifices to the Lord.
1: அவளுக்கு நல்ல புருஷன் இருந்தான்.
0: And she had a good husband.
1: ஒரு சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துறா.
0: Though the concubine is troubling her.
1: ஆனா அவளுக்கு நல்ல புருஷன் இருக்கு.
0: But she had a good husband.
1: இந்த மாதிரி எல்லா புருஷனும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: If all the husband of same sort it be better one.
3: பாகம் இரண்டினை மற்றொரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்தும் வர நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

கண்ணீர் கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது.

கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கை

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுமர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நம்

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

மேலான நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் யாவுடைய முழங்கார்களும் முழங்குகிறதான அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே கீழே பூமியிலே மனிதர்களுக்கிடையே தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே, உயர்

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு நற்செய்தி பவனி மொபைல் புல்பிட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 21 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 17:17. பவுல் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் தினமும் உரையாடி வந்தார். பால் ஸ்போக் டெய்லி இன் த பப்ளிக் ஸ்குவேர் டு ஆல் ஹூ ஹேப்பன் டு பி தேர். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் இதுதான் நடுவசனம் என்று அப்போஸ்தலர் 17:17. புதிய ஏற்பாட்டின் நடுவசனமாகிய இந்த வசனம் திறந்த வெளி ஊழியத்தை எவ்வளவாய் ஊக்குவிக்கின்றது. சமுதாயங்களை நற்செய்தியால் பாதிக்க திருப்பிரசங்க ஊழியம் மிக சிறந்த முறையாகும். முதல் குருத்தோலை ஞாயிறு அன்று நடந்த ஊர்வலத்தினால் நகர் முழுவதிலும் பரபரப்பு உண்டானது. இறைப்புகள் பாடிக்கொண்டு மக்கள் வீதிகளுக்கு சென்றனர். அக்காலத்து இரட்சணிய சேனை சபையினர், அதாவது சால்வேஷன் ஆர்மி, உள்ளத்தை உருக்கும் இசையோடும் மேள தாளங்களோடும் அடிக்கடி தெருக்களிலும் சந்திகளிலும் நற்செய்தி பவனிகள் நடத்தினர். வீணான பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சில இடங்கள் தவிர்த்து சிறு குழுக்களாவது திறந்த வெளிகளில் நாம் பாடல்கள் மற்றும் சிறு சொற்பொழிவுடன் பவனி செல்லலாம். ஒவ்வொரு சபையும் நகரில் ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து இவ்விதம் ஊழியம் செய்யலாம். பொது விடுமுறை நாட்களில் அவ்வூரில் உள்ள அனைத்து சபைகளும் சேர்ந்து பொது பவனி செல்லலாம். சபை கூடும் இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு செல்ல வேண்டிய காலம் இது. It's time that we leave our meeting places for the marketplaces. ஆலயத்திற்கு வெளியே திறந்த வெளியில் இறையரசின் செய்தியை முதலாவது முழங்கியது திருமுழுக்கினன் யோவான் தான். நமக்கு தீவிரவாதம் அல்ல, நற்செய்தி பணியில் தீவிரம் வேண்டும். யோவான் ஸ்நானகன் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதற்குள் நுழைகிறார்கள், அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தெருக்களிலும் சாலைகளிலும் சந்திகளிலும் சென்று தொலைந்து போனோரை, தொய்ந்து போனோரை, தொடப்படாதோரை கிறிஸ்துவின் விருந்து சாலைக்கு வருந்தி கட்டாயமாய் அழைத்து வருவது நமது கடமை. தெருக்களில் உள்ள மக்களை கவரும் வகையில் நற்செய்தியை அறிவிக்க, தங்கள் திறமைகளை பயன்படுத்த வாலிபருக்கு நாம் விடுதலையும் சுயாதீனமும் தர வேண்டும். கலைத்திறன் ஆவியானவரின் ஒரு வரம். யாத்திராம 31 அதிகாரத்திலே பெசலியேலுக்கு ஆண்டவர் எவ்விதமாக கலைத்திறனின் ஆவியை கொடுத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அர்த்தமுள்ள அடையாளங்கள் மற்றும் மனங்கவரும் முழக்கங்களை பல வண்ணங்களில் எழுதி
தொங்கல்களும் அட்டைகளும் தயாரித்து கொண்டால் இவ்வித ஊழியத்திற்கு பெரும் பயன் அளிக்கும். திறந்த வழி பிரசங்கம் மிகவும் கடினமானதுதான். ஆனால் ஜான் வெஸ்லி 17th century வாழ்ந்தவர், பெரும்பாலும் திறந்த வெளியிலேயே பிரசங்கித்து வந்தார். ஆரம்பத்தில் அவர் ஆலயத்திற்கு வெளியே பிரசங்கிப்பதே பாவம் என்று கருதியவர். ஆனால் ஒருமுறை ஜார்ஜ் விட்ஃபீல்டு என்ற வெளிப்பிரசந்த வேந்தரை தன் சந்தித்ததிலிருந்து தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். வெளிப்பிரசங்கத்தின் போது ஜான் வெஸ்லி கற்களால் எரியுண்டும் கடுமையாய் அடிபட்டும் பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்தார். எனினும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஒருமுறை எப்வொர்த் என்னும் இடத்தில் ஆலய கதவுகள் அவருக்கு மூடப்பட்ட போது தனது தந்தையின் கல்லறை மீது நின்று ஒரு வாரம் மாலைதோறும் சுவிசேஷத்தை முழக்கினார். பிரசங்க பீடங்களை தேடி அலையாதீர்கள், இதுவே என் இளம் நண்பர்களுக்கு எனது அறிவுரை. பாவிகளை சந்திக்கும் எவ்விடமும் நமது பிரசங்க பீடம்தான். முதல் நூற்றாண்டு திருச்சபையின் விரிவாக்கத்தின் இரகசியமே இதுதான். மொபைல் புல்பிட், அங்குமிங்கும் செல்லுகிற பிரசங்க மேடை. தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெருத்தெருவாய் நுழைந்திடுங்கள். மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெருத்தெருவாய் நுழைந்திடுங்கள். பவுல் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடு தினமும் உரையாடி வந்தார். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானம் வெளிப்பிரசங்கத்தில் எத்தனையோ ஆயிரங்களை உம்முடைய மந்தைக்குள்ளே மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தாரே. இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து கர்த்தாவே மலைப்பாங்கான பகுதிகளிலும் கடலோரங்களிலும் சந்தை வெளிகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் கூட உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றி வந்தாரே. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை 4 சுவர்களான எங்களுடைய ஆலய கதவுக்குள்ளேயே நாங்கள் வைத்து முடமாக்கி வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, சபை கூடும் இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்து செல்லும் காலம் இது என்று இன்று எங்களுக்கு நீர் உரக்க தட்டி சொன்னதற்காக நன்றி சொல்லுகிறோம். வாலிபர்கள், நங்கையர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரும் முடிந்த வேலைகளிலெல்லாம் முடிந்த வகையிலெல்லாம் தெருத்தருவாய் சென்று தீபங்களை ஏந்தி கிதியோன்களாய் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க கர்த்தாவே திருச்சபையே ஒரு மகா பெரிய சேனையாய் புறப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்குள்ளே இவ்விதமாய் வீறு கொண்டு எழும்பும் ஒரு ஆவியை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காய் தீவிரமாய் இருக்க உதவி செய்யும். வருந்தி மக்களை வெளியே போய் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர உதவி தாரும். இப்படிப்பட்ட ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்றிவிடும். திமிர்வாதம் பிடித்து உள்ளேயே கிடக்கிற எங்களுடைய கால்களுக்கு கர்த்தாவே பலன் கொள்ள செய்து நீர் எங்களை ஆவியானவர் மூலமாக துரத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வெளியே போக இன்னும் தயங்கிக் கொண்டு இருந்தால் கர்த்தாவே சபைக்கு துன்புறுத்தலையாவது நீர் அனுப்பி எங்களை எங்கும் சிதறடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உலக ரட்சகரே, உலகத்துக்கு உம்முடைய ரட்சிப்பை அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேகர் நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: திருமணமாகாமலேயே ஒருத்தர் ரொம்ப வருஷம் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கும் 90 வயசு ஆயிட்டுது. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில இருந்தாரு. அவருடைய நண்பர் அவர்கிட்ட வந்து, இப்போ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா நீ தப்பா எடுக்க மாட்டியேன்னு சொன்னாரு. அதுக்கு இவரு, எது வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு நண்பர், நீ இதுவரைக்கும் எங்க யார்கிட்டையும் நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொன்னதே இல்ல, இப்போ நீ கடைசி காலத்துல இருக்க, இப்பவாவது அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதியவர், ஆமா அது ரகசியம்தான், நான் இறக்குறதுக்கு முன்னால உன்கிட்ட சொல்றேன், கவனமா கேளு, நான் எந்த விதத்திலையும் திருமணத்துக்கோ திருமண பந்தத்துக்கோ எதிரானவன் இல்ல. உண்மைய சொல்ல போனா நான் எனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த பெண் மனைவி ஆகணும்னு ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு. உடனே நண்பர் ஆச்சரியத்தோட, இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த உலகத்துல, அதுலயும் பாதி பேர் பெண்களா இருக்கிற பட்சத்துல ஒரு சிறந்த பெண்ணை உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதியவர், நான் ஒரு சிறந்த பெண்மணிய கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. நண்பர் சுவாரஸ்யத்தோட, அப்படியா, ரொம்ப நல்லது, அப்புறம் என்ன ஆச்சுதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர், ஆனா அந்த பெண் எல்லா விதத்திலையும் சிறந்த கணவனை தேடிக்கிட்டு இருந்தான்னு சொன்னாரு. இது வேடிக்கையா இருக்குது இல்லையா? குறைவுள்ள மனுஷங்க குறையில்லாத நபர்களை தேடுறது வேடிக்கையா தான் இருக்குது. அந்த பெண்மணியும் கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த மனிதனை கண்டுபிடிக்காம தான் தன்னுடைய உயிரை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நாம குறைவுள்ளவங்க அப்படிங்கிறத நாம ஒத்துக்கிடணும். சிறப்பான பூரணமான துணையை தேடுறதை விட்டுட்டு கிறிஸ்து பூரணமாக மாற்றும் நபரை தேடணும். வெளித்தோற்றத்தை பார்க்காம கடவுளுக்கு பயந்து நடக்கும் நபரான்னு பாருங்க. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு பைபிள்லையும் வாசிக்கிறோமே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:26 முதற் பகுதி. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்து சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதின நிருபம், அதிலே கர்த்தர் பவுலை கொண்டு சொல்ல விரும்புகிற காரியத்தில் ஒன்றுதான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எல்லாரையும் அழைத்த கூட்டத்தில் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை மர்ப்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நாம் பாத்திரவான்களாய் அல்லாதிருந்தோம், கர்த்தர் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்க காரணம் எனில் ஒன்றுமில்லை, அதுதான் காரணம். இதை பார்க்கணும், இதை சிந்திக்கணும், இதை உணரணும். கிருபையா என்னை தேவன் அழைத்திருக்கிறார். உலகம் எந்த காரணங்களை சொல்லி தகுதி இல்லை என்று என்னை தள்ளினதோ அதே காரணங்களை வைத்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள்.

தேவ பிள்ளைகளை இந்த அழைப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. எதற்காக அழைத்திருக்கிறார்? இதே 1வது அதிகாரத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அதனுடைய 2வது வசனம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தவான்களாகும்படிக்கே, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் என்ற நிலையை அடையும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவன் பாவத்தை சிநேகிக்கிறவனாகவோ பாவத்தை விரும்பி செய்கிறவனாகவோ இருக்கவே கூடாது. ஆமென். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசுவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு, அவரோடு உறவில் ஐக்கியத்தில் அந்த ஃபெலோஷிப்பில் நிலைத்திருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால தான் நித்தம் அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தம் அவருடைய சமூகம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கி வரும்படியான மார்க்கத்தை தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அழைப்பை குறித்து கவனமாயிருங்கள். இதற்காக அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 26 முதல் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என ஒவ்வொரு காரியமாய் சொல்லிவிட்டு எதற்காக இதை தேவன் செய்தாராம், ஏன் இப்படி அழைத்தாராம், அதனுடைய 29வது வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 30வது வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய துதியை சொல்ல, அவரை மேன்மைப்படுத்த. எவன் ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்துகிறானோ அவன் அழைப்பை அசட்டை பண்ணுகிறான். எவன் ஒருவன் தன்னை அழைத்த, தன்னை தெரிந்தெடுத்த, தன்னை இரட்சித்த தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறானோ அவன் அழைப்பை கனப்படுத்துகிறான். காரணம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அழைப்பை அறிந்து அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாய் நடந்து அழைப்பை கனப்படுத்துவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. செபிக்கலாமா? ஆண்டவரே, எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்லாத எங்களை கிருபையாய் தெரிந்து கொண்டீரே, எங்களை அழைத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறீங்க, மோடு ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்திருக்கிறீங்க, உம்மை குறித்தே மேன்மை பாராட்டும்படி அழைத்திருக்கிறீங்க. இதை உணர்ந்து செயல்பட, அழைப்பை கனப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அறிவும் புத்தியும் உள்ள மனுஷன் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சீர் நீடித்திருக்கும் என்று நீதிமொழிகள் 28:2 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்தை விரும்பி வாசிக்கிறவருடைய வாழ்க்கை சிறப்பான வளமுடையதாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் ஊழியத்திற்கும் இந்த ஞான இலக்கியம் மிகவும் பயனுள்ளதாய் அமையும். உலகத்தில் தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு வாலிப ஆணும் பெண்ணும் இந்த ஞான இலக்கியத்தின் ஆழத்திற்குள் சென்று வெளியேற பெற்ற முத்துக்களாயிருக்கிற தேவ ஆலோசனைகளை வாஞ்சியோடு பெற்று செயல்படுத்த வேண்டும். தலை சிறந்த பிரசங்கியாராகிய அலெக்சாண்டர் மெக்சின் என்பவர் நீதிமொழியானது உங்களோடு எடுத்து சென்று எப்போதும் வைத்துக் கொள்ளக்கூடிய மாமருந்தாகவும் தலை சிறந்த ஔஷதமாகவும் இருக்கிறது. வாலிபத்தின் ஜரங்களை அது நீக்கி ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னார். எத்தனை உண்மையான வார்த்தைகள்! நீதிமொழிகளின் புஸ்தகத்தை படிப்பதன் மூலமாக அநேக வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திற்குள் வந்திருக்கிறார்கள். உலக ஞானத்தை பெரும்படி வாசிக்க ஆரம்பித்த அவர்கள் கர்த்தருடைய ஞானத்தினால் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது சாட்சி என்ன? உலக அறிவுக்காக இந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தோம், ஆனால் இந்த புஸ்தகத்தில் உள்ள ஞானமோ இதை அருளி செய்த தேவனை நோக்கி எங்களை வழி நடத்தியது. எழுத்துக்களை வாசிப்பதன் மூலம் எழுத்துக்களின் ஆக்கியோனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்டோம் என்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அருமையான வார்த்தைகள் உள்ள ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம். நீதிமொழிகளை வாசித்தால் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ஞான வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பூரண தூண்களாக நிற்கின்றன. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளையும் வாலிபர்களையும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ ஞானம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்குள் நிரம்பி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வாசித்து சிந்திக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேர்கொள்ளும். அவர்கள் சொல்லிலும் செயலிலும் ஞானம் உள்ளவர்களாய் திகழுவார்கள். யார் யார் கர்த்தர் தருகிற உன்னத ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களே அறியாமலே கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் மட்டுமல்ல பேதையை ஞானியாக்குகிற ஞான ஆயுதமாகவும் இருக்கிறது. ஆத்மாவின் பலனாயிருக்கிறது. அது உங்களை அருமையாய் வழிநடத்தி செல்லுகிறது. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று ஜோப பக்தன் பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகள பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் சகோதரன் ஷப்பிக் சாமுவேல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: I want you to turn your attention to Ephesians chapter 6 verse 10 down to 14.
2: எபேசர்க்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய கவனத்தை திருப்பி
1: listen to and talk to someone and say hey church is powerful.
2: பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க சபையானது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது.
1: Not New Life Assemblies of God as an organization.
2: இந்த புதுவாழ்வு திருச்சபை ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால அதற்காக அல்ல.
1: No, the people who are anointed by the power of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்கள்
1: when they come together
2: அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது
1: the power of the Holy Spirit is manifested in them.
2: பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது.
1: Listen to this when you go through the book of Acts.
2: அப்போஸ்தல நடபடிகள் நீங்கள் படிக்கும் பொழுது
1: they were thrown into prison
2: சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டார்கள்.
1: But from the prison the spirit of God will release them and bring them into the
2: சிறைச்சாலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தார்.
1: Peter will walk on the streets and the shadow of Peter will heal the sick.
2: பேதுருஸ் தெருவின் வழியாக நடந்து போகும் பொழுது அவர் நிழல்பட்டு நிறைய பேர் சுகமடைந்தார்கள்.
1: Paul would hand over his handkerchief and the handkerchief will touch people and there will be healing.
2: பவுலுடைய அந்த கைக்குட்டைகளை எல்லாம் மக்களிடத்தில் போடும் பொழுது ஜனங்கள் அங்கே தெருவிலே சுகமடைந்தார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The church was powerful.
2: திருச்சபை வல்லமை உள்ளது.
1: Because each and every person was powerfully anointed of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையாக அபிஷேகம்
1: பண்ணப்பட்டார்கள்.
2: அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது
1: when they pray
2: அவர்கள் ஜெபிக்கும் பொழுது
1: the throne room of God will open
2: அங்கே தேவனுடைய சிம்மாசனத்தினுடைய அந்த அறை திறக்கப்பட்டது.
1: And the earth will shake
2: பூமி அதிர்ந்தது.
1: Amen.
2: Amen.
1: That was the power of the church.
2: அதுதான் திருச்சபையினுடைய வல்லமை.
1: The organization of the church is still a man-made thing.
2: இந்த நிறுவனம் என்கிறது மனிதனாலே உருவாக்கப்பட்டது.
1: But church is a God-made thing.
2: திருச்சபை என்கிறது தேவனாலே உண்டாக்கப்பட்டது.
1: It is not about the buildings.
2: அது கட்டடத்தை பற்றி அல்ல.
1: It is not about the numbers.
2: எண்ணிக்கை பற்றி அல்ல.
1: It is about the power of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றின விஷயம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Jesus said.
2: இயேசு சொன்னார்.
1: I will build my church.
2: என் சபையை நான் கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against.
2: பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது.
1: And therefore no power of hell can ever supersede your life if you are part of the church of the living god.
2: நீங்கள் திருச்சபையினுடைய அங்கமாக மெய்யாகவே இருப்பீர்கள் சொன்னால் பாதாளத்தினுடைய வாசல்கள் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி.
1: Paul after explaining the crux of the centrality of the local church.
2: உள்ளூர் திருச்சபையினுடைய மையத்தை பற்றி பவுல் விளக்கமாக சொன்ன பிற்பாடு
1: and then he came there is a very important battle that the church must be engaged.
2: திருச்சபையானது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு யுத்தத்தை பற்றி பிறகு அவர் சொல்லுகிறார்.
1: Because this is real.
2: அது உண்மையான ஒரு விஷயம்.
1: This is warfare.
2: அது யுத்தம்.
1: Because Satan has been dethroned.
2: ஏனென்றால் சாத்தான் அவனுடைய இடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போய்விட்டான்.
1: Satan has been stripped us. He has been stripped of all authority and
2: அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டார்.
1: On the cross of Calvary when Jesus said it is finished, he stripped Satan of all authority and
2: இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொண்டார்.
1: He took all that authority and power.
2: அவருடைய வல்லமை அதிகாரத்தை உரிந்து கொண்டு.
1: Jesus said, I have all authority and power.
2: இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: And with that authority he is commissioning the church.
2: அதிகாரத்தோடு கூட திருச்சபைக்கு அவர் கட்டளை கொடுத்தார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And that is why Satan is so upset with the church of Jesus.
2: எனவே சபையை பார்க்கும் பொழுது பிசாசு மிகவும் எரிச்சல் அடைகிறார்.
1: Because he has been stripped of the power.
2: அவருடைய அதிகாரத்தை இயேசு உரிந்து கொண்டார்.
1: But sinful people like
2: ஆனால் பாவம் செய்கிறவர்களாகிய நாம்
1: who are freshly washed by the precious blood of the Lamb
2: அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம்
1: filled by the grace of the Holy Spirit
2: அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்.
1: And filled with the anointing of the Holy Spirit
2: பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்.
1: Suddenly have all the power and authority.
2: உடனடியாக நமக்கு அந்த வல்லமையும் அதிகாரமும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And Satan is always warring.
2: சாத்தான் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான்.
1: He is always warring against us.
2: நமக்கு விரோதமாக சாத்தான் எப்பொழுது யுத்தம் பண்ணுகிறவனாக
1: இருக்கிறான். How do we win this battle?
2: எப்படி நாம் இந்த யுத்தத்திலே ஜெயம்?
1: How do we win this battle?
2: எப்படி இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்க?
1: That is what we are going to learn this morning.
2: இன்றைக்கு காலையிலே நாம் அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம்.
1: Amen.
2: Amen.
1: Those who think that the spiritual warfare is some big evangelist or some big pastor will do spiritual warfare and I will sit in a corner, those people will be defeated always.
2: Andra gavaningal enakkaga edho oru periya suvisheshagar oru periya bodhagar enakkaga aavikkuri yuttam pannuvar endru neengal nenaithukondrundal neengal thotru poi viduveergal.
1: This spiritual battle is for all.
2: இந்த ஆவிக்குரிய யுத்தம் எல்லாருக்கும் உரியது.
1: A person who has come to Christ, to the person who's matured in Christ, this spiritual battle is for everybody.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே முறுதிச்சி அடைகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த யுத்தம் இருக்கிறது.
1: And therefore Paul says.
2: எனவே பவுல் சொல்கிறார்,
1: identify the schemes of the devil.
2: சாத்தானுடைய தந்திரங்களை முதலாவது அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்.
1: Because if you don't identify the schemes of the devil,
2: பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால்,
1: you are already defeated.
2: நீங்கள் ஏற்கனவே தோற்று போய் விட்டீர்கள்.
1: You are already completely gone.
2: நீங்கள் ஏற்கனவே தோற்று போய் விட்டீர்கள்.
1: Listen to this carefully.
2: இதை நன்றாக கவனியுங்கள்.
1: If you have to win this battle,
2: இந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று
1: சொன்னார். The first and most important thing that you and I need to do,
2: நான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்,
1: identify the schemes of the devil.
2: பிசாசுனுடைய தந்திரங்களை முதலாவது அடையாளம் கண்டுபிடி.
1: What is the scheme that is using against you?
2: திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு செய்கிற தந்திரமான விஷயம் என்ன?
1: What is the thing that Satan uses against your family?
2: உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக சாத்தான் செய்கிற தந்திரமான காரியங்கள் என்ன?
1: What is the thing that is God that Satan is using against your small group or life group?
2: உங்களுடைய புதுவாழ்வு குழுக்களிலே சாத்தான் செய்கிறதான தந்திரம் என்ன?
1: What is the thing that Satan is using against new life assemblies of God?
2: புதுவாழ்வு திருச்சபைக்கு விரோதமாக சாத்தான் செய்கிறதான தந்திரம் என்ன?
1: Identify.
2: கண்டுபிடிங்கள்.
1: The moment you identify,
2: அடையாளம் கண்டுபிடித்த உடனே
1: half the problem is over.
2: பாதி பிரச்சனை முடிந்து போய்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And then once you identify,
2: ஒரு நீங்கள் அடையாளத்தை கண்டுபிடித்த பிற்பாடு,
1: we got to shift our mind from flesh and blood.
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற காரியத்திலிருந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும்.
1: Paul says in Ephesians chapter 6.
2: எபேசியர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்றார்.
1: 10 down to 14
2: 10லந்து 14 வரைக்கும்
1: our war is not against flesh and blood.
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
1: Can we all shout it out together?
2: எல்லார சேர்ந்து சத்தமா சொல்லலாமா?
1: எல்லார சொல்லுமா?
2: எல்லார சொல்லலாமா?
1: மாம்சத்தோடும்
2: மாம்சத்தோடும்
1: இரத்தத்தோடும்
2: இரத்தத்தோடும்
1: நமக்கு போராட்டம் இல்லை.
2: நமக்கு போராட்டம் இல்லை.
1: எல்லார சொல்லுங்க, மாம்சத்தோடும்
2: மாம்சத்தோடும்
1: இரத்தத்தோடும்
2: இரத்தத்தோடும்
1: நமக்கு போராட்டம் இல்லை.
2: நமக்கு போராட்டம் இல்லை.
1: நல்லா கொஞ்சம் உங்களை கிள்ளிக்கோங்க பார்க்கலாம். இதுதான் மாம்சமும் ரத்தமும். பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. அதுதான் என்னது, மாம்சமும்
2: ரத்தமும்.
1: ரத்தமும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்னது இல்லை நமக்கு
2: போராட்டம்.

0: சேனைகளோடு போராட்டம்.
1: அதனால்தான் புருஷனோட சண்டை போட்டுட்டே இருக்குது பேஸ்ட், மனைவியோட சண்டை போட்டுட்டே இருக்குது என்னது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் வேஸ்ட். பிள்ளைகளோடு தர்க்கம், பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க, இதாக சொல்லிட்டு இருக்கிறது என்னது வேஸ்ட். எங்க இருக்கு நம்மளோட யுத்தம்? வானமண்டல் எல்லாம் சொல்ல சொல்லுங்க,
0: வானமண்டலத்தில்
1: பொல்லாத
0: ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம்.
1: How do we know the schemes of the devil?
0: எப்படி பிசாசுடைய தந்திரங்களை நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது?
1: John chapter 10 and verse 10.
0: யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில்,
1: I came that you may have life and life in abundance.
0: நான் நீங்கள் பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்தேன்.
1: Thief comes to steal, to kill, to
0: திருடன்
1: destroy.
0: திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார்.
1: எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க,
0: என்ன
1: செய்வாராம்?
0: கொல்லவும்
1: அழிக்கவும் என்னது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும்
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
1: ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ணப்படவும்.
1: எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன்,
0: பரிபூர்ண ஜீவன்,
1: ஜீவன்,
0: ஜீவன்,
1: பரிபூர்ண ஜீவன்,
0: பரிபூர்ண ஜீவன்.
1: இங்க என்னது, திருடன்
0: திருடவும்
1: கொல்லவும்
0: அழிக்கவும் வருகிறார்.
1: How do we identify the works of the evil one?
0: இந்த பொல்லாங்கனுடைய தந்திரங்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்?
1: Schemes of the evil one.
0: பிசாசுடைய தந்திர திட்டங்கள்.
1: What is stealing, killing and destroying?
0: கொல் திருட கொல்லுகிறது அழிக்கிறது இதுதான் அவனுடைய திட்டம்.
1: And therefore, if joy is lost in your life,
0: உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பிசாசு திருடி விட்டானா?
1: If he has lost your peace, yes, is he stolen the peace of your life?
0: உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சமாதானத்தை நிம்மதியை பிசாசு திருடி விட்டானா?
1: Are you feeling like you're always falling in a particular sin in your life?
0: உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறீர்களா?
1: And people can use a particular word to hurt you in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ குறிப்பிட்ட வார்த்தையை சொன்ன உடனே உங்களுடைய இதயத்திலே காயம் உண்டாகிறதா?
1: Is there unforgiveness that rises up in your life?
0: உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதா?
1: Identify, that is the scheme of the evil one that he is using to steal, kill and destroy.
0: திருடி கொன்று அழிக்கும்படியாக சாத்தான் இப்படிப்பட்டதான தந்திர திட்டங்களை பயன்படுத்துகிறார்.
1: Early on in my life, early on when I started the ministry, 1999.
0: 1999-ல் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது,
1: I was put into English service.
0: ஆங்கில ஆராதனையில் இருந்தேன்.
1: I started as the 46th pastor in this church.
0: 46th பாஸ்டராக நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன்.
1: Once in a month allotment for preaching.
0: மாசத்துல ஒரு முறை தான் நான் என்ன செய்ய பிரசங்கம்
1: பண்ண. There were wonderful preachers in the English service.
0: ஆங்கில ஆராதனையில் நல்ல பிரசங்கியார்கள் இருந்தார்கள்.
1: I used to lead worship and I will be allotted once in a month for preaching.
0: ஆராதனை நடத்துவேன், மாசத்துக்கு ஒரு முறை பிரசங்கம்
1: பண்ண. But that particular Sunday when I'm prepared very well for preaching,
0: நல்ல பிரசங்கத்தை நான் அந்த வாரத்துல ஆயத்தம் பண்ணும் பொழுது,
1: that Saturday night,
0: அன்றைக்கு சனிக்கிழமை ராத்திரி,
1: there will be one pastor who will be calling me always.
0: எப்பவுமே ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிடுவார்.
1: He is a wonderful man of God. He is doing fantastic ministry.
0: நல்ல அற்புதமான ஊழியத்தை செய்கிற நல்ல ஊழியக்காரர்.
1: Exactly that Saturday night he will call.
0: அந்த சனிக்கிழமை ராத்திரி அவர் கூப்பிடுவார்.
1: And he will start with very simple things.
0: சாதாரண விஷயத்தை ஆரம்பிப்பார்.
1: He will say two pots are missing from the service.
0: இந்த ஆராதனையில் ரெண்டு காரியங்கள் இல்ல,
1: தொட்டி ரெண்டு. எங்க ஆராதனையில் இருக்க வேண்டியது ஆங்கில ஆராதனைக்கு போயிடுச்சு.
0: இங்க இருக்க வேண்டியது ஆங்கில ஆராதனைக்கு செடி வைக்கிற தொட்டி ரெண்டு அங்க போயிடுச்சு.
1: அப்படிதான் ஆரம்பிப்பார் அவரு. ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய் எப்படி வந்து முடியும்னா, நீ பாஸ்டர் மோகனோட மகனா இருக்கிறதுனால உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த சபையில, நீ வந்து இது அதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்மளும் ஏதாவது வார்த்தையை விடுவோம். கடைசியில் என்ன ஆகும்னா, அடுத்த நாள் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். எப்பெல்லாம் நம்ம வந்து கரெக்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி நிக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை கரெக்டா அந்த சனிக்கிழமை ராத்திரி வரும். அடுத்த நாள் நீ ஒரு ஊழியக்காரனா, நீ உனக்கு தகுதி இருக்குதா, நீ வந்து நல்லா போய் பிரசங்கம் பண்ண முடியுமா, கம்ப்ளீட்டா இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன செஞ்சேன்னா, அந்த சனிக்கிழமை ராத்திரியும் வேற வரும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் இது நடந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு மேல போனே எடுக்க மாட்டேன்.
0: We have identified. ஏன் நான் அந்த சாத்தானுடைய தந்திர திட்டத்தை அடையாளம் கண்டு கொண்டேன்.
1: கல்யாணம் ஆனா

0: பிறகு சனிக்கிழமை ராத்திரி தான் பிரச்சனையே வரும். அப்போ சுமியை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னேன், அப்பா நமக்கு திங்கக்கிழமை அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, ஓய்வு நாள் கொடுத்துருக்குறாங்க, அன்னைக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலான்னு சொல்லும் போது அந்த எல்லா விதமான தந்திரங்களையும் இயேசு நாமத்தினாலோ அதை மேற்கொள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோமா?
1: அல்லேலூயா, அல்லேலூயா. First and foremost, identify this.
2: முதலாவதாக சாத்தானுடைய தந்திரமான திட்டங்களை கண்டுபிடிங்க.
1: ஓ, சமாதானத்தை புரிஞ்சு போடுறதுக்காக, உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை எடுத்து போடுவதற்காக பிசாசு ஒரு தந்திரத்தை வைத்திருக்கிறான்.
0: அந்த தந்திரமான சூழ்ச்சியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பாதி வேலை, எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, பாதி வேலை முடிச்சு,
2: பாதி பாதி முடிஞ்சிச்சு.
0: ரெண்டாவது, அந்த அந்த நபரோட, ஏன் அவருக்கு என்ன கிளி பார்க்கணும், அவருக்கு வந்து என்னது இருக்குது,
2: மாம்சம்,
0: மாம்சமும் ரத்தமும் இருக்கு. அப்படின்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்னோட வேலையே கிடையாதுங்க, எங்க என் வேலை இருக்குது,
2: வான மண்டலங்களில்.
0: ஆமென், ஆமென்,
2: ஆமென்.
0: And that is why Paul is able to tell in 2 Corinthians chapter 2 and verse 10.
2: எனவே தான் அப்போஸ்தலனாய் பவுல் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்திலே
0: சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனம்.
3: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.
0: 11 வசனம் வாசிங்க.
3: சாத்தானாலே,
0: சாத்தானாலே
3: நாம் மோசம் போகாமல்,
0: எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா,
2: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: நல்லா புரியுதா? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நமக்கு தான் தெரியுமே, இந்த தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாதி வேலை முடிஞ்ச பிறகு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுடைய போராட்டம் இல்லைன்னு நம்ம யோசித்தாலே முக்கால் வேலை முடிஞ்சிருச்சு. நம்பர் டூ,
2: இரண்டாவதாக,
0: செகண்ட்லி,
2: இரண்டாவதாக
1: ஸ்பிரிச்சுவல் ரியல்ம்ஸ். யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட், தி ஃபிசிக்கல் ரியல்ம் இஸ் flesh and blood.
2: இந்த மாம்சத்திற்குரிய மண்டலம் என்கிறது இந்த மாம்சமும் ரத்தமும்.
1: You are able to see it.
2: நாம் அதை கண்களினால பார்க்க முடியும்.
1: The spiritual realm.
2: ஆனால் ஆவி மண்டலம் என்கிறது
1: unseen.
2: காண முடியாதது.
1: Unseen.
2: காண முடியாதது.
1: That is our problem.
2: அதுதான் நமக்கு பிரச்சனை.
1: That is why we fight with what we see.
2: ஆனால் நாம் பார்க்கிற ஆளோட போராட்டம் சண்டை.
1: We are fighting with what we see.
2: நாம் காண்கிறதோடு போராடி கொண்டிருக்கிறோம், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
1: The issue is not about what we see. The issue is in what we do not see.
2: பிரச்சனை என்கிறது காண்கிறதுல அல்ல, பிரச்சனை என்கிறது காணாததுல தான் இருக்கிறது.
1: And that is the problem because we keep fighting with what we see.
2: நாம் பார்க்கிறதுல அதனால தான் எப்பொழுதும் போராடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Your eyes must be open to the unseen.
2: காண முடியாதவைகளுக்காக உங்களுடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும்.
1: And how will your eyes be open to the unseen?
2: எப்படி அந்த காண முடியாதவைகளுக்காக உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்?
1: Listen to this. You can't process God in the natural because he is supernatural.
2: தேவனையும் நாம் இயற்கையில் காண்கிற நிலைமையிலேயே நாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோம், ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார்.
1: You know why people have idols?
2: ஏன் தெரியுமா அந்த விக்கிரகங்களை உண்டாக்கி இருக்காங்க?
1: Because they want to see something unseen.
2: ஏதாவது கண்ணு முன்னால பார்க்கணும்.
1: Why we have photographs of Jesus?
2: இயேசு கிறிஸ்துவோட அந்த படத்தை ஏன் வச்சிட்டு இருக்கோம்?
1: Sometimes we want to see.
2: அதை நாம பார்க்கணும், அதனால பாக்கெட்ல வச்சிருக்கோம்.
1: God says that is wrong.
2: அது தவறு என்று தேவன் சொல்கிறார்.
1: Why?
2: Yen?
1: Because he wants us to deal with the unseen.
2: காண முடியாத அந்த நிலமையில் அவர் இருக்கிறார், அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: But it's not like we can't see the unseen.
2: அந்த காண முடியாததை நாம் காண முடியும் என்கிறது அல்ல.
1: God is unseen.
2: தேவன் காண முடியாதவர்.
1: Angels are unseen.
2: தேவதூதர்களை நாம் பார்க்கிறதில்லை.
1: Satan is a fallen angel, unseen.
2: அவ சாத்தானும் விழுந்து போன தூதன், அதனால அவனையும் காண முடியாதவன்.
1: Demons are unseen.
2: பிசாசுகள் காண முடியாதவைகள்.
1: Our spirit that is within us.
2: நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆவி.
1: The spirit that God blew in the nostrils of human beings unseen.
2: மனிதனுடைய நாசியில தேவன் ஊதினதான அந்த ஆவி காண முடியாதது.
1: The greatest problem is that we have a body outside and this is the only thing that is seen.
2: சரீரம் வெளியில இருக்குது அதை தான் நாம் பார்க்கிறோம்.
1: Flesh and blood.
2: மாம்சமும் இரத்தமும்.
1: It is a clothing over the spirit.
2: ஆவிக்கு ஒரு ஆடை போல அது மூடி இருக்கிறது.
1: The issues are all in the spiritual realms.
2: பிரச்சனை எல்லாமே ஆவி மண்டலத்துல தான் இருக்கிறது.
0: நல்லதும் கெட்டதும் எங்க தான் இருக்குது?
2: ஆவி மண்டலத்துல
0: இருக்கு. Therefore your eyes must be open.
2: எனவே உங்களுடைய கண்கள் காண முடியாதவைகளுக்காக திறக்கப்பட வேண்டும்.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: The problem with us is that we go through even Christian life just in flesh and blood, and that is why the church is so powerless.
2: In the Christo vaalkiyum maamsathodum rathathodum irukkum endru sonnal thiruchabaiyanadu vallamaiyathada irukkirathu.
0: If we have our eyes open,
2: nammudaiya kangal thirakkappadum
0: endru kaigalai uyarthi ellara kangal mala vechi aandavare
2: en
0: aaviyin kangalai
2: ennudaiya aaviyin kangalai
0: aaviyin kangalai
2: aaviyin kangalai
0: thirandarulum
2: thirandarulum
0: thirandarulum
2: thirandarulum.
0: Help me to see the unseen.
2: காண முடியாதவைகளை காணும்படி எனக்கு உதவி
0: செய்யும். Hey, the faith
1: that we talk about is not about seeing things naturally.
2: இயற்கையிலே நாம் காண்கிறதை பற்றியது நம்முடைய விசுவாசம் அல்ல.
1: It is about seeing the unseen.
2: காண முடியாதவைகளை காண்கிறது நம்முடைய விசுவாசம்.
1: There was an entire army of the Armenians that had come against this one man whose name was Elisha.
2: எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் சேனை வந்திருந்தது.
1: Against this one man.
2: ஒரு மனிதனுக்கு விரோதமாய்.
0: But Elisha is able to stand.
2: ஆனால் எலிசா எழும்பி நிற்கிறார்.
0: Why?
2: ஏன்?
0: Because he is able to see beyond what he can see with his natural eyes.
2: இயற்கையான கண்களின் மூலமாக காண்கிறதை காட்டிலும் அப்பாற்பட்டவைகளை அவர் கண்டார்.
0: 2 Kings and chapter 6 verse 16 and 17.
2: இரண்டு ராஜாக்கள் 6 அதிகாரத்தில்.
1: But there is a servant who is coming.
2: ஆனால் அவனோடு கூடுகிற வேலைக்காரன்.
1: He is worried.
2: அவர் ரொம்ப பதட்டி.
1: Why? Because there is an entire Armenian army standing against this one man.
2: அந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வந்திருக்கிறது.
0: Lord open the eyes.
2: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
0: Lord open the eyes.
2: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
0: Lord open the eyes.
2: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
0: Lord open the eyes.
2: கண்களை திறந்தருளும்.
0: Everybody read with me 2 Kings chapter 6 verse 6 to 17.
2: ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம் 16-17.
3: அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்.
0: எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா.
2: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
0: நம்மோடு இருக்கிறவர்கள்
2: அதிகம்.
0: எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா, சபையோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க.
2: சபையோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
0: ஆமென்.
2: ஆமென்.
0: அவர்களோடு இருப்பது
2: இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
0: கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமா.
2: Hallelujah.
1: I want you to always understand, when your eyes are open to the spirit,
2: கண்கள் இந்த ஆவி மண்டலத்தில் திறக்கப்படும்
0: பொழுது. 17 வாசிப்போம்.
2: 17.
3: அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே
0: இவன் பார்க்கும்படி
3: இவன் கண்களை திறந்தருளும்
0: என்றான்.
3: உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமதமான குதிரைகளாலும்
0: ரதங்களாலும்
3: அந்த மலை நிறைந்திருக்கிறது.
0: என்றால்
1: 1 Corinthians 2 பவுல் சொல்லுகிறார், No eye has seen, no ear has heard, no mind has conceived what the Lord has prepared for those who love him.
2: தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனிதருடைய இதயத்திலே தோன்றவில்லை.
1: 1 Corinthians chapter 2 verse 9 to 16 வாசிப்போம் பார்க்கலாம்.
3: எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை.
0: எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம்.
2: கண் காணவில்லை,
3: காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய
2: இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
3: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால்.
0: எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம்.
2: நமக்கோ தேவன்
0: யாரு? இயேசுவை அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள் யார் அது? நீங்க தான். அதுனா கைகளை வைத்து சொல்லுங்க, நமக்கோ
2: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
1: How will your eyes be opened?
2: எப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்?
1: It's because the Holy Spirit,
2: பரிசுத்த ஆவியானவர்,
1: picks up the information of the Spirit,
2: ஆவியானுடைய அந்த தகவலை எடுத்து,
0: is able to make it available to your spirit.
2: உங்களுடைய ஆவிக்கு அதை கொடுக்கிறார்.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Hallelujah.
1: And that is why if you are living without the Holy Spirit, you are living a dead life. You are living a blind life.
2: எனவேதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் குருட்டு வாழ்க்கை வாழ்கிறீர்கள்.
1: The church that does not entertain the Holy Spirit is a dead church.
2: திருச்சபை பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தாமல் அனுமதிக்காமல் இருக்கிறதான திருச்சபை செத்த திருச்சபை.
1: If your life you don't have the Holy Spirit, you are as good as dead and blind.
2: உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் நீங்கள் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள்.
0: ஒரு குருட்டு வாழ்க்கையை நீங்கள்
2: வாழ்ந்து வாழ்க்கை,
0: the blinded life.
2: குருட்டு வாழ்க்கை.
1: Because all that you can do is flesh and blood.
2: அப்படி சொன்னா நீங்க மாம்சத்தோட ரத்தத்தோட தான் போராடிட்டு கிடப்பீங்க.
0: But our war is not against flesh and blood.
2: நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல.
0: But it's in the spiritual realms.
2: ஆவி மண்டலத்தில்.
0: Are you listening this morning?
2: எத்தனை பேர் கவனிச்சு கேக்குறீங்க?
0: If you are listening, would you wave out your hands
2: at her? கரங்களை அசைத்து காட்டுங்கள். நல்லா கவனிக்கிறவங்க கரங்களை அசைத்து காட்டுங்கள். இயேசுவே,
0: open my eyes.
2: என்னுடைய கண்களை திறந்தருள்.
0: Open my eyes.
2: என் கண்களை திறந்தருள்.
0: Open my eyes.
2: என் கண்களை திறந்தருள்.
1: That's the first thing is identify the scheme.
2: முதலாவதாக சாத்தானுடைய தந்திர திட்டங்களை கண்டுபிடிங்கள்.
1: And identify it is not against flesh and blood.
2: அது மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை என்கிறதை கண்டுபிடிங்கள்.
1: It's about the spiritual realms of darkness.
2: இருளினுடைய அந்த அந்த மண்டலத்திலே அது இருக்கிறது.
1: Secondly, you need to ask God to open the eyes.
2: இரண்டாவதாக உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக கேட்கணும்.
0: Number 3.
2: மூன்றாவதாக,
0: when your eyes are open,
2: உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது,
0: you will actually process very fearful information.
2: நீங்க பயமுள்ள தகவல்களை நீங்கள் கையாள வேண்டும்.
0: Sometimes I'm shocked when I go shake hands with some people.
2: சிலரோட போய் கையை குலுக்கும் பொழுது,
0: sometimes their outward smile is so smiling,
2: paatha sirikkira sirippu paatha romba alaga irukku,
0: very welcoming,
2: nalla varaverkira,
0: very warm,
2: nalla idhama irukkirathu,
0: as if everything is okay,
2: ellame nalla irukkirathu,
0: but the spirit would give information of what that person is thinking of you.
2: Aanal enai patri avar enna yosikkirar engaley parisutha aaviyanavar thagaval koduppar.
0: It's dangerous.
2: அது அபாயகரமானது.
0: What they are talking behind you can be an information of the spirit.
2: ஆவியானவர் அவங்க என்ன உங்களுக்கு மறைவாக பேசுகிறார்களோ அதை ஆவியானவர் கொடுப்பார்.
0: And it could be very fearful, not only about people, but there are things that schemes of the evil one that Satan plans are very dangerous things.
2: இது மக்களால மட்டுமல்ல, சாத்தான் எப்படி தந்திரமான காரியங்களை அபாயகரமான காரியங்களை பயமுறுத்துகிற காரியங்களை செய்கிறான் என்று.
0: It is very fearful.
2: பயமான காரியம்.
0: And how do you process that in the spiritual realm?
2: அதை எப்படி ஆவி மண்டலத்திலே நாம் கையாளுகிறது?
0: What we need is what is called as fearless faith.
2: பயமில்லாத விசுவாசம் தான் நமக்கு தேவை.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: Fearless faith.
2: பயமில்லாத விசுவாசம்.
0: How do you develop this fearless faith?
2: எப்படி இந்த பயமில்லாத விசுவாசத்தை?
0: First and foremost, you need to know that the spirit that God has given you is not a spirit of timidity, but of love, power and sound.
2: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
0: எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு என்னது கொடுக்கல?
2: பயமுள்ள ஆவி.
0: எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி.
1: Listen, you need a sound mind to process this spiritual realm.
2: ஆவி மண்டலத்தை நீங்கள் கையாளும்படியாக தேவன் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார்.
1: Fearful mind is always shaky.
2: இந்த பயமுள்ள சிந்தனை எப்பவுமே ஆட்டங்கானும்.
0: How will we develop this fearless faith?
2: எப்படி இந்த பயமில்லாத தன்மையை உருவாக்குறது?
0: Only perfect love casts away all fear.
2: பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: And where does this perfect love come
2: from? எங்க இந்த பூரண அன்பு கிடைக்கும்?
0: Oh, the spirit actually gives us the liberation from being slave to fear, but gives us this spirit of adoption to call out, Abba, Father.
2: இந்த பயத்திற்கு அடிமைகளாயிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஆவி ஆவியானவர் அன்பினாலே நம்மை புத்திர சுவீகாரர்களாக மாற்றுகிறார்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: அப்பா பிதாவேன்னு எப்படி கூப்பிட முடியுது? அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த பயத்தின் ஆவியை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி போட்டு ஒரு அன்பின் ஆவியை கொடுக்கிறதுனால அந்த அன்பை நான் என்ன பண்ண முடியுது? ருசிக்க முடியுது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, அப்பா பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே.
1: And that perfect love
2: அந்த பரிபூர்ணமான அன்பு
1: casts out all fear
2: எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும்.
0: How many of you believe that?
2: எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்?
1: The only way to cast out the fear of your life is the confidence that you have an Abba Father.
2: எப்படி உங்களுடைய வாழ்க்கையில பயத்திலிருந்து வெளியில வருகிறது சொன்னால், எனக்கு அப்பா பிதா ஒருவர் இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும்.
0: எங்க அப்பா இருக்கிறாருங்க, அப்பா இருக்கிறாரு.
2: ஆமென்.
0: எங்க அப்பா இருக்கிறாரு, மேல எங்க அப்பா இருக்கிறாங்க. அந்த பலன், அந்த பலன். ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: அந்த அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கலைக்கிறது என்னதுன்னா பாவம்.
1: Only sin can
2: destroy. பாவம் தான் அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை எடுத்து போடும்.
1: Because when sin is there,
2: பாவம் இருக்கும் பொழுது
1: I am always frightened.
2: எப்பொழுதுமே பயமுறுத்தலை உணர்வேன்.
1: Because the element of sin brings fear of Satan.
2: ஏனென்றால் இந்த பாவம் என்கிறதான விஷயம் சாத்தானிடத்திலிருந்து பயத்தை உங்களுக்கு கொண்டு வரும்.
1: Why?
2: ஏன்?
1: Because you can't be confident that you have your father.
2: எனக்கு அப்பா பிதா ஒருவர் இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை எனக்கு இல்லை.
1: It shakes, sins shake the confidence that I have my father. Because sin is always a wall between you and your
2: relationship.
1: But listen to this, the Holy Spirit is the powerful spirit that has been poured out into our lives, and the same spirit that raised Jesus from the dead is living within me, and that is why I have the power to overcome sin.
2: இந்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவராலே இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Hallelujah.
2: Hallelujah.
1: When the power of the Holy Spirit is in me,
2: பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது
0: His grace is abundant.
2: அவருடைய கிருபை அபரிமிதமாய்.
0: And because His grace is abundant,
2: அவருடைய கிருபை அபரிமிதமாய்
0: கொடுக்கப்படுகிறது. I have the power to overcome sins.
2: பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன்.
1: And what is the fruit of all this exercise?
2: இது இந்த இந்த இந்த இந்த பயிற்சியினுடைய பலன் என்ன?
0: This confidence that I have a father.
2: நம்பிக்கை எனக்கு அப்பா பிதா ஒருவர் இருக்கிறார்.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: And this faith arises.
2: எனக்குள்ள இந்த விசுவாசம் எழும்பி வரும்.
0: This faith is a shield against the darts of the evil one.
2: பிசாசுனுடைய அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிக்கத்தக்கதான ஒரு கேடகம்.
0: Hallelujah.
2: Hallelujah.
1: There is a faith that is a shield of the living God that is upon me, that any darts of the evil one, any schemes of the evil one, nothing will come near.
2: அதுதான் ஜீவனுள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கேடயமா இருக்க சத்தான எய்கிற எந்த அக்கினியின் அம்புகளை எல்லாம் அது ஒன்றுமில்லாம.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: As at first identify the schemes.
2: முதலாவதாக சாத்தானுடைய தந்திர திட்டங்களை அடையாளம் கண்டு.
0: Number 2. இரண்டாவதாக God to open your eyes.
2: உங்களுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்க.
0: Number 3.
2: மூன்றாவதாக
0: Everyone say number 3.
2: மூன்றாவது எல்லாரும் சொல்லுங்க. மூன்றாவதாக
0: Faith.
2: விசுவாசம்.
0: Faith.
2: விசுவாசம்.
1: Number 4.
2: நான்காவதாக
1: The word of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை.
1: The sword of the word of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய இந்த பட்டயம், ஆவியின் பட்டயம்.
1: You cannot win this battle without the sword of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய பட்டயம் இல்லாமல் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது.
1: Some of you are taking the Bible and putting it under your pillow. That doesn't help. Sorry.
2: நீங்க தலையணி கடையில பைபிளை வச்சிட்டா பிரச்சனை தீராது.
1: All that is the scheme of the evil one.
2: அதெல்லாம் பிசாசுனுடைய திட்டங்களாயிருக்கு.
1: It'll make you feel like it's running.
2: அது ஓடுற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு.
1: But it will come with seven more and occupy your life.
2: ஏழு பொல்லாத ஆவியோட உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள வந்துடும்.
1: The Bible doesn't help. The Bible book called Bible doesn't help.
2: புத்தகம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்ல. பைபிள் என்கிற புத்தகம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்ல.
1: But the word of God.
2: ஆனால் தேவ அதில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை.
1: When it becomes part and parcel of my life.
2: என்னுடைய சரீரத்திலே ஒரே அங்கமாக அது மாறிவிடும் பொழுது.
1: It becomes mixed along with my life.
2: என்னுடைய வாழ்க்கையோடு கலந்து விடும்
1: பொழுது. It gets internalized into my life.
2: அது என்னுடைய எனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது.
1: The word is begin to live out in my life.
2: என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கர்த்தனுடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது
1: Satan when he came to Jesus in Matthew chapter 4 he says you know what he starts with flesh and blood and he says you have hunger turn the stones into bread and eat and everything will be solved
2: பிசாசு மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வரும் பொழுது முதலாவதாக நீ பசியா இருக்கிறாய் என்று மாம்சத்தில தான் அவன் ஆரம்பிக்கிறான்
1: Jesus actually deals with the spirit of Satan by the word of the living God.
2: ஆனால் இந்த பிசாசு ஆவியா இருக்கிறதான பிசாசை தேவனுடைய வார்த்தையினாலே கையாண்டார்.
1: He said man shall not live by bread alone.
2: மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல
1: the word of God amen the word
2: devude
1: of god
2: vartinale.
1: the word of god
2: devude vartinale.
1: everyone say the word of god
2: ellaru solunga
1: devanude vaarthai devanude vaarthai
2: ellaru solunga devanude vaarthai
1: rendavathu mura varumbodhu avan solugiran avan devanude vaarthaiyoda varugiran He comes with the word of God.
2: Avanu vaarthaiyoda dhaan varugiran.
1: And Jesus says no. Yes this is written but it's also written.
2: Aama idu eludhi irukkirathu unmaya adu maathramalla appadiyum eludhi irukkirathu.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Sometimes half hearted understanding of God's word will not help you.
2: சில நேரங்கள் நாம் விளங்கிக் கொண்டிருக்கிற பாதி சத்தியை நமக்கு உதவி செய்யாது.
1: Those who are living by the promises no. Your life cannot be a victorious life.
2: வெறும் வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்காது.
1: தங்க வசன கேலண்டர்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்க முடியாது நம்ம சபையில அந்த வசனம் போட்டாங்களா இல்ல மாஸ்டர் வசனம் மட்டும் போடுறாங்க அந்த வசனத்துல வாழாதீங்க Don't live by few verses.
2: அங்கே இங்கே இருக்கிற ஏதோ சில வார்த்தைகளினால நீங்கள் வாழ்ந்து
1: கொண்டிருக்க It is not even the verses.
2: வார்த்தைகள் அல்ல
1: It is the whole teaching.
2: முழுமையான போதனைகள்
1: That is the sword of the word of the living
2: God. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயம்.
1: That is why if in your life groups you are once again giving sermons, I'm sorry, that is not what we want to be doing inside our churches.
2: புதுவாழ்வு குழுவுக்கு முதல்ல போங்க. போகிற இடத்துல சும்மா பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல.
1: It is about learning the scriptures.
2: வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ளுங்க.
1: முழுமையாய் உள்வாங்கணும். உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையாய் மாற வேண்டும் வார்த்தையா மாறும் பொழுது எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் எல்லா விதமான அந்தகார ஆவிகளையும் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமையை எனக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறார் ஹாலேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அலேலூயா
2: சொல்லுவா
1: சத்தமா ஒரு அலேலூயா சொல்லுவா சத்தமா ஒரு அலேலூயா சொல்லுவா சத்தமா ஒரு அலேலூயா சொல்லுவா ஐடென்டிஃபை
2: அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்
1: ஓபன் யுவர் ஐஸ்
2: உங்களுடைய கண்களை திறங்க
1: டெவலப் ஃபியர்லெஸ் ஃபேத்
2: பயமில்லாத விசுவாசத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள்
1: ஓ இன்டர்னலைஸ் தி வேர்ட் ஆஃப் காட் so that it can be the sword of the word of the living god
2: வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயம்
1: we have to win this battle
2: இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும்
1: you have to win this battle all of this is good this is all training
2: இதெல்லாம்மே நல்லதுதான்
1: all this is training identifying
2: அடையாளம் கண்டிறது
1: opening your eyes
2: கண்களு திறக்கப்படுது
1: fearless faith
2: பயமில்லாத விசுவாசம்
1: sword of the word of the living god
2: ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பட்டயம்
1: all of this is training
2: இதெல்லாம்மே
1: but at the end of it when the battle comes
2: ஆனால் இதெல்லாம்மே யுத்தம் வரும் பொழுது
1: we have to win this battle
2: இந்த யுத்தத்திலே நான் ஜெயம் எடுக்க வேண்டும்
1: how many of you want to win this battle
2: எத்தனை பேர் யுத்த ஜெயம் எடுக்க
1: விரும்புகிறீர்கள் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் எழுதி கொள்றவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இட்ஸ் அன் அக்ரோஸ்டிக் W இஸ் வர்ஷிப்
2: W என்கிறது ஆராதனை
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா
1: ஆராதனை என்றது ஏதோ பாட்டு பாடி மியூசிக் போடுறது இல்லைங்க என்னுடைய முள்ளான மனிதன் ஆண்டவரோடு இணையும் அது ஆராதனையாய் மாறுகிறது
2: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா
1: எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு ஒரு சாதகமாய் இருந்தாலும் பாதகமாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நான் துதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னோட வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர் நீர் ஆண்டவரே நன்மையை மட்டும் செய்வீர் என்று சொல்லி கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆண்டவரே நீர் நன்மையுள்ள தேவன் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா விதமான போராட்டத்தையும் மேற்கொள்ள எனக்கு ஆண்டவரே பலனை தருகிறவர் என்று சொல்லி வாய்களை திறந்து உங்களுடைய வாய்களில் இருந்து துதி ஆராதனை எழும்புகிற நேரத்தில் ஒரு பாடல் எழும்புகிற நேரத்தில் ஒரு வார்த்தை எழும்புகிற நேரத்தில் அது ஆராதனையாய் மாறுகிற வேளையில் அந்த ஆராதனைக்கு நடுவில் யார் வந்து இறங்குறார் என் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனை நடுவில் இறங்கி வருகிற நேரத்தில் அவருடைய தேவ தூதர்கள் மேலிருந்து வருகிறார்கள்
0: ஒன்று நாலாகமும் 20 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே யோசபாத் யாரை முன்பாக வைக்கிறான், ஆராதனை வீரர்களை முன்பாக வைத்து அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிதான ஓ அவருடைய சேனையை இறக்கி அந்த இடத்துல ஒரு விடுதலை கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணுமா? இந்த காலை வேளில் முக்கியமான காரியம் கைகளை உயர்த்தி, எத்தனையோ சூழ்நிலைகளை அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் வாங்கன்னு சொல்கிற நேரத்தில் அவர் வந்து இறங்குவார். அவர் வந்து இறங்குற நேரத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றாலும் ராஜனாய் வந்து இறங்குற வேளையில் அவருடைய தேவ தூதர்கள் ஓ ஓ அந்த அந்த பட்டயங்களை ஏந்தி கொண்டு வந்து இறங்கி எத்தனையோ நாட்களில் இஸ்ரவேல் தன்னுடைய ஜன கூட்டத்தில் அவங்களுடைய ஆர்மிஸ் வந்து இத்தனையோ தான் இருக்கும். ஆனால் எகிப்தியர் ஆர்மி வந்து பெரிய சேனையாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன சேனையானது அந்த பெரிய சேனையை எப்படி மேற்கொண்டதுன்னா அவங்களுக்கு இருக்கிற பலத்தினால அல்ல, பரலோகத்தில இருந்து வருகிற ஒவ்வொரு தேவ தூதர்கள் அவர்களுடைய பட்டயத்தை நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய யுத்தங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவ தூதன் தன்னுடைய
2: தன்னுடைய பட்டயத்தை உருவி
0: 185,000 பீப்புள்
2: வரைக்கும் 185,000 பேரை ஒரே தேவதூதன்
0: ஒன் ஏஞ்சல்
2: ஒரே ஒரு தூதன்.
0: Are you listening?
2: கவனிக்கிறீங்களா?
0: Because this battle is not about you.
2: இந்த யுத்தம் உங்களை பற்றியதல்ல.
0: This is his battle.
2: அது அவருடைய யுத்தம்.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற நேரத்துல நமக்கு ஒரு வெற்றி வரும்.
2: Hallelujah.
0: இரண்டாவது I intercession is intercession என்றால் விண்ணப்ப ஜெபம் பண்ணுகிறது.
2: மன்றாட்டு ஜெபம்.
0: மன்றாட்டு ஜெபம். இந்த மன்றாட்டு ஜெபத்தை செய்கிற நேரத்துல ஒரு பெரிய யுத்தம் பரலோகத்தில் நடக்கிறது.
2: Amen.
0: நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஜெபம் உங்க வாய் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவதூதர்கள் இங்கிருந்து எடுத்து அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போகும். அவருடைய சன்னிதானத்திலிருந்து ஓ ஆன்சர்ஸ் பதில்களை எடுத்துக்கொண்டு இந்த உங்களிடத்துல வருகிறது தேவதூதர்கள். ஹல்லேலூயா.
2: And therefore
0: prayer is not an ordinary thing that you and I do.
2: நாம் ஏதோ செய்கிற ஜெபம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல.
0: Worship is a battle.
2: இந்த ஆராதனை என்கிறது ஒரு யுத்தம்.
0: And that is why when we make worship an entertainment it becomes absolutely useless in the kingdom of God.
2: அதனால தான் இந்த ஆராதனையை பொழுதுபோக்காக மாற்றும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் அது பிரயோஜனம் இல்லை.
0: Because worship is battle.
2: ஆராதனை என்கிறது ஒரு யுத்தம்.
0: Intercession is battle.
2: மன்றாட்டு ஜெபம் என்கிறது யுத்தம்.
0: If you look into Daniel chapter 10 verses 1 down to 10
2: தானியேல் 8 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் 10 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது
0: if you look in deeply there is an angel that has already brought when Daniel prayed 21 days even before the answer came.
2: தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்து 21 நாட்களுக்கு முன்பாகவே பதில் வந்து விட்டது.
0: It has come, already come.
2: ஏற்கனவே வந்து விட்டது.
0: But there is a power of the prince of the Persia who is preventing this answer.
2: பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதி அந்த பதிலை அவன் தடுத்து கொண்டிருக்கிறான்.
0: Listen, it is a battle.
2: இது யுத்தம்.
0: This is battle. Engaging the angelic forces.
2: இந்த தேவ தூதர்களுக்கு இடையில நடக்கிறதான அந்த யுத்தம்.
0: Worship.
2: ஆராதனை.
0: Intercession.
2: மன்றாட்டு ஜெபம்.
0: Number 3.
2: மூன்றாவதா.
0: You and I as a church have power and authority.
2: திருச்சபையாக எனக்கும் உங்களுக்கும் தேவன் அதிகாரத்தையும் வல்லமை.
0: That is why he has given us the power when Jesus commissioned his disciples and the disciples of community.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையை கொடுத்த பொழுது
0: go.
2: போங்கள்.
0: Heal the sick.
2: நமக்கு அதிகாரம்
0: கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: நாம் ஆராதிக்கும் பொழுது
0: when we intercede
2: மன்றாடி ஜெபிக்கும் பொழுது
0: and take up the authority and nullify the powers of darkness
2: இஸ்ராசுனுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்யும்படியாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்
0: we will win this battle
2: நாம் இந்த யுத்தத்திலே ஜெயிப்போம்.
0: I want you to stand up to
2: நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Every hands lifted up
2: எல்லாரோட கரங்களை உயர்த்த
0: everyone lifting up your hands and saying oh father we worship you
2: பிதாவே நாங்களுமே ஆராதிக்கிறோம்
0: we worship you hallelujah
2: hallelujah
0: hallelujah கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற வேளையில நீர் உம்முடைய சிங்காசனத்தை ஆண்டவரே வந்து வைத்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் வந்து இறங்குற இடத்துல அப்பா அங்க யுத்தம் நடக்கிறது. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே பிசாசை மேற்கொள்வதற்கு எங்களுடைய கைகளை ஆண்டவரே ஆண்டவரே யுத்தத்துக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளை யுத்தத்துக்கு ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக. Prepare my hands for battle and the fingers for war. Prepare my hands for war and my fingers for battle, Lord Jesus.
2: ஆண்டவரே என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் நீர் பழக்குவிப்பீராக.

0: தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர், ஆராதிக்க சிறந்தவர் இயேசு ஒருவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. Thank you, Lord Jesus. Amen. Amen. Hallelujah.
1: அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் கோட்டையும் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஆமே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாக்கு மகிமை செலுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தொல்லை கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும்படி கிருபை செய்கிறார். ஆமென். துதிக்க வைக்கிறார்ல, அதுவே நம்முடைய பலன். ஆமென். குளோரி.

நன்றி ஆண்டவரே, கிருபை கிருபப்பா. Thank you Jesus, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, நன்மைகளை செய்தி எங்க திராணிக்கு மிஞ்சின நன்மைகள், கேட்பதற்கு மேலான நன்மைகள், எனக்காக நீ செய்த நன்மைகள் திருப்பி தர ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்களும் உண்டு. ஒன்று கேட்கப்பட்ட ஜபங்கள், இன்னொன்று கேட்கப்படாத ஜபங்கள். எல்லாருடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. எனக்கும் உண்டு கேட்கப்படாத ஜபங்கள். கேட்கப்படாத ஜபங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பங்களை கேட்டார் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், தேவன் நம்மை நடத்தின பாதை. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர் தரமாட்டார், ஆனால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். இதுவரை நடத்தினார் தேவன். தந்ததுல தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் ஏன் நம்மால் திருப்தியாக இருக்க முடியவில்லை என்றால், உலக கவலைகள் இன்னும் அநேகத்தின் மேல் உண்டான நாட்டம் தான். இன்று தேவன் நமக்கு தந்தவைகளில் நம்மால் நிறைவா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இதுவரை உடுத்து வைத்தார், இதுவரை பாதுகாத்தார். என்ன தேவையோ அதை தந்து கொண்டுதான் இருக்கிறார், என்ன வேணுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மை போஷிப்பதில் ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு குறைவு வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி அவைகள் பட்டினியா இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கிறாருங்க நமக்கு. கர்த்தர் உண்டு, வல பக்கத்தில் நிழலாயிருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவுக்கு மகிமை செலுத்தும். 13வது சங்கீதத்தில் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறானா, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். என உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம், உள்ளத்தில் இருக்கிற கவலை, இந்த கவலை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க துதிக்கிறவன் வாயில இப்பொழுது ஒரு புலம்பல், எது வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லி சொல்லி வாராரு. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உலகம் கொடுக்கிற கவலை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை. உலகம் கொடுக்கிற வேதனையை நினைக்கிறவன் புலம்பிக் கொண்டிருப்பான், கர்த்தர் செய்ததை நினைக்கிறவன் துதித்து கொண்டே இருப்பான். மனுஷன் செய்யறதை நினைக்காதீங்க, நினைச்சா இப்படிதான் புலம்புவோம், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் கர்த்தாவேன். கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். லவ் யூ ஃபாதர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்று உங்களை நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு சூழலில் உங்களை ஏதோ ஒரு முறையாவது வெறுத்திருப்பார்கள், சும்மாவது வெறுத்திருப்பாங்க, நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் ஆராதிக்கிறது ஆமே. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ இப்படிதான் சொல்றாரு, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. அப்ப பாடி மகிமைப்படுத்துவோமா. Thank you Lord Jesus, we bless your name Father. ஓ ரபா ஹத்தனமா ஷிகரவா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் என்னுடைய நண்பன் ஒருவனை பார்ப்பதற்காக சென்றேன். அவன் பார்வையற்றவனாயிருந்தாலும் கல்லூரியில் என்னோடு படித்து பட்டம் பெற்றவன். அன்று மாலையில் அவன் செய்த ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் மின் விளக்கை போட்டான். உன்னால் முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் எதற்காக நீ விளக்கை போடுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் சற்று நேரம் சிரித்தான், பின் விளக்கை அணைத்து விட்டான். சமையல் அறைக்குள் சென்று அருமையான இரண்டு ஆம்லெட்டையும் டீயையும் கொண்டு வந்து சரியாக மேஜையில் வைத்தான். இப்பொழுது மீண்டும் விளக்கை போட்டான். எனக்காக விளக்கை நான் போடவில்லை, உனக்காகத்தான் விளக்கை போட்டேன். ஏனென்றால் என்னைப் போல் நீ பார்வையற்றவன் இல்லையே என்று கூறினான். மேலும் அவன் என்னை பார்த்து, எத்தனை முறை உனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக தேவையுள்ள எத்தனையோ மனிதர்களுக்கு நீ விளக்கை அணைத்து விட்டாய் என்றான். அதை குறித்து நான் ஆழமாக சிந்தனை செய்தேன். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்பது, இருளில் இருக்கும் எத்தனை பேர் முன் இருக்கும் வாய்ப்பை அவர்கள் காண முடியாதபடி எத்தனை முறை நீங்கள் விளக்கை அணைத்தீர்கள்? எத்தனையோ சிறு பிள்ளைகள் காலில் செருப்பு கூட இல்லாமல் அலையும் பொழுது உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக எப்படி ஆயிரம் ஆயிரமாய் செலவு செய்கிறீர்கள்? அவர்கள் அணிந்து கொள்வதற்கு சட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை நல்ல உடைகளை நீங்கள் குப்பையில் போடுகிறீர்கள்? உணவில்லாமல் எத்தனையோ பேர் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவு உணவு கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிறது? எத்தனையோ வேலை வாய்ப்புகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக அதை ஏன் மற்றவர்கள் அறிந்து கொள்ளச் செய்யாமல் இருக்கிறீர்கள்? பதவி உயர்வு கொடுக்க வேண்டியவர்களுக்கு அவர்கள் உங்கள் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லை என்பதற்காக எத்தனை முறை பதவி உயர்வை கொடுக்காமல் இருந்திருக்கிறீர்கள்? நான் கூறிய ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு விளக்கை நாம் அணைப்பதாகத்தான் இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கூறியிருப்பதை புரிந்து கொள்வோமா? புரிந்து செயல்படுவோமா?

கடைசி நாட்கள் காமே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும், ரட்சிப்பு பெருகட்டும், அவை தகர்க்கப்பட்ட பலிப்பிடங்கள் எல்லாம் எரியட்டும், ஓராபா சீகாராபா எல்லா பலிப்பிடங்கள் எரியட்டும்.

திருச்சபையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மார்ட்டின் லூதர் அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையை பார்த்து பல கேள்விகளை வைத்தார். 95 கேள்விகளை வைக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த பதில் ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிளான ஒரு பதில். கத்தோலிக்க திருச்சபையினர் நம்மை பார்த்து பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை முதலாவது வந்துச்சா, வேதம் முதலாவது வந்ததா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையை பார்த்து மார்ட்டின் லூதர் 95 கேள்விகளை வைத்தார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூதரே, நீ எல்லாவற்றையும் வேதத்தில் இருக்கிறதா, வேதத்தில் எழுதி இருக்கிறதா என்று பார்க்கிறாய். அது தவறு. வேதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சபை முக்கியம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, வேதத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். சபை பாரம்பரியங்கள், சபையில் இருக்கிற முக்கியமான போதகர்கள் அல்லது போப், அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். வெறும் வேதத்துக்கு மட்டும் கீழ்ப்படிய சொல்லி வேதம் போதிக்கவில்லை. ஏன், முதலாவது வேதம் வந்ததா அல்லது சபை வந்ததா? சபைதான் முதலாவது வந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல சபைதான் முதல்ல வந்துச்சு, அப்புறம்தான் வேதம் வந்தது. இப்ப சொல்லுங்க, சபைக்கு கீழ்ப்படியணுமா, வேதத்துக்கு முதல்ல கீழ்ப்படியணுமா, இப்படிங்கிற ஒரு கேள்விதான் வச்சாங்க. இந்த கேள்வியை இன்றைக்கு வரைக்கும் கத்தோலிக்கர்கள் நமக்கு முன்பதாக வைப்பதுண்டு. பரவாயில்லை, அவர்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கிறது. ஆனா இந்த பதிவுல இது எந்த அளவுக்கு தவறான ஒரு நம்பிக்கை, இது எப்படி எல்லாம் நம்மை விழத்தள்ள வாய்ப்பா இருக்கிறது, வேதம் இதற்கு முதல்ல இதை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். வேதம் முதல்ல வந்ததா, சபை முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்டா, எழுதி கொடுக்கப்பட்ட அதாவது எழுதப்பட்ட வேதாகமத்திற்கு முன்பதாகவே சபை இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல சபை தோற்றுவிக்கப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வேத பகுதி நம்மிடத்துல இருந்தது, புதிய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வேத பகுதி நம்மிடத்துல இல்லை. எப்பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக எந்த வேதாகமத்தையும், அதாவது நம்ம கையில வச்சிருக்கிற புதிய ஏற்பாட்டையும், எந்த ஆசிரியரும் எழுதவில்லை. இவர்கள் வாய்வழியாகவே கர்த்தருடைய வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். சபை எதற்கு இன்றைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. அப்போஸ்தலர்கள் யார்? இவர்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். எது சபைக்கு தேவை, எது சத்தியம், எதை பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் பின்பற்றக்கூடாது, கல்யாணம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, திருவிருந்து ஆசரிக்கணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா, இப்படி எல்லாவற்றையும் இவர்கள் நேரடியாக தேவ கட்டளையை பெற்றுக்கொண்டு சபைக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதை எழுதி கொடுக்கவில்லை, வாய்வழியாகவே பேசி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையினர் சபையிலே வாய்வழியாக பேசப்படக்கூடியதை நம்பி ஆக வேண்டும் என்று நம்புகிறார்கள். ரைட், ஓகே, எல்லாமே வாய்வழியாக பேசி கொண்டிருந்த அந்த நிலைமை எப்பொழுது பதிவு செய்யப்பட்ட வேதாகமம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்குள்ளாக வந்தது? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன், பாருங்களேன். லூக்கா 1:1 பாருங்க, மகாகணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அநேகம் பேர் சரித்திரம் எழுத கிளம்பிட்டாங்க. ஆகையால் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. உமக்கு ஒழுங்காய் நான் எழுத வேண்டும், அதை சரியாக எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. இதுக்கு முன்னாடி நாங்கள் வாய் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு, அவர் என்ன போதித்தார், எதை கடைபிடித்தார், இது எல்லாவற்றையும் இவர்கள் சபைக்கு வாய் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் மற்ற எல்லா சீஷர்களும் போதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு நிலைமை கொஞ்சம் கைமீறி போவது போல தெரிகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை, இன்னும் அநேக சத்தியங்களை, அதை எழுதி தருவதற்கு, அதை பிரசங்கம் பண்ணுவதற்கு அநேகம் பேர் ஏற்பட்டபடியினாலே நான் அதை ஒழுங்கா விசாரித்து அதை ஒழுங்கா எழுத வேண்டியது அவசியமாய் எனக்கு பட்டது அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாவே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா இந்த பக்கம் போய் பேசும்பொழுது 10 சொல்லிடுவோம், உண்மையா இல்லையா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இங்க வந்தார் அப்படின்னா அங்கே அவர் உட்கார்ந்தாருன்றுவாங்க, 1:9 என்று சொல்லி விடுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை விதைக்கிறார். என்ன அது? சரித்திரம் எழுத அநேகர் கிளம்பி இருக்கிறாங்க, ஆக இது பதிவு செய்யப்பட வேண்டியதுதான், என்றைக்குமே நல்லது.
சோ புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த வேத வசனங்கள் அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்திலேயே, அதாவது அப்போஸ்தலனாய பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் யோவானாகட்டும் இவர்கள் இருந்த காலத்திலேயே அவர்களுடைய அனுமதியின் பேரில், அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் முதல் நூற்றாண்டிலேயே அவைகள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டன, பதிவு செய்யப்பட்டு விட்டன, அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. இனி யாரும் வந்து அப்போஸ்தலர் இதை என்கிட்ட சொன்னாருங்க, அதை உங்ககிட்ட சொல்லலையா, என்கிட்ட இப்படித்தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறினார், இல்ல இல்ல அவர் மலையிலிருந்து கீழே இறங்கினார், இல்ல அதையெல்லாம் எங்ககிட்ட அப்போஸ்தலர் அப்படி சொல்லல, இப்படி சொல்லல, அவர் சிலுவைக்கே போகல, இப்படி இஷ்டத்துக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அல்லவா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன்னை உருவமாகத்தான் வெளிப்பட சொன்னார், சிலையாக வெளிப்பட சொன்னார், அங்கே மெழுகு வித்து ஏற்ற சொன்னார், அந்த பத்தி என்ன சொல்றது பூ மாலை எல்லாம் போட்டு அதை சுற்றிலும் தூக்கி வரத்த என்ன சொல்ற ஊரை சுற்றி கொண்டு வர சொன்னார். யார் வேணாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா இல்லையா. அதனாலதான் அப்போ சிலர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சாங்க, இனி வாய் வழியாக பேசி கொண்டிருந்தால் யார் வேண்டுமானாலும் ஏமாற்றுவார்கள். சோ பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம், ஒழுங்காய் கிரமமாய் பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 20:29 வசனம், அப்போஸ்தலனாய பவுல் எபேசு சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் அன்றைக்கு இருந்த போதகமார்கள், இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்ல போனா போப்பா இருக்கட்டும் பிஷப்பா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை எல்லாம் வரவழைத்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு, எபேசு சபையில் இருக்கிற பாஸ்டர்களை பார்த்து சொல்றாரு. அப்போஸ்தலனாய பவுல் எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்கள் பாஸ்டர்களை பார்த்து, நான் போனதுக்கு அப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், அது உங்களுக்குள்ளே எழுந்து வருவீங்க, நீங்களே மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க தப்பிக்கிறது, சபையில் இருக்கிற போதகர் சொன்னா வேத வாக்கு. அன்றைக்கு எபேசு சபை ஒருவேளை கத்தோலிக்க சபையினுடைய அடிப்படையில எபேசு சபையில் இருக்கிற ஒருத்தரும் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் அந்த போப் மாதிரி வரக்கூடிய ஒருத்தர் தானே, அப்ப அவங்க சொல்றதை எப்படி நம்புறது. பவுலே சொல்லுகிறார், இந்த சபையில இருக்கிற நீங்களே ஏமாத்துவீங்கன்னு சொல்றார். அப்ப எப்படி நம்ம இதுல இருந்து தப்பு வைக்கிறது, அவர் என்ன ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு பாருங்களேன். ஆனபடியினால் இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நீங்க இதிலிருந்து தப்பிச்சுக்கணும்னா நான் சொன்னதை நீங்கள் நினைத்து விழித்திருங்க, நான் என்ன வார்த்தை சொன்னனோ அதை நினைத்து விழித்திருங்கள். இப்ப அப்போஸ்தலன் பவுல் உயிரோட இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும், அவர் இறந்து போயிட்டா இவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த சபையில் இருக்கிறவங்க எப்படி நிரூபிக்கிறது. ஒரு 10 பேர் எந்திரிச்சு அவர் இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க, இந்த பக்கம் 10 பேர் எந்திரிச்சு இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க, எப்படிங்க நிரூபிப்பீங்க. ஆகவேதான் அப்போஸ்தலனாய பவுலோ மற்றவர்களோ எழுதினார்கள், சபைக்கு எது தேவையோ அதை எழுதினார்கள், கிரமமாய் ஒழுங்கா எழுதினார்கள் எல்லாவற்றையும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்து எது சபைக்கு தேவையோ அவைகளை மாத்திரம் தெளிவாக நமக்கு எழுத்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 32 வசனத்தை பாருங்க, இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ புத்தி சொன்னேன் அதை நினைத்து விழித்திருங்கள். அடுத்த வசனத்துல என்ன சொல்லுகிறார், உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சபைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, சபையில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, ஏன்னா மேலேயே சொல்லிட்டாரு உங்களிலும் சிலர் எழும்பி என்ன செய்வீங்க சபைய வஞ்சிப்பீங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அது கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல, வேறு யாரா இருந்தாலும் சரி, எங்கள் சபையில நாங்கள் பாரம்பரியமாக இதை நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொன்னாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா யார் வேணாலும் ஏமாத்தலாம். பவுலே சொல்லு, பவுல் காலத்துல எபேசு சபையில் இருந்த மூப்பர்கள் நீங்கள் ஏமாற்றுவீர்கள் என்று சொல்லிதான் எழுதப்பட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, எதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், சபைக்கா எழுதப்பட்ட வசனத்துக்கா. அன்றைக்கு மார்ட்டின் லூதரை பார்த்து இவர்கள் கேட்டார்கள், நீ எழுதப்பட்ட வசனத்தை பார்க்கிறாய், எழுதப்பட்ட வசனமும் நமக்கு தேவை, சபைக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டும். மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகாய் சொன்னார், எழுதப்பட்ட வசனம் எந்த அளவுக்கு முக்கியமோ சபை அந்த அளவுக்கு முக்கியம்தான். நான் சபைக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் சபையே எழுதப்பட்ட வசனத்துக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா சபையில் இருக்கிறவர்கள் சபைனா என்ன, அதுல இருக்கிற ஒரு 4-5 விசுவாசிகள், ஒரு மூப்பர், ஒரு பாஸ்டர், ஒரு போப், அவ்வளவுதான். அவர் ஏமாத்த மாட்டாரா,
ஏமாத்த வாய்ப்பு இருக்கிறது. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். ஆனால் அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பிரதான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்களை தேவனே நேரடியாக அவர்களை ஆளுகை செய்து நேரடியாக அவங்க வெளிப்பாட்டை பெற்றார்கள். அதனாலதான் அவர்களுக்கு தனித்துவமாக பிரதான அப்போஸ்தலர்களை நான் குறைவானவன் அல்ல என்று பவுல் எழுதுகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவமே பிரதான அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஆகையால் அவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து தான் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமானது. அதனால சபை முதல்ல வந்திருந்தாலும் சரி, சபையில ரெண்டாவது வந்திருந்தாலும் சரி, எல்லாம் வேத வார்த்தையின் அடிப்படையில தான். அந்த வேத வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஒரு அற்புதமான ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்களையும் தெளிவாய் நம்பினார்கள். ஆனா சதுசேயர்கள் அப்படி கிடையாது, முதல் 5 புத்தகத்தை தான் நம்புவாங்க அவங்க. ஆனா பரிசேயர்கள் அப்படி இல்லை, 39 புத்தகத்தையும் ஒழுங்காய் கிரமமாய் விசுவாசித்தவர்கள் தான் அவங்க. ஆனா அதோடு கூட நிறுத்தி கொள்ளல, பிளஸ் இந்த 39 புத்தகம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் முக்கியம். அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்களோ அது வேதத்துல இல்லாமல் இருந்தாலும் அதற்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை அது? மார்க்கு 7:7 பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரரே உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டுகிற வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த கை கழுவாம சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை குறிச்சு, கை கழுவாம சாப்பிடுறது உடலுக்கு கேடு, ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது பாவம் அல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, அது மிகப்பெரிய பாவம்னு நினைச்சு மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில வாசிக்கும் போது இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு வீணா ஆராதனை செய்யறீங்க. ஏன்னா செம்புகளை கழுவுறீங்க, எல்லாத்தையும் கழுவுறீங்க, எதை கழுவ வேண்டுமோ அதை கழுவவில்லை. இன்னைக்கு தேவனுக்கு எது பிடிக்கும்? ஒருத்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு மாலை போட்டா பிடிக்குங்க. யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து போட்டாவே வீட்டுல வச்சு அதுக்கு லைட்டு போட்டு விட்டா பிடிக்குங்க அவருக்கு. ஏன் இருட்டில் அவரால் பார்க்க முடியாதா? யார் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நீங்களா ஒன்று யோசித்துட்டீங்க? இது உலக மார்க்கத்திலிருந்து வந்தது. அவங்க தான் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கும் தங்களுடைய சாமிக்கும் லைட்டை போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. நான் தப்பு சொல்லலை, அவர்களுடைய நம்பிக்கை. எங்கிருந்து இது உங்களுக்கு வந்தது? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் வேதத்தில் அது கிடையாது. ஆனால் பாரம்பரியத்தில் அது இருக்கு என்று சிலர் சொல்லுவார்கள். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் கை கழுவுற விஷயத்தில் கூட முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை தான் பின்பற்றுகிறீர்கள். உடைய தேவனுடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்யலை? பின்பற்றலை. நீங்கள் வீணாக தான் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள், இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற. நீங்கள் ஏதோ ஒரு சாமி போட்டாவுக்கு ஏசுநாதன் சொல்லிட்டு சாமி போட்டாவுக்கோ வேற எந்த போட்டாவுக்கும் ஒரு மெழுகு வித்தி ஏற்றுறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அவரை எந்த விதத்திலும் அது பிரியப்படுத்தவும் கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? சடங்காக தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன்? ஆண்டவரே சொல்லுகிறார், உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை அவமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு பரிசெயல் செய்த தவறத்தான் இன்றைக்கு சில சபையார் செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் எதை செய்தாலும், அதாவது தேவனுடைய காரியத்தில் சபையில் நான் இதை செய்கிறேன் ஒரு இது செஞ்சு அது வேதத்தில் இருக்கான்னு பாருங்க. வேதம் தான் நமக்கு முதலும் முற்றுமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது, அத்தாரிட்டி. இதுல சபை சொல்றத நம்ம கீழ்படினுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சபைக்கு எப்பொழுது கீழ்படினு தெரியுங்களா? சபையே வேதத்துக்கு கீழ்படிஞ்சிருக்கும் போது. சபை வேதத்துக்கு கீழ்படியாம நாங்க சொல்றதான் நீ கேட்கணும், வேதத்துக்கும் நீ செவி கொடு, எங்களுக்கும் செவி கொடுன்னு சொன்னா அங்கதான் நாம தவறு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. சோ கடைசியா ஒரே கேள்விதான் நான் வைக்கிறேன். சபை பாரம்பரியமா வர்றது, அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, எப்படிங்க நம்புறது? எபேசு சபையிலே பார்த்தோம், நீங்களே ஏமாத்துவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆதி திருச்சபையில இருந்து எபேசு சபையை பார்த்து சொல்லிட்டார், நீங்களே ஏமாற்றுவீர்கள் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு இருக்கிற சபை போதகர்கள், மேய்ப்பர்கள், போப்பாகட்டும் பிஷப்பாகட்டும், இவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனா பதிவு செய்யப்பட்ட வேதத்தை யாராலும் மாற்ற முடியாது. சோ இதுதான் நமக்கு அதிகாரப்பூர்வமானது. பிரியமானவர்களே, நம்ம மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய. கத்தோலிக்கர்களுடைய கேள்வி, சபைக்கும் கீழ்ப்படி, வேதத்துக்கும் கீழ்ப்படி. அதற்கு என்னுடைய பதில்,
சபைக்கு எப்பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், சபை வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த சபைக்கு நான் கீழ்ப்படி. ஆக மொத்தத்தில் வேதம் தான் நமக்கு எல்லாமே. God bless you. Thank you.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25. ஐரோப்பா தேசத்தின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை அந்து பூச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்ய பூச்சியியல் வல்லுநர் ஒருவர் அங்கு சென்றார். அவர் சாயங்கால நேரத்தில் ஒரு வாளி நிறைய இனிப்பான மருந்தையும் ஒரு பிரஷையும் எடுத்து சென்றார். இந்த அந்து பூச்சிகள் இரவில் மட்டுமே வெளியே வரும். அவை பார்ப்பதற்கு வண்ணத்து பூச்சிகளைப் போல தோற்றமளிக்கும். அவர் வாளியில் இருந்த இனிப்பு மருந்தில் பிரஷை முக்கி அதை நெருஞ்சில் செடிகள் மீது தெளித்துக் கொண்டே சென்றார். பின்பு நடுநிசி நேரத்தில் கையில் லாந்தர் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பூச்சிகளை பிடிக்கச் சென்றார். நெருஞ்சில் செடியில் இருக்கும் பூக்களை தேடி வந்த அந்த பூச்சிகள் இனிப்பான அந்த மருந்தை குடித்துவிட்டு செடிக்கு கீழேயே மயங்கி விழுந்து கிடந்தன. அந்த பூச்சியியல் வல்லுநர் மயங்கி கிடந்த அந்த பூச்சிகளை மிக எளிதாக அள்ளிச் சென்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போன்றதுதான். இனிப்பு தடவப்பட்ட மருந்து அந்த பூச்சிகளை வஞ்சித்தது போல பாவமும் தன்னுடைய உண்மையான தன்மையை முதலில் காட்டுவதில்லை. சாத்தான் பாவத்தை பாவம் என்று மக்கள் அறியக்கூடாதபடி மிகவும் கவர்ச்சிகரமாகவும் இனிமையானதாகவும் அதை காட்டுகிறான். அவனுடைய மாய வலையில் சிக்குபவர்கள் தங்கள் ஜீவனை இழப்பது உறுதி. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஏவாளுக்கு பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக தெரிந்தது. மிகவும் சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்படி தேவன் படைத்த கனிகள் ஏவாளுக்கு பிடிக்கவில்லை. சாப்பிடும்படி அவர்களுக்கு தேவன் அனுமதித்த கனிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தபோதும் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. அதுதான் சாத்தானின் தந்திரம். அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கிய ஏவாள் அதை பறித்து சாப்பிட்டாள். அநேக சாபங்களை வருவித்தாள். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போலவே முதலில் கவர்ச்சிகரமாக தோன்றுகிறது. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். இதை போலவே எல்லாவித பாவங்களும் முதலில் இன்பமானதாகவும் நமக்கு மிகுந்த பொருள் ஈட்டி தருவதைப் போலவும் தெரியும். ஆனால் அவை மிகப்பெரிய இழப்பையும் பொருளாதார நஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நமக்கு இன்பமாய் தெரிகிற வழிகளை விட்டுவிட்டு தேவன் காட்டும் ஆசீர்வாதமான பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.

0: ஜெபம் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பாகம் இரண்டு.
2: நீங்க நெருப்ப பாக்குறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see the fire.
2: உங்களோட சரீரத்தை பார்க்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see a body.
2: உங்களோட சூழ்நிலைய பார்க்க நீங்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see a situation.
2: நான் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி பாருங்கள்.
3: I will tell you, seek the Lord.
2: எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்.
3: He is seated on the throne above all.
2: ஆகையால தான் நான் சொல்றேன்.
3: That is why I will tell you.
2: அன்னால் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க.
3: There was a woman named Hannah.
2: அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சாம்.
3: She had a child, it seems.
2: நல்லா கவனிங்க.
3: Listen carefully.
2: நீங்க ஜெபத்தை எத்தனை முறை வாசித்து
3: Many times you have read that prayer.
2: அந்த வேதம் சொல்லுது, ஒன்னாம் அதிகாரம் முழுதளவு பற்றி எழுதியிருக்கு.
3: So in chapter 1 it says
2: அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாள்.
3: And she comes to the church every year.
2: ஆண்டவருக்கு பலி செலுத்தினாள்.
3: She offered sacrifices to the Lord.
2: அவளுக்கு நல்ல புருஷன் இருந்தான்.
3: And she had a good husband.
2: ஒரு சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துறா.
3: Though the concubine is troubling her.
2: ஆனா அவளுக்கு நல்ல புருஷன் இருக்கு.
3: But she had a good husband.
2: இந்த மாதிரி எல்லா புருஷனும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
3: If all the husband of same sort it be better one.
2: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
3: You know, what did he tell?
2: ஏம்மா அழற?
3: Why are you crying?
2: எதுக்கு துக்கப்படுற?
3: Why are you so weary?
2: 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு இருக்கேன்.
3: Am I not better than the 10 sons?
2: இந்த மாதிரி எத்தனை விசுவாசி புருஷன் பேசுறீங்கன்றத நீங்களே தெரிஞ்சுங்க, எனக்கு தெரியாது.
3: So how many husbands?
2: அம்மா மாட்டல கேக்கலாம் விரும்பல.
3: I don't want to ask.
2: உங்க பக்கத்துல விட்டுறேன்.
3: So I leave to yourself.
2: ஒரு நல்ல லவ்விங் ஹஸ்பண்ட்.
3: So he was a loving husband to her.
2: இவன் நினைச்சிருப்பா.
3: So she would have thought.
2: என்னதான் சக்களத்தி பேசினாலும்.
3: Whatever the concubine may speak.
2: என்னதான் சக்களத்தி நம்ம வந்து வேதனைப்படுத்தினாலும்.
3: No matter how much she may torment me.
2: நம்ம நேசிக்கிற ஒரு புருஷன் இருக்கு.
3: I have a husband who loves me.
2: அவருடைய ஆறுதலான வார்த்தை இருக்கு.
3: And I have comforting words of him.
2: அவரே என்ன வந்து ரொம்ப நேசிக்கிறாரு.
3: And he loves me so much.
2: நிச்சயமா என் புருஷனால பிள்ளை பிறக்கும்.
3: So surely I will get a child through him.
2: பல வருஷம் காத்துட்டான்.
3: And she was waiting for many years.
2: ஆனா அவன் நம்பிக்கை முழுவதும் யார் மேல வச்சிருந்தான்னா புருஷன் மேல வச்சு.
3: So she had her faith entirely upon her husband.
2: என் புருஷன் எனக்கு பிள்ளை தருவா.
3: My husband will give me a child.
2: ஏன்னா அவன் எனக்கு விரோதி இல்ல.
3: Because he is not against me.
2: என்ன பகைக்கிறவன் இல்ல.
3: He is not my hatred.
2: என்ன நேசிக்கிறவன்.
3: Because he loves me so much.
2: அவனுடைய முழு அன்பு என் மேல இருக்கு.
3: Because his entire love is upon me.
2: நிச்சயமா அந்த அன்புள்ள புருஷன் மூலமாக எனக்கு பிள்ளை பிறக்கும்.
3: Surely I get a child through this loving husband.
2: ஆனா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது.
3: But the problem was increasing.
2: வருஷம் வருஷம் பிரச்சனை பெருசாயிடு.
3: Every year it is getting more worse.
2: ஒரு நாள் தீர்மானிச்சா.
3: So one day she determined.
2: அவ கண்ணை கொஞ்சம் திருப்புனா.
3: She changed and shifted her focus.
2: நீங்க வாசி பாருங்க.
3: When you read the verse.
2: 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 10 வசனத்திலே.
3: 1 Samuel 1:10.
2: அவள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி.
3: And she prayed unto the Lord.
2: அவள் கர்த்தரை நோக்கினாள்.
3: And she prayed unto the Lord.
2: இப்ப இதுவரைக்கும் ஆலயத்துக்கு வந்தா.
3: Until now she came to the temple.
2: பலி செலுத்தினாள்.
3: She offered the sacrifice.
2: காணிக்கை கொடுத்தா.
3: She gave the offering.
2: இதுவரைக்கும் யாரை நம்பினாள்னா புருஷனையே நோக்கிட்டு இருந்தா.
3: And she had faith only upon her husband.
2: ஆனா இன்றைக்கு.
3: But today.
2: அவள் கர்த்தரை நோக்கினாள்.
3: She prayed unto the Lord.
2: கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
3: She vowed a vow to the Lord.
2: நீர் எனக்கு பிள்ளை தருவீரானால்.
3: If you will give me a child.
2: இத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்துட்டேன்.
3: I lived with my husband for so many years.
2: இத்தனை வருஷம் எதிர்பார்ப்போடு நான் வாழ்ந்துட்டேன்.
3: I lived with an expectation for so many years.
2: ஆண்டவரே இனி புள்ள தர வேண்டியது என் புருஷன் இல்ல.
3: Lord henceforth it is not my husband who is supposed to give me a child.
2: நீர் தருவீரானா.
3: If you shall give me a child.
2: புள்ளைய நீர் தருவீரானா.
3: If you shall give me a child.
2: இந்த புள்ளைய நான் உமக்கு நிறுத்துவேன்.
3: I will give this child to you.
2: இந்த புள்ள உம்முடைய புள்ள.
3: Because he is your child.
2: நீர் தருவீர்.
3: You will give me.
2: நான் இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டேன்.
3: I had my family so many years.
2: No child.
3: But no child.
2: பட் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்.
3: But I believe it today.
2: நீர் எனக்கு தருவீர்.
3: You will give me.
2: அவரே நோக்கினே.
3: And she looked at him.
2: அவரோட பொருத்தனை பண்ணினார்.
3: And she made
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே.
3: Chapter 1 verse 12.
2: கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் அழுதாள்.
3: She continually prayed before the Lord.
2: No short prayer.
3: There's not a short prayer.
2: வெகு நேரம் அழுதாள்.
3: She was continuously weeping in the presence.
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: முதலாம் அதிகாரம் 15 வசனத்திலே.
3: Chapter 1 and verse 15.
2: அவள் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள்.
3: She poured out all her soul.
2: இருதயத்தை ஊற்றின பிறகு.
3: When she poured her soul.
2: வேதம் சொல்லுது.
3: The Bible says.
2: இப்போ என்னவாயில்ல.
3: What happened to her?
2: துக்க முகமா இல்ல.
3: She was no more sad.
2: இருதயத்தை ஊத்திட்டா.
3: She opened all her heart.
2: முகத்தை மாத்திட்டா.
3: And she changed her countenance.
2: பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை.
3: And then she was sad no more.
2: இப்ப யாரா மாத்திட்டா?
3: So what has she become now?
2: சந்தோஷமா இருக்கா?
3: She became happy and glad.
2: கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன்.
3: I have told my God.
2: இதுவரைக்கும் புருஷங்கிட்ட சொன்னேன்.
3: Until I was telling my husband.
2: என் புருஷங்கிட்ட எதிர்பார்த்தேன்.
3: I was expecting my husband.
2: ஆனா இன்றைக்கு என் புருஷங்கிட்ட இல்ல.
3: But today not to my husband.
2: கர்த்தர் எனக்கு தருவார்.
3: My God will give me.
2: கர்த்தர் எனக்கு செய்வார்.
3: My God will do that for me.
2: நான் கர்த்தரிடம் சொல்லிட்டேன்.
3: And I have told my God.
2: கர்த்தரை நம்புறேன்.
3: And I believe God.
2: என் முகத்தை மாத்திட்டேன்.
3: I've changed my countenance.
2: என் துக்க முகத்தை மாத்திட்டேன்.
3: I changed my sorrow countenance.
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல்.
3: He has heard my petition and he named him Samuel.
2: Samuel பிறந்தான்.
3: Samuel was born.
2: எப்ப தெரியுமா?
3: You know when?
2: துக்கத்தை மாத்திட்டா.
3: When she changed her sorrow.
2: முகத்தை சேஞ்ச் பண்ணா.
3: She changed her face.
2: இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்தா.
3: Until now she was crying.
2: இதுவரைக்கும் கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா.
3: Until now she was weeping.
2: இதுவரைக்கும் ஏன் எனக்கு இல்லன்னு கேட்டுகிட்டு இருந்தா.
3: She was until questioning complaining.
2: இதுவரைக்கும் முறுமுறுத்துகிட்டு இருந்தா.
3: She was murmuring so far.
2: இதுவரைக்கும் சஞ்சலத்தோடு இருந்தா.
3: She was with the misery so much.
2: கர்த்தரில் சந்தோஷம்.
3: But now she is happy in the Lord.
2: அதான் வேதம் சொல்லுகிறது.
3: That is why the Bible says.
2: 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்கன்னா.
3: Psalm 37:4.
4: கர்த்தரிடத்தில்
2: கர்த்தரிடத்திலே மனம் மகிழ்ச்சியாயிரு.
3: Delight also in the Lord.
2: இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம்
3: And he shall give thee the desires of your heart.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: உன் இருதயத்தில் நிறைய வேண்டுதல் இருக்கப்பா.
3: You might have many desires in your heart.
2: எல்லாத்தையும் நிறைவேற்றும்.
3: And he will fulfill everything.
2: எப்பொழுது?
3: When?
2: கர்த்தர்ல மகிழ்ச்சியா இருப்பா.
3: You when you delight in the Lord.
2: சந்தோஷமா இருப்பா.
3: You be happy in the Lord.
2: உனக்காக அவர் செய்து முடிப்பார்.
3: And he will do everything for you.
2: பாருங்க.
3: Listen here.
2: ரூத் ஒரு சபிக்கப்பட்ட பெண்.
3: Ruth was a cursed woman.
2: அந்த மாமியார் சொன்னாங்க.
3: The mother-in-law said.
2: நீ ஏன் கூட வராதம்மா?
3: You don't come with me.
2: உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காதம்மா.
3: You will receive no good from me.
2: ஒரு நன்மையும் கிடைக்காது.
3: You will receive nothing.
2: நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருமா?
3: You go to your mother's home.
2: ஒருத்தி போயிட்டா.
3: And one left.
2: ஆனா இவன் சொன்னான்.
3: But she said.
2: உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்.
3: Your God is my God.
2: மாமியார் கூட வந்துட்டா.
3: So she came following her.
2: கதிர் பொறி கேட்டா.
3: She is gathering the wheat.
2: ஒரு நாள் அந்த மாமியார் சொன்னா.
3: So the mother-in-law said.
2: நீ என்ன இவ்வளவு அன்பா நடத்துற.
3: So you are leaving me, leading me.
2: நான் உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்.
3: So what I know what to do for you.
2: பாரு.
3: So you do one thing.
2: நான் சொல்றது படி கேளு.
3: You do according to what I say.
2: நல்லா குளிச்சி.
3: You bath yourself.
2: நல்லா ஸ்நானம் பண்ணி.
3: And you wash yourself.
2: நல்லா dress பண்ணிக்க.
3: And you dress yourself.
2: நைட் வயலுக்கு போ.
3: You go to the field in the night.
2: அங்க போவாஸ் படுத்துறான்.
3: There will be Boaz lying there.
2: அவன் பாதத்துல போய் படு.
3: You go and lie near his feet.
2: அவன் போர்வையை போத்திக்க.
3: And you cover yourself with this.
2: அவன் பாதத்துல விழுந்துரு.
3: And you just fall at his feet.
2: உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்லுவான்.
3: And he will tell you what he is supposed to do for you.
2: அவன் நேரா போனா.
3: She went there.
2: மாமியார் சொன்னபடி போவாஸுடைய பாதத்துல போய் விழுந்தா.
3: So she went and fell down as the mother-in-law told her.
2: அவன் எழும்பனா.
3: And he stood up.
2: தன் பாதத்தில் ஒரு பெண் படுத்திருக்கிறத பார்த்தான்.
3: He saw a woman lying at his feet.
2: அவன் சொன்னான்.
3: And he said,
2: நான் உனக்காக செய்வேன்.
3: I will do for you.
2: நீ போ.
3: You can leave.
2: அப்ப மாமியார் என்ன சொன்னா தெரியுமா?
3: No, what did the mother-in-law say?
2: கவலையப்படாத.
3: Do not worry.
2: நீங்க வாசி பாருங்க.
3: You read the verse.
2: ரூத்தின் புத்தகம்.
3: Ruth chapter.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ரூத்தின் புத்தகம் தயவு செய்து 3 அதிகாரம்.
3: Book of Ruth chapter 3.
2: 18 வசனம் பாருங்க.
3: Was 18.
4: அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும்
2: என்னமாய் முடியும் என்று
4: நீ அறிய மட்டும்
2: நீ அறிய மட்டும் என்ன செய்ய.
3: What you supposed to do until you know that?
2: பொறுத்திரு.
3: You supposed to sit still.
2: அமைதியாயிரு.
3: You stay at peace.
4: அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த
2: காரியத்தை அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன்
4: இளைப்பார மாட்டான் என்றார்.
2: யாரு?
3: ஹூ?
2: போவாஸ் இளைப்பாற மாட்டான். நீ இளைப்பாரு.
3: You take rest but Boaz will not take rest.
2: நீ போவாஸ் செய்வான்னு விசுவாசிக்கிறியா?
3: Do you believe that Boaz will do that?
2: நீ இளைப்பாரு.
3: Then you take rest.
2: நீ அமைதியா இரு.
3: You stay still.
2: சந்தோஷமாயிரு.
3: You be happy.
2: உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிற வரைக்கும் அவங்களை பாருங்க.
3: He will not rest until he has completed the thing he is supposed to do for you.
2: நான் சொல்றேன்.
3: I will tell you.
2: இந்த போவாஸை காட்டில் ஒரு பெரிய போவாஸ் நமக்கு இருக்காரு.
3: We have a greater Boaz than this Boaz.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ஏ கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
3: My God will do everything for me.
2: நீ மாத்திரம் அமைதி.

0: never rest at all.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே.
0: My dear ones of God.
1: நான் உண்மையாய் சொல்வேன்.
0: I truly will tell you.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says.
1: Joel 2:21.
0: Joel 2:21.
1: தேசமே.
0: Oh my land.
1: பயப்படாதே.
0: Fear not.
1: மகிழ்ந்து களிகொள்.
0: Be glad and rejoice.
1: மகிழ்ந்து களிகொள்.
0: Be glad and rejoice.
1: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
0: For the Lord will do great things.
1: நீங்க எத்தனை பேர் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கறீங்களோ.
0: How many of you expect greater things?
1: நீங்க எப்படி இருங்க?
0: You how are you supposed to be?
1: மகிழ்ச்சியா இருங்க.
0: You supposed to be glad.
1: மூஞ்ச தொங்க போட்டுக்காதீங்க.
0: Don't be so weary.
1: வருத்தமா இருக்காதீங்க.
0: Don't be so sorrow.
1: உங்களுடைய முகத்துல எப்போ சந்தோஷமா இருங்க.
0: You should be always happy.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: நான் எனக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா?
0: Don't you think that I don't have any problems?
1: எனக்கு பிரச்சனை இல்லையா?
0: I don't have any problems.
1: நான் எங்க சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன்.
0: I'm always smiling.
1: பிரச்சனைகள் மத்தியில் சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன்.
0: Amidst all my problems I keep smiling.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: சந்தோஷமா இருக்கேன்.
0: So be happy.
1: சந்தோஷமா இருக்கேன்.
0: Be glad.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: நான் நினைக்கிறேன். I think first Sunday நினைக்கிறேன். First Sunday திருவந்து கொடுக்க வரல.
0: So first Sunday I never came for giving communion.
1: வேகமா கொடுத்தேன் திருவந்து.
0: So I gave very
1: and நம்ம சீக்கிரம் கொடுத்துறலாம்.
0: Because I want to finish off swiftly.
1: ஆனா பாதி என்னால கொடுக்க முடியல.
0: So I was not able to cover up even
1: half. அப்படியே இடுப்பு நின்னுடுச்சு அப்படியே.
0: So I was not able to bear it.
1: நின்னுடுச்சு அப்படியே.
0: So I was standing still.
1: சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே உட்கார்லாம் பாருங்க.
0: So I was sitting here to take some rest.
1: இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு.
0: So even until today I'm of same state.
1: படுக்க சொல்றீங்களா?
0: So you want me to sleep?
1: சந்தோஷமா டெய்லி என் பணியை நான் செய்துகிட்டே இருக்கேன்.
0: I'm still doing my work daily.
1: அது இருக்கட்டும், அது இடுப்புல இருக்கட்டும், அது இடுப்புல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும்.
0: So I have my pain as such.
1: நான் எங்க இருக்கிறேன்?
0: So where am I?
1: நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா.
0: I am happy in the Lord.
1: எனக்கு தெரியும் என் வேண்டதுல கர்த்தர் நிறைவேற்றுவார்ன்னு தெரியும்.
0: I know God will fulfill all my desires.
1: அது இல்லாமலே போயிடும் எனக்கு தெரியும்.
0: And I know everything will go off as such.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: சந்தோஷமா இருங்க.
0: I'm very happy.
1: மகிழ்ச்சியா இருங்க.
0: Always be glad.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்.
0: Rejoice in the Lord always.
1: சொல்லுங்க.
0: Say it out.
1: சந்தோஷமா இருக்கிறவனை பார்த்தா சொல்லணும்.
0: So to one who is
1: சந்தோஷமா இருக்க முடியல.
0: The one who is not able to be happy.
1: அவனை பார்த்தா சொல்றாரு.
0: Unto him he says.
1: சந்தோஷமா இருங்க.
0: Rejoice.
1: எப்போ சந்தோஷம்.
0: Rejoice always.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வியாதியா?
0: Do you have sickness?
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: பலவீனமா?
0: Do you have weakness?
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: சுகவீனமா?
0: Do you have any kind of
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: கறி சோறா?
0: You have meat.
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: தண்ணி சாப்பாடா?
0: You have only
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: அத மட்டும் குறைக்காதீங்க. கர்த்தர்ல சந்தோஷமா இருங்க.
0: So always be happy in the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சந்தோஷமா இருந்து பாருங்க.
0: So you be happy and see.
1: கர்த்தர் உங்கள் மன வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றும்.
0: God will fulfill all your desires of your heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: ஒரு முறை
0: once
1: ஒரு ஏழை விசுவாசி,
0: there was a poor believer,
1: சர்ச்சுக்கு வந்தாராம்.
0: He came to the church.
1: அவருக்கு இந்த பிரசங்கம்லாம் கேட்கிற போது ஒரே உணர்ச்சியா உண்டாயிடுச்சாம்.
0: So he had so much of enthusiasm when he heard the message.
1: அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஹalleluya ஹalleluya சொல்லிட்டே இருப்பார்.
0: So whenever he when he listens the sermon he keeps on shouting hallelujah.
1: அப்போ சில விசுவாசிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சு.
0: So that was disturbing for many believers.
1: அப்ப சொன்னாங்களா?
0: So they said
1: நீ சும்மா அலையலையா அலையலையா சொல்ல ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு.
0: So it is always disturbing when you keep on repeating a hallelujah often.
1: நீ வந்து அலையலையா சொல்லாம இருந்தீனா,
0: if you say still without saying hallelujah,
1: ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு pair shoe உனக்கு வாங்கி தரேன்.
0: I will give you a pair of shoes once the service ends.
1: ஒரு செட் ஷூ வாங்கி தரேன்.
0: I will give you a pair of shoes once the service ends.
1: ஏழப்பட்ட மனுஷன் பாவம்.
0: He was a very poor one.
1: அந்த நாட்ல ஷூ போடாம நடக்காது.
0: So those days the shoes will not happen.
1: என்ன இந்த ஆராதனை முழுவதும் வாய மூடி அவ்வளவுதானே, அல்லேலூயா சொல்லக்கூடாது அவ்வளவுதானே.
0: So I have to shut my mouth all through the service, that is right. So he was very silent.
1: இவனுக்கு அப்படியே பிரசங்கம் பொங்குது.
0: So he was about to, excited about to tell it out.
1: பார்த்தா.
0: So he looked at.
1: அவர் இவனை பார்த்தாரு.
0: So he looked at him.
1: சரி அல்லேலூயா சொல்ல என்ன இருக்கும்?
0: So
1: ஷூ கிடைக்காது.
0: So if I say hallelujah I will not get the shoe.
1: கொஞ்ச நேரம் பார்த்தா.
0: So he looked for some time.
1: அடக்கவே முடியல.
0: He was not able to bear it.
1: நான் சொன்னானா?
0: So he said,
1: "ஓ ஷூ வேண்டாம் அல்லேலூயா."
0: I don't want your shoe hallelujah.
1: முடிஞ்சது. brother, என்ன சொன்னீங்க?
0: You said something.
1: Shoe வேண்டாம்
0: hallelujah. You said you don't want shoes, hallelujah.
1: இல்ல brother.
0: No.

0: brother
1: எனக்கு ஷூ வாங்க காசு இல்ல brother
0: I don't have money to buy a shoe
1: انا சந்தோஷத்தை அடக்க முடியல
0: brother but I'm not able to control
1: my வயித்துல பசிதான்
0: I have hunger
1: எனக்கு ரொம்ப தேவைதான்
0: but I need it
1: انا அந்த தேவ சமூகத்துல சந்தோஷத்தை அடக்க முடியல brother
0: but I cannot control the happiness in the presence
1: அதனால நான் ஹalleluya சொன்னா
0: so I said hallelujah
1: அந்த brother சொன்னாரு
0: that brother said
1: நீ சந்தோஷத்தை அடக்கிட்டேன்னா
0: if you could control your happiness
1: hallelujah சொல்லாம இருந்தேன்னா
0: if you don't say hallelujah
1: ஒரு ஷூ வாங்கி தரேன்
0: I will get you a pair of shoes
1: நான் பொறுத்து பார்த்தேன் brother
0: so I tried to
1: நடக்கவே முடியல
0: ஷூ
1: இல்லடா பரவாயில்ல பிரதர்
0: ஐ டோன்ட் வாண்ட்
1: டு ஷூ ஹalleluya சொன்னேன்
0: ஐ வில் கீப் ஆன் சேயிங் ஹalleluya
1: ஓ இதா ரகசியமா
0: சோ திஸ் இஸ் தி சீக்ரெட்
1: கவலைப்படாத
0: யூ டோன்ட் வரி
1: நான் உனக்கு கோடை காலம் போற மாதிரி ஒன்னு மாரி காலம் போற மாதிரி ஒன்னு
0: ஐ வில் கெட் யூ ஷூ ஃபார் சம்மர் அண்ட் another ஷூ ஃபார் winter
1: ஹalleluya போடினா ரெண்டு ஷூ கிடைக்கும்
0: இஃப் யூ சே ஹalleluya யூ வில் கெட் டு ஷூஸ்
1: கோடை காலத்துக்கு ஒன்னு மாரி
0: For the winter and for the summer.
1: அதா ஏதேவன் சொன்னாரு.
0: That is the God said.
1: ரட்டிப்பான நன்மை தருவேன்.
0: I will give a double fold blessing.
1: இன்னைக்கே தருவேன்.
0: I will give it today.
1: ஏன்?
0: Why?
1: அரணிபாய் விட்டு வெளிய வாங்க.
0: Because come out of the camp.
1: வெளிய வாங்க.
0: Come out.
1: உங்க சரீரம் சொல்றத கேட்காதீங்க.
0: Don't listen to your body what it says.
1: உங்க சூழ்நிலை சொல்றத கேட்காதீங்க.
0: Don't listen to your circumstances what it says.
1: எதையுமே கேட்காதீங்க.
0: Don't listen to anything.
1: கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள்.
0: Just believe God and his word alone.
1: நம்புங்கள்.
0: Just believe it.
1: கர்த்தரில் சந்தோஷமா இருங்க.
0: And be always happy in the
1: Hallelujah.
0: Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க?
0: How many of you are happy?
1: எல்ல கைகள் தட்டி
0: ஹalleluya. Let's all clap your hands and say
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Praise the Lord. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்ப சொல்லுங்க பக்கத்துல வாங்க பா சந்தோஷமா இருங்க.
0: Now say to the neighbor be happy.
1: அஞ்சு பேருக்கு வேணாம் பக்கத்துல சொல்லுங்க.
0: Just to the next one you say.
1: சந்தோஷமா இருங்க.
0: Be happy.
1: கவலைப்படாதீங்க.
0: Don't worry.
1: சும்மா 6 o'clock மாடு உட்காராதீங்க.
0: Don't be like a 6 o'clock
1: face. எப்பவுமே 2 o'clock மணி மாடு உட்காந்துருங்க.
0: Be like 2:45 face.
1: நல்ல
0: Have a white smile.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தரிலே மகிழ்ச்சியாயிரு.
0: Rejoice in the Lord always.
1: கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம்
0: God will fulfill all the desires of your heart.
1: இந்த உங்க இருதயத்தின் மேலே எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணும்.
0: So God will fulfill all the desires of your
1: Hallelujah.
0: heart. Hallelujah.
1: உன் இருதயத்தின் வேண்டு நிறைவேற்றதுக்கு முன்னதாக
0: So before you could fulfill all the desires of your heart.
1: நீ கர்த்தரை விசுவாசித்து
0: If you believe him.
1: ஆபிரகாம் பண்ணாரு.
0: Like Abraham did.
1: சரீரம் செத்து போச்சு.
0: His body was dead.
1: சூழ்நிலை சரியில்லை.
0: The circumstances is not possible.
1: ஆனாலும்
0: But still
1: அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்.
0: He glorified God.
1: கர்த்தரை மகிமைப்படுத்தி.
0: He glorified God.
1: நான் சொல்லுகிறேன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
0: I would tell glorify God.
1: கர்த்தரை துதிங்க.
0: To keep on praising God.
1: கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆசி.
0: God will do greater things for you.
1: நீங்க நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர்
0: செய்வார். He will do things that you cannot believe.
1: இரண்டாவதாக.
0: Secondly.
1: சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வசனம்.
0: Psalm 118 and verse 5.
2: நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்.
0: I called upon the Lord.
1: 120
0: verse 1.
2: என் நெருக்கத்திலே
1: கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
2: அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
1: ரெண்டு வசனத்தை பாருங்க. முதல்ல 121 பாருங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
0: In my distress I cried unto the Lord.
1: அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
0: And he heard me.
1: 118 சங்கீதத்திலே 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு கேட்டருளி விசாலத்திலே
0: Psalm
1: 185
0: it both were sung by
1: one solraru nerukathile kattare nokki naan koopitten
0: first he says in my distress I called upon the lord
1: kattar sevi saachar
0: and he heard me
1: kattare nokki naan koopitten
0: I called upon the lord
1: kattar visalathile kondu vandha
0: and he set me on a larger place
1: nalla gamaninga
0: listen carefully
1: இந்த மனுஷர குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார்
0: God has given testimony even about him
1: உன் இதயத்துக்கு ஏற்றவன்
0: He is pleasing to my heart
1: எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்
0: and he does whatever I will
1: அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன்
0: and he was chosen by me
1: நல்லா கவனிங்க அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன்
0: he was chosen by me
1: அவன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்
0: and he was anointed by God
1: அவன் மேல் अनेक ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருந்தார்
0: and God has bestowed many blessing upon him
1: தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில இருந்துச்சு
0: and there was god choosing things in his life
1: நீங்க நினைக்காதீங்க
0: don't think that away
1: அவங்க வாழ்க்கையில நெருக்கமே இல்லன்னு நினைக்காதீங்க
0: don't think that there's no distress in their life
1: யார் வாழ்க்கையில நெருக்கம்னா
0: in whose life there was distress
1: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டமே
0: in the life of one who was chosen by god
1: தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டமே
0: the one anointed by god
1: காலையிலே கர்த்தரை தேடுறமே
0: the one who seek god very early in the morning
1: காலையில மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி ராவெல்லாம் கைகளை விரித்திருக்கிறேன் சொன்னமே,
0: the one who says that I have give my hands towards
1: you, கற்பனையின்படியே நான் தேடுறேன் சொன்னமே,
0: he says I will seek according to your commandments.
1: அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நெருக்கம் வந்தது.
0: So in the life of such a kind of man there was distress.
1: நல்லா கவனிங்க,
0: listen carefully.
1: கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வராதுன்னு நினைக்காதீங்க.
0: Don't think that the distress will not be in the life of the people who are loved by God.
1: இந்த நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில வந்தது.
0: So the distress came in their life.
1: ஆனா
0: but
1: நெருக்கத்துல என்ன செய்தாங்கன்னு சொன்னா,
0: what did they do in the time?
1: நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே,
0: they called upon the Lord in the distress.
1: கர்த்தர் செவி கொடுத்தார்,
0: and he heard me.
1: அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா,
0: what is the end of it?
1: நெருக்கத்துக்கு முன்னால நான் இடுக்கத்துல இருந்தேன்.
0: I was in affliction before my
1: வேதம் சொல்லுகிறது,
0: Bible says,
1: நான் நெருக்கத்துல கூப்பிட்ட பிறகு தேவன் என்னை எங்கே கொண்டு நிறுத்தினார் சொன்னா, விசாலத்திலே கொண்டு நிறுத்தினார்.
0: So after the distance when he called upon the Lord, he took me and set upon a commodious place.
1: உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது உண்மையானால்,
0: if it's true that you encounter distance,
1: நீங்க நெருக்கத்துல கர்த்தரை மாத்திரம் கூப்பிட்டு பாருங்க.
0: And you call the Lord in a distance.
1: எந்த மனுஷனை கூப்பிடாதீங்க,
0: don't call upon any man.
1: எந்த மனுஷனை தேடாதீங்க,
0: don't seek any man.
1: நீங்க தேவனை மாத்திரம் கூப்பிட்டு பாருங்க.
0: But if you call upon Lord alone,
1: உங்கள் நெருக்கமே தேவன் உங்களை விசாலத்துல கொண்டு வருவார்.
0: So your distress, God will take you from a distress and take you to a commodious place.
1: நீங்க எந்த மனுஷனை தேடி பாருங்க,
0: if you seek any man,
1: எந்த பரிசுத்தவான தேடி பாருங்க,
0: if you seek any kind of man of God,
1: நான் சொல்லுவேன்,
0: I will tell you,
1: இன்றைக்கு நீங்க எனக்கு இருக்கிற ஊழியத்தினுடைய விசாலத்தை நீங்க பாக்குறீங்க.
0: You are seeing the greater things of the ministry today.
1: கர்த்தர் வந்து எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லையை விசாரமாய் கொண்டே வருகிறார்.
0: God is extending the borders of the ministry today.
1: ஆனா நீங்க இன்னைக்கு விசாலத்தை தான் பாக்குறீங்களே தவிர,
0: but today you are seeing the prosperity alone.
1: நான் போன நெருக்கத்தை நீங்க பார்த்ததில்லை.
0: You have never seen the distress when I went through.
1: என் நெருக்கத்தை மாத்திரம் நான் சாட்சியா சொல்வேன் ஆனால்,
0: if I say the testimony of my distress alone,
1: இந்த ஆராதனை அடுத்த சண்டே தான் முடியும்.
0: So this service will end only in the next Sunday.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை.
0: Glory be to the name of God.
1: தேவன் அத்தனை நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போயிருக்கிறார்.
0: God has taken me through such a kind of distress.
1: நான் சொல்வேன் ஆனால் நானும் அழுவேன், நீங்களும் அழுவீங்க.
0: If I say it out, I will cry and even you will cry.
1: நீங்க விசாலத்தை தான் பார்க்கறீங்க.
0: So you're looking at the prosperity.
1: நான் சொல்வேன்,
0: I will tell you,
1: என் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்களை அனுபவிச்சிருக்கேன்.
0: I have experienced such a kind of distress in my life.
1: ஆனா எனக்கு ஒன்னு தெரியும்.
0: But I know one thing.
1: அந்த நெருக்கத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
0: what is the end of the distress?
1: கர்த்தர் விசாலத்தை உண்டாக்கியிருக்கார்.
0: God will give a commodious place.
1: கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக,
0: before God you would set you a large place,
1: கர்த்தர் நெருக்கத்தை கொண்டு வந்தார்.
0: God brings the distress.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: இன்னைக்கு நாம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா,
0: what are we doing today?
1: நெருக்கம் வருகிற போது நாம கர்த்தரை தேடுறது இல்ல.
0: We are not seeking God.
1: நீங்க நெருக்கம் வருதா,
0: you have distress,
1: எந்த நெருக்கம் வரட்டும்,
0: no matter whatever the distress may be.
1: ஒரு நாள் ஏசாயா சொன்னாரு,
0: one day Ezekiah said,
1: ஏசாயா 37 அதிகாரம்
0: Isaiah chapter 37
1: மூன்றாம் வசனம் வாசிங்கன்னா,
0: verse 3,
2: இவர்கள் அவரை நோக்கி இந்த நாள் நெருக்கமும்,
1: இந்த நாள் என்ன நாள்,
0: which day,
1: நெருக்கமான நாள்,
0: this is the day of trouble.
1: தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே இந்த ராஜாவை போல ஒரு ராஜா முன்னால் இல்ல பின்னால் இல்ல.
0: There was no other king like him, before him or after him, in the belief.
1: தேவனை அவ்வளவு நம்பின ஒருத்தன்,
0: he believed God so much.
1: அவன் வாழ்க்கையில ஒரு நாள் வந்ததுங்க,
0: so there was a day in his life.
1: இந்த நாள் நெருக்கத்தின் நாள்,
0: this day is a day of trouble and distress.
1: இந்த நாள் தூஷணம் அனுபவிக்கிற நாள்,
0: this is a day of blasphemy.
1: என்ன செய்தார் தெரியுமா,
0: so what did he do?
1: இந்த நாள் என்ன நாள்,
0: what day is today?
1: நெருக்கம் அனுபவிக்கிற நாள்,
0: this day is a day of distress.
1: இந்த நாள் என்ன நாள் தெரியுமா,
0: what day is this day?
1: தூஷணம் அனுபவிக்கிற நாள்,
0: this day is a day of blasphemy.
1: என்ன பண்ணார் தெரியுமா,
0: what did he do?
1: சூழ்நிலையை பார்த்தீங்க, நெருக்கம் நாள்,
0: the entire situation is distress.
1: நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்,
0: he went to the temple of God.
1: கடிதத்தை பிரிச்சார்,
0: he opened up the letter.
1: ஆண்டவரே,
0: lord,
1: கண்ணை திறந்து பாரும்,
0: open your eyes lord.
1: செவிய திறந்து கேளும்,
0: Lord, open your ears and listen to me.
1: என் தேவனுக்கு காக்கிற செவியும் இருக்கிறது,
0: so my God has ears,
1: பார்க்கிற கண்ணும் இருக்கிறது,
0: and he has the eyes to see.
1: ஆண்டவர் பார்த்தார்,
0: and God looked at him.
1: ஆண்டவர் கேட்டார்,
0: God heard him.
1: அந்த நெருக்கத்தின் நாள் தான் வெற்றியின் நாளாய் மாறிச்சு.
0: That day of distress became a day of victory.
1: சூழ்நிலை என்ன சொல்லு தெரியுமா,
0: now what was the situation?
1: இது நெருக்கத்தின் நாள்,
0: it's a day of distress.
1: சூழல் என்ன சொல்லுமா,
0: what is the situation say?
1: இது அவமானத்தின் நாள்,
0: it is a day of a shame.
1: ஆனா
0: but
1: எங்க போனான் தெரியுமா,
0: where did he go?
1: தேவ சமூகத்துல போ,
0: he went to the presence of God.
1: கண்ணை திறந்து பார்,
0: lord open your eyes.
1: கண்ணை திறந்து பாரு.
0: Open your eyes, Lord.
1: சேவையை திறந்து கேளு.
0: Open your ears and listen to me, Lord.
1: தேவ சமூகத்துல போனா
0: and went to the presence of God.
1: உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது எங்கேயும் ஓடாதீங்க.
0: When you encounter distress in your life, don't run to anybody.
1: யார்கிட்டயும் ஓடாதீங்க.
0: Don't run to anybody.
1: உங்க இனத்துக்கிட்ட ஜனத்துக்கிட்ட ஓடாதீங்க.
0: Don't go to your relatives or any friends.
1: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்.
0: The name of the Lord is a mighty tower.
1: நீதிமான் அதற்குள்ளே ஓடுவான்.
0: The righteous shall run into it.
1: ஓடுவான்.
0: He will run into it.
1: ஓட வேண்டிய காலம் வருது.
0: And there's a time for him to run.
1: நீதிமான் தப்பி ஓட வேண்டிய காலம் வருது.
0: There's a time for the righteous to run and escape.
1: எங்கே ஓடாதீங்க.
0: Don't run anywhere.
1: கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடுங்க.
0: Go and run into the name of the Lord.
1: அங்கே சுகம் இருக்கு.
0: There is safety.
1: அங்கே ஜெயம் இருக்கு.
0: There is victory.
1: அங்கே பாதுகாப்பு இருக்கு.
0: There is protection.
1: அங்கே அடைக்கலம் இருக்கு.
0: There is a refuge.
1: அங்கே விடுதலை இருக்கு.
0: There is deliverance.
1: அங்கே செழுமை இருக்கு.
0: There is prosperity.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory to the name of God.
1: உனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது.
0: There will be no goodness that you will receive.
1: என்று சொன்ன ரூத் தான்.
0: The Ruth who said so.
1: எங்க வந்தானு கேட்டீங்கன்னா.
0: Where did she come?
1: அவருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய்.
0: She came under the refuge of the wings of him.
1: அம்மா வீட்டுக்கு ஓடி போல.
0: She did not run to his mother's home.
1: யார்ட்டயும் ஓடல.
0: She did not run to anybody else.
1: தன் தேவன் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்தாள்.
0: She came under the wings of God.
1: ஒரு நன்மையும் கிடைக்காதுன்னு சொன்னப்பட்ட அவளுக்கு.
0: The one who has said that she will never receive any good thing.
1: தேவனின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு.
0: The one who has come under the wings of the God.
1: நிறைவான பலன் உண்டு.
0: There will be a full reward for you.
1: நிறைவான பலன் உண்டு.
0: There is a full reward.
1: உன் வாழ்க்கையில ஒரு நன்மையுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம்.
0: They might say that you will receive no goodness in your life.
1: அவ்வளவுதான், இனி ஒரு நன்மையும் கிடைக்காது.
0: That is the end, you will receive nothing.
1: நம்பவே நம்பாத.
0: You don't believe it.
1: உன் மாமியார நம்பினா ஒரு நன்மை கிடைக்காது.
0: If you trust your mother in law, you will never receive
1: anything. அப்பா வீட்டுக்கு போனா ஒரு நன்மை கிடைக்காது.
0: If you go to your father's home, you will not receive anything.
1: தேசத்துக்கு திரும்பி போனா ஒரு நன்மை கிடைக்காது.
0: If you return to your own land, you will not receive anything.
1: ஆனா உனக்காக விரிக்கப்பட்ட செட்டைக்குள்ளே நீ வருவாயானால்.
0: But if you come under the wings that is being set for you.
1: அங்கே ஒரு நன்மை அல்ல.
0: Not one good thing.
1: அங்கே நிறைவான நன்மை இருக்கிறது.
0: There is full goodness there.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Ruth அறிஞ்சா.
0: Ruth know that.
1: எனக்கு நிறைவான நன்மை இருக்கு.
0: I have a full reward for me.
1: அந்த செட்டைக்குள்ள ஓடி வந்தாய்.
0: She came running under the wings.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நல்லவர்.
0: God is good.
1: கர்த்தர் நல்லவர்.
0: God is good.
1: கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார்.
0: God does great things in our life.
1: ஆனா பாருங்க.
0: But look here.
1: ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாங்க.
0: There was a great prophet.
1: அவன் பேர் யோனா.
0: His name was Jonah.
1: அவங்க கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு.
0: God told him one day.
1: நீ நினிவேக்கு போப்பான்னு சொன்னார்.
0: You go to Nineveh.
1: உனக்கு நான் ஊழியம் வச்சிருக்கேன்.
0: I have got a ministry for you.
1: நினிவேக்கு போ.
0: You go to Nineveh.
1: ஆனா என்ன செய்தான் தெரியுமா?
0: Or what did he do there?
1: காசு கொடுத்து.
0: He gave money.
1: தர்ஷீஷுக்கு போனா.
0: He went to Tarshish.
1: ஏன் ஓடி போனா?
0: Why did he run there?
1: துட்டு இருந்துச்சு.
0: Because he had money.
1: டப்பு இருந்துச்சு.
0: He had money with him.
1: தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு காசு இருந்துச்சு.
0: He had money to flee to Tarshish.
1: ஓடிட்டான்.
0: He ran away.
1: பெரும் புயலும் காற்றும் அடித்தது.
0: And there was a great wind and tempest in the sea.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of God.
1: இப்போ எல்லாரும் செத்து போனவனுச்சு.
0: Now it was time for everybody to die.
1: நிலைமை எடுத்து பாருங்க.
0: When you see the situation.
1: யோனா முதலாம் அதிகாரம் 6 வசனம் பாருங்க.
0: Jonah chapter 1 and verse 6.
2: அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து
1: அப்பொழுது மாலுமி எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்றான். ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கப்பல்ல இல்ல.
0: So none of the believers were saved were in the ship, but
1: ஒரே ஒருத்தன் தான் பக்தி உள்ளவன்.
0: Only one was pious and devotee.
1: பக்தி உள்ளவன் தூங்குறான், அவிசுவாசி எல்லாம் ஜெபிக்கிறான்.
0: The devotee is sleeping, the non-believers are praying.
1: அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.
0: So he was sleeping
1: there. அவங்க எல்லாம் ஜெபிக்கிறான்.
0: And they were praying there.
1: ஆனா விசுவாசி என்ன பண்றாரு?
0: But what is the believer doing there?
1: புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் கடலே கொந்தளித்தாலும் நான் அமைதியாய் நித்திரை செய்வேன். அல்லேலூயா.
0: Though the wind may blow, the sea may come up, I will always sleep there.
1: ஆனா அவிசுவாசி எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்காங்க.
0: But non believers are praying there.
1: இப்போ எல்லாரும் ஓடி வராங்க.
0: So they all came to him running.
1: ஏப்பா
0: see here.
1: என்னப்பா?
0: What are you doing here?
1: இந்த சூழ்நிலையில் நித்திரை பண்ணிக்கிட்டு
0: இருக்க. Even in this situation you are still sleeping.
1: உன் தேவனை நோக்கி கூப்பிடுப்பா.
0: Call unto your God.
1: கர்த்தர் ஒருவேளை மனம் இறங்கி
0: maybe God may have
1: உதவி செய்வார்.
0: And he may help you.
1: ஜெபம் பண்ணுப்பா.
0: Keep praying.
1: என்ன
0: பண்ணான்
1: தெரியுமா? அப்படின அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: செத்தாலும் சாவேன், ஜெபம் பண்ண
0: மாட்டேன். I will die if you want, but I will not pray.
1: நல்ல விசுவாசி இல்ல?
0: He was a good believer, right?
1: செத்தாலும் செத்துறவன.
0: I will die if I want.
1: தண்ணில போடு.
0: You throw me in the water.
1: தண்ணில செத்தாலும் சாவேன். கடவுளை மட்டும் கூட மாட்டேன்.
0: I will die in the water if I want, but I will not call upon the Lord.
1: தூக்கி போட்டாங்க.
0: So they threw him away.
1: ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர்.
0: But God is very merciful.
1: ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான்.
0: So he was taken into the ship's fish belly.
1: அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க.
0: See, God is so good.
1: இது கொஞ்ச நேரத்துல மீன் வயித்துல போனா கொஞ்ச நேரம் செத்து போயிருமான்.
0: So either you should have been dying when he went into the belly.
1: சில மணி நேரத்துல அவன் செரிச்சே போயிருமான்.
0: Or he might be digested by it.
1: ஆனா ஆண்டவர் அந்த மீனுக்கு வயித்துல மந்தத்தை உண்டாக்கிட்டாரு.
0: So God made something in his in the belly of the fish.
1: மீனுக்கு அஜீரணத்தை உண்டாக்கிட்டாரு.
0: So he brought some
1: indigestion.
0: So he brought indigestion.
1: ஒரு மீன் வயித்துக்குள்ள எத்தனை நாள் இருந்தானா செரிக்காம? மூணு நாள் இருந்தான்.
0: He was there without digestion in the belly of the fish for 3 days.
1: நீங்களே யோசி பாருங்க, நீங்க சாப்பிட்ட உணவு ஒரு மணி நேரத்துல செரிச்சிரும்.
0: So you think about it, if you, the food that you eat, you will be digested in 1 hour.
1: என்ன பாருங்க, மூணு நாளா இதுக்கு வயிறு வசி இல்ல, செரிக்கவும் இல்ல, உள்ள கடந்து பெரிய பிரச்சனையா இருக்கான்.
0: So for 3 days he was inside and it never was digested and it never had hungry.
1: மூணு நாளா உள்ள கடந்துட்டு.
0: For 3 days he was inside the belly.
1: இப்பந்தாங்க ஜெபம் பண்றான்.
0: Now he is praying from there.
1: இந்த சில ஆளுங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறார்.
0: So today God is trying many things to make some people to pray.
1: எதுக்கு மீன் அனுப்பினார் தெரியுமா?
0: Why did he send a fish?
1: எதுக்கு நீ செரிக்காம இருக்க தெரியுமா?
0: Why you are not digested by it?
1: எதுக்கு நீ அழியாம இருக்க தெரியுமா?
0: Why you are not still perish?
1: அழிஞ்சே போறேன்னு சொன்னாலும்,
0: Though you say I will perish.
1: நீ அழியாம வச்சிருக்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வாயால கர்த்தர் நோக்கி கூப்பிடணுங்கிறது.
0: Because you have to call upon the Lord and that's the reason why God has kept you.
1: மூணு நாளைக்கு அப்புறம் சொல்றான்.
0: After 3 days he says,
1: நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடு.
0: I call unto the Lord in my affliction.
1: அவ கூப்பிட்ட உடனே இந்த மீனுக்கு சீ போடா.
0: So once he called, this fish thought, you get lost from me.
1: ஒன்ன போய் வச்சிருக்கேன் பாரு மூணு நாளைக்கு எனக்குள்ள.
0: I have kept you in my belly for 3 days.
1: கைக்கிடுச்சிங்க.
0: So he just vomited it.
1: வெளியே வந்தாங்க.
0: So he came out.
1: அது வரைக்கும் யோனானா யாருனே தெரியாதுங்க.
0: Until then they doesn't know who is Jonah.
1: யவனோ அமிதாயின் குமாரன் யோனா.
0: He was some son of Amittai.
1: ஆனா இன்றைக்கு,
0: But today,
1: யோனாவை பத்தி நம்ம பாட்டு பாடுறோம், யோனாவை பத்தி கதை சொல்றோம். யோனா சண்டே ஸ்கூல்ல இருந்தே பாடம் ஆயிட்டாரு. அவர் பைபிள்லயே வந்துட்டாரு, பெரிய தீர்க்க தரிசி ஆயிட்டாரு.
0: So today, எதனால? Yes, because he is a prophet.
1: நெருக்கத்துல கூப்பிட்டதால. அப்போ யோனாவை ஆண்டவர் பிரபலமாக்குறதுக்கு என்ன கொடுத்தாரு?
0: What did God make to make this Jonah famous? What did he do?
1: இப்போ நெருக்கத்துல என்ன செய்யுங்க?
0: So what you supposed to do in a distress?
1: எங்க போறீங்க?
0: Don't go anywhere.
1: எங்க போறீங்க?
0: You don't have to go anywhere.
1: நம்ம நாட்டுல என்னெல்லாம் நிறைய பேருக்கு பயம். பாஸ்டர்,
0: Maybe people are scared today.
1: எல்லா இடத்தையும் வேலைய விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான்.
0: Pastor, there is unemployment everywhere.
1: என்னாமோ தெரியலையே.
0: We don't know what will happen to our jobs.
1: எங்க இந்த மோடியை பார்த்தா கர்த்தர் நம்மளை படைச்சாரு.
0: Did God create us looking at Modi?
1: இந்த மோடி வருவார்னு முன்னே தெரியுங்க, ஆண்டவர் தான் வச்சாரு.
0: God knows very well that Modi will come and he has already placed it.
1: நீ யாரு?
0: Who are you?
1: என்ன நெருக்கம் வரட்டியா?
0: No matter whatever me your affliction.
1: வேதம் தெரியுமா?
0: You know the Bible.
1: எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவு பெருகினார்கள்.
0: To the extent they were distressed and afflicted, to that extent they grew up.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க.
0: Because they called upon the Lord in the distress.
1: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க.
0: They called unto the Lord.
1: என்ன நெருக்கம் வரட்டுங்க.
0: No matter whatever may be affliction.
1: Don't worry.
0: You don't have to worry.
1: நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க.
0: Called upon the Lord in a distress.
1: கர்த்தர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார்.
0: God took them to the land flowing with milk and honey.
1: நம்ம அண்ணாச்சி மாரு கொடுக்கிற நெருக்கம் உனக்கு வேலை போகலாம். ஆனா அதுக்கு அப்புறம் தான் உனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசமே இருக்கு.
0: Maybe the affliction of your masters may take your job, but what is it?
1: என்ன சட்டம் போடுறாங்க? நம்மள வேலை போயிருமா? நமக்கு அது போயிருமா? இது Don't worry.
0: You don't have to worry whether they have put new rules. I may lose my job. You have distress.
1: கர்த்தர் நோக்கி பாருப்பா.
0: You call upon the Lord.
1: கர்த்தர் நோக்கி பாரு.
0: You call upon the Lord.
1: கர்த்தர் உனக்கு நெருக்கத்தில் இருந்து விசாலம் உண்டாக்கும்.
0: God will set you on a commodious place from your distress.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்ப இருக்கிறத காட்டிலும்
0: You will be more blessed than the situation.
1: மோடிக்காக நீங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க.
0: You have to praise God for the Modi.
1: புண்ணியவாளா, நீ கொடுத்த நெருக்கடியில நான் நல்லா இருக்கேன்டா சாமி.
0: So it's because of your distress I'm in a very good position now.
1: நான் சிரிக்க சொல்லலங்க.
0: I'm not telling for you to laugh.
1: நான் பேசுறது கர்த்தருடைய வார்த்தைன்னு எனக்கு தெரியும்.
0: Because I know this is the word of God and I'm speaking.
1: கர்த்தருடைய வார்த்தை தெரியும்.
0: I know this is the word of God.
1: உங்களை சிரிக்க பண்றதுக்கு நான் நிக்கல. இது அந்த இடம் இல்ல.
0: This is not a place for you to
1: நான் ஜோக் அடிக்கிற இடம் இது இல்ல.
0: I'm not here to crack jokes.
1: நான் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமா சொல்றேன்.
0: I tell you the word of God very sternly. You believe it.
1: யார் எந்த நெருக்கம் கொண்டு வரட்டும்.
0: No matter whatever may be your distress.
1: அந்த நெருக்கத்தில் என்னை விசாலமத்தை கொண்டு வர என் தேவன் இருக்கிறார்.
0: God is there to set me on a commodious and large place.
1: கடைசியாக
0: at last
1: தானியேலின் புத்தகம்
0: the book of Daniel
1: 9வது அதிகாரம்
0: chapter 9
1: 23வது வசனம்
0: verse 23
2: நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
1: எப்போ?
0: when
1: 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றார்.
0: So he was praying for 21 days fasting.
1: 21வது நாள் சொல்றான்.
0: On the 21st day
1: நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
0: At the beginning of a supplication the commandment
1: came forth. 21 நாள் முடிஞ்ச போது இல்ல.
0: Not at the end of 21 days.
1: தேவனுடைய கட்டளை எப்ப வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா
0: when was the commandment came forth?
1: நீ எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே தேவன் கட்டளை கொடுத்தார்.
0: The time when you started to pray God has given his commandment.
1: இந்த ஜெபம் ஆரம்பிக்கும்போது தெரியும்.
0: You know when you began the prayer.
1: நீங்கள் தானியேல் 9வது இரண்டாம் வசனத்திலே
0: Daniel 9 verse 2
1: எருசலேமுடைய பால்கடிப்பு தீர 70 வருஷம் ஆகும் என்பதை புத்தங்களாலே அறிந்து கொண்டேன்.
0: So he understood from the books of the numbers that it will take 70 years to accomplish the desolation of Jerusalem.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: தானியேல் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன்.
0: Daniel was the one who prayed 3 times a day.
1: வழக்கத்தின்படி மூன்று வேளை ஜெபிக்கிற மனுஷன்.
0: According to the routine he prayed 3 times.
1: அதனாலே அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரு.
0: Therefore he bound the mouths of the lion.
1: பதவி உயர்வுகளை பெற்றாரு.
0: And he got the promotions in his job.
1: எத்தனையோ காரியங்களை பெற்றார்.
0: And he got many blessings because of that.
1: இங்கே பாத்தீங்கன்னா
0: but when you see her
1: அவர் புத்தகத்தை வாசிக்கிறார்.
0: He was reading the book.
1: ஆராய்ச்சி பண்றார்.
0: And he was researching it.
1: எல்லாரும் வாசிக்கறாங்க.
0: Everyone are reading that.
1: ஆனா இந்த மனுஷன் வாசிக்கறான்.
0: But this man is reading the book.
1: வாசிக்க என்ன கண்டார்னா
0: what did he find there?
1: 70 வருஷத்துக்கு அப்புறம்
0: after 70 years
1: பால் கடிப்பு தீர்ந்து
0: so the desolations will end
1: விடுதலை உண்டாகும்.
0: There would be deliverance.
1: இது எங்க கண்டுபிடிச்சார்னா
0: where did he find this?
1: பைபிள்ல கண்டுபிடிச்சார்.
0: He found it in the Bible.
1: வசனத்தை வாசித்தாரு.
0: He read the Bible.
1: ஆராய்ச்சி பண்ணாரு.
0: He researched it.
1: வாசித்த வசனத்தை விசுவாசித்தார்.
0: So now he is trusting the word that he read.
1: தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்.
0: So he believed the promise that God gave him.
1: விசுவாசித்து
0: having faith upon
1: வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணார்.
0: And he prayed for this promise to be fulfilled.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: இவருக்கு இந்த விடுதலை தேவையில்லை இப்போ.
0: He doesn't need this deliverance.
1: இவர் அதிகாரியா இருக்காரு.
0: Now he is a great officer.
1: ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்.
0: He is a very high position. Next to the king
1: avarku vidudala theva illa.
0: He doesn't need any kind of deliverance.
1: Very higher post uyarathla irukkar.
0: He is in a very higher position.
1: Ana vedathla sollirukke
0: but the Bible says
1: vidudala yaki naattu kondu poven.
0: I will deliver you and take to your clan.
1: Idha eppadi kandupidicharna
0: how did he find it?
1: Vasanathla kandupidichar.
0: And he found it in the word.
1: The vasanatha vaasithu vaasithu வாசித்து கண்டுபிடிச்சாரு.
0: As he kept on reading and reading and found it.
1: இப்போ தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டார்.
0: Now he is kneeling down in the presence of God.
1: வேத வசனத்தில வாக்குத்தத்தத்தின் மேல் வந்த நம்பிக்கையினாலே ஜெபம் பண்ணார்.
0: So because of the belief he had upon the promise he began to pray.
1: இந்த ஜெபத்துக்கு எப்ப பதில் வந்துச்சுன்னா
0: when he received the response
1: 24 ஒரு நாள் பூர்த்தி இல்ல
0: not after 21 days
1: 21 நாள் ஜெபம் பண்ணினாரு.
0: So he prayed for 21 days.
1: முடிவுல சொன்னா என்னைக்கு நீ ஆரம்பித்தியோ
0: at the end it said when you began to pray for this
1: அன்றைக்கு
0: from that day
1: ஜெபம் கேட்கப்பட்டது.
0: Your prayer was heard.
1: அண்ணா கவனிங்க.
0: Listen carefully.
1: அவர் சொல்றாரு.
0: He says,
1: "வெட்கம் எங்களுக்குரியது.
0: The shame belongs to us.
1: நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களானோம்.
0: And we had
1: நாங்கள் நிந்தைக்குள்ளானோம்.
0: We were into reproach.
1: என்னெல்லாம் நடந்துச்சுங்க.
0: There are many things that happened.
1: ஆனா அந்த எல்லா சூழ்நிலையில
0: in all the situation.
1: அவர் வந்து வேதத்தை வாசிட்டே இருக்கார்.
0: He was reading the Bible.
1: வாக்குத்தத்தம் கிடைக்குது.
0: He received the promise.
1: வசனம் பேசுது.
0: And the word is speaking to him.
1: காலம் நிறைவேறிடுச்சு.
0: And it is time for it to accomplish.
1: விடுதலையின் காலம் வந்துடுச்சு.
0: It's the time for deliverance.
1: அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்.
0: And he believed the word.
1: கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணார்.
0: And he began to pray to the Lord.
1: கர்த்தர் பதிலளிச்சார்.
0: And God gave him an answer.
1: இப்போ நான் சொல்வேன்.
0: Now I tell you.
1: தேவன் எந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார்னா
0: so to which prayer will God answer?
1: வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை ஒருவன் விசுவாசித்து வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறான் பாருங்க அந்த ஜெபத்தை பதிலளிக்கும்.
0: If a person believes the word of God and the promises and he prays according to the basis of this word, only those prayers God will answer.
1: நீங்கள் ஒன்றை மறந்து போகாதீர்கள்.
0: Do not forget one thing.
1: ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை இருக்கு.
0: There is a great connection between the prayer and the word of God.
1: ஆகையாலே தான்
0: That is why
1: நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம்
0: Proverbs chapter 28
1: 9வது வசனம் பாருங்க.
0: Verse 9
2: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
1: வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
0: If the turneth up his ear from hearing the law, even his prayer shall be abomination.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: அப்ப நான் சொல்லுவேன்,
0: I will tell you,
1: ஜெபிக்கிற தேவனுடைய மனிதர்கள்,
0: a person who praying God,
1: எதை கவனிக்கணும் கேட்டீங்கன்னா,
0: what is supposed to watch?
1: வேத வாக்கியங்களை கேட்கறதுக்கு செவியை திறக்கணும்.
0: You have to open your ears to listen to the word of God.
1: வேதம் இல்லாத ஜெபம் உயிரற்ற ஜெபம்.
0: So a prayer without the word of God is a dead prayer.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: இந்த மனிதன் வேதத்தை வாசிச்சிட்டே இருக்கார்.
0: This man was reading the word of God.
1: வேதத்தை வாசிக்க
0: as he was reading the Bible,
1: ஒரு விசுவாசம் வந்துருச்சு.
0: And he had a belief.
1: பாழ்கடிப்பு தீருகிற காலம் வந்து விட்டது.
0: So the time to come is the desolation has come.
1: கர்த்தர் விடுதலையின் காலம் நெருங்கி விட்டது.
0: And we are about to reach the deliverance.
1: முழங்கால் போட்டு கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்.
0: So he began to kneel down and pray unto the Lord.
1: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார்.
0: And he began to praise God.
1: கர்த்தரை ஜெபம் பண்றார்.
0: And he was praying to the Lord.
1: கர்த்தர் உடனே
0: and God gave the deliverance.
1: நான் சொல்லுவேன்,
0: I will tell you,
1: நீங்க கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க.
0: You believe the word of God.
1: நீங்க யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா,
0: when you read even about
1: 20 வருஷமா வெளியில இருந்து சம்பாதிச்சு வந்தான்.
0: So for 20 years he was somewhere there and
1: ஏசா எதிர்கொண்டு வந்தான்.
0: And he was confronting the
1: அவனுக்கு தெரியும், ஏசா சில நிமிஷங்களிலே என்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழிச்சிருவான்னு தெரியும்.
0: You know very well this Esau will destroy all his assets in a single moment.
1: ஆனா எப்படி ஜெபம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா,
0: but how did he pray?
1: நீர் சொன்னீரே.
0: So you told me.
1: எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே.
0: You told that he will do good to me.
1: உங்களுடைய வார்த்தை நான் விசுவாசிக்க.
0: I believe your word.
1: அவன் ஜெபம் வசனத்தின் அடிப்படையில் இருந்தது.
0: So his prayer was on the basis of this word.
1: நீங்கள் அருமையானவர்களே,
0: even you people of God,
1: நான் தாழ்மையா சொல்லுவேன்,
0: I will tell you humbly,
1: வசனம் தான் ஜீவன்.
0: So this word is life.
1: நீங்க ஜீவனோடு இருக்கணுமானா,
0: if you ought to live,
1: வசனம் தான் ஜீவன்.
0: You have to listen to the word.
1: நீங்க ஆவியோடு இருக்கணுமானா,
0: if you ought to live with the spirit,
1: வசனம் தான் ஆவி.
0: So this word is the spirit.
1: நீங்க அனலோடு இருக்க வேண்டுமானா,
0: if you ought to be the flame,
1: கர்த்தருடைய வசனம் தான் அக்கினி.
0: Only this word is a fire.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: இந்த வசனத்தை நீங்கள் நேசித்து வாசிக்க வாசிக்க,
0: as you love the word and keep on reading,
1: யாரா இருப்பீங்கன்னு கேட்டா,
0: what you will become,
1: நீங்க ஜீவனோடு இருப்பீங்க,
0: you will be alive,
1: ஆவியா இருப்பீங்க,
0: you will be in the spirit.
1: நான் சொல்லுவேன், நீங்க ஃபயரா இருப்பீங்க,
0: you will be very fire.
1: நீங்க அக்கினியா இருப்பீங்க,
0: you will be like a fire.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: கடந்த வாரம் ஒரு பாஸ்டர் என்ன பார்க்க வந்தாரு.
0: Last week a pastor came to
1: பாஸ்டர் உங்க பிரசங்கத்தை கேட்டு 25 வருஷம் ஆச்சு.
0: It's almost for 25 years since
1: 25 வருஷத்துல உங்க பிரசங்கத்தை கேக்குறேன்.
0: I heard your message after 25 years.
1: நீங்க அன்றைக்கு பேசின மாதிரி அதே ஆவியோட எப்படி பாஸ்டர் பேசுறீங்க?
0: How are you able to speak with the same spirit that he spoke 25 years ago?
1: தெரியலையே.
0: I don't know.
1: அந்த ஆவியோட பேசுறேனா வேற எந்த ஆவியோட எனக்கு தெரியல.
0: I don't know whether speak with the same spirit or other spirit.
1: எனக்கு ஒண்ணு தெரியுங்க,
0: but I know one thing,
1: நான் இந்த ஆவியோடும் இந்த சுகத்தோடும் இந்த பலத்தோடும் பேசுறதுக்கு நான் ஜீவனை எடுக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் என்னோட ஜீவனா இருக்கு.
0: I speak with the spirit and the strength, I take just life from this word alone.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன்.
0: I make prayers on the basis of only this word.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of God.
1: நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு வசனம் தேடுகிறேன்.
0: I seek words to start the prayer.
1: நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்.
0: Lord, you have told this.
1: நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்.
0: Lord, you have told this way.
1: நீர் சொன்னதை எனக்கு செய்யும்.
0: And you do as you told me, Lord.
1: நீர் சொன்னதை செய்யும்.
0: You do as you told me.
1: நான் சொல்வேன், கர்த்தர் வாக்கு தவறவே மாட்டார்.
0: God will never fail his promises.
1: அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு.
0: All his promises are yes and amen.
1: நீங்க வாக்கு தேடி பாருங்க.
0: You seek for the promises.
1: தேடி பாருங்க.
0: You search for the promises.
1: நான் முதல்ல கேட்டேன்.
0: First I asked.
1: ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறோம்.
0: So you pray at least for 1 hour.
1: உங்களை பார்த்து நான் ரொம்ப அன்பாக தாழ்மையா கேக்குறேன்.
0: And lovingly with the humbleness I would ask you.
1: இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன?
0: What is the promise of this year?
1: முந்தின சீரை காட்டிலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe the promise?
1: எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க?
0: How many are praying for that?
1: சரி. எத்தனை பேர் நீங்க அனுபவிக்கிறீங்க?
0: So how many of you experiencing in this life?
1: நான் சொல்வேன்,
0: I will tell you,
1: 2019 ஆண்டில இருக்கிற சீரை காட்டிலும்
0: then
1: 2020 ஆண்டு நீங்க நற்சீர் உடையவர்களா இருக்கணும்.
0: You should be more prosperous than you were in 2019.
1: எதன் அடிப்படையிலனா
0: on the basis of what
1: வசனத்தின் அடிப்படையில்
0: on the basis of the word of god
1: வசனத்தின் அடிப்படையில்
0: on the basis of word of god
1: வசனத்தை கண்டுபிடிச்சார்
0: he searched the word of god
1: வசனத்தை கண்டுபிடிச்சார்
0: and he found the word of god
1: என்ன நான் தாழ்மையா சொல்றேன்
0: i humbly will tell you
1: நீங்க என்ன விளங்கிட்டாலும் பரவாயில்ல
0: i don't know how you make you understand it
1: நான் 46 வருஷங்களாக உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன்
0: i'm preaching you for 46 years
1: 46 years இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டேன்
0: i'm preaching you for 46 years
1: என் ரெண்டு கையை உயர்த்தி நான் சொல்வேன்
0: i can raise both my hands and say
1: நான் 46 வருஷத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ணது இல்ல
0: i have never preached a single sermon in this 46 years
1: நான் வார்த்தை தப்பா விளங்க கூட ஒரு பிரசங்கம் நான் பண்ணது
0: i have never preached a single sermon in this 46
1: 46 வருஷம்
0: all the 46 years
1: இந்த புல்பில் நின்றுக்கறனே
0: i was standing in this pulpit
1: இங்க சொல்லுகிற every word
0: every word that is uttered here
1: நான் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து
0: i sit in the presence of god
1: கம்ப்யூட்டர்ல பெறல
0: i did not get from the computer
1: எங்க ரெஃபரன்ஸ் பைபிள்ல பெறல
0: i did not get from any reference bible
1: யாருடைய பிரசங்கத்துல நான் எடுக்கல
0: i did not take it from the extracted from
1: யாரோ சொன்ன செய்தில எடுக்கல
0: i did not extract from other sermons
1: தனிப்பட்ட முறையில் என்னுடைய சபைக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னே ஆண்டவர்ட்ட கதறி பாதத்தை பிடித்து நான் தேவனிடத்துல வாக்குத்தத்தமாய் பெற்று தான் 42 வருஷமாக சபைக்கு சொல்லிட்டு இருக்கேன்
0: so i'm giving the sermons for 46 years receiving from god straight from god and having at the feet of god to give what word to the church
1: நான் பிரசங்கம் பண்ணல
0: i'm not preaching here
1: எனக்கு தெரியும் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன்
0: i know very well the word that god has told me i'm telling you
1: உங்களுக்கு கடினமா இருந்திருக்கலாம்
0: it might be very hard
1: உங்களுக்கு புரியாதா இருந்திருக்கலாம்
0: maybe you may not understand it
1: நான் தேவனுடைய வார்த்தை நான் சொல்லிருக்கேன்
0: but i have told the word of god
1: அந்த வார்த்தை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன்
0: and i'm praying for the word to fulfill
1: நீர்தானே சொன்னீரே
0: you told it right
1: நீர்தானே சொன்னீரே
0: you were the one who told me
1: நீர்தானே கொடுத்தீரே
0: you were the one who gave me
1: நீர்தானே பேச சொன்னீரே
0: you were the one who made
1: நான் நீர் சொன்ன நான் பேசுனேன்
0: i spoke which you told me
1: இது நிறைவேறணும்
0: i this should accomplish
1: சபையில நிறைவேறணும்
0: this should accomplish in my church
1: என் வாழ்க்கையில நிறைவேறணும்
0: this should accomplish in my life
1: நீ சொன்னத நான் சொன்னேன்
0: So I've told you what I've told you.
1: ஊழியக்காரருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிற தேவன்.
0: God who confirms the words of his
1: servants. நீ என்ன சொன்னீரோ நான் சொன்னேன்.
0: Whatever you told I've told you.
1: என் சபை விருத்தி ஆகணும்.
0: So my church should explode.
1: ஜனங்கள் விருத்தி ஆகணும்.
0: The people should explode.
1: ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்.
0: The people should be blessed.
1: நான் ஏன் தைரியமா கேக்குறேன்னா
0: Why I tell you boldly?
1: நான் உண்மையா சொல்வேன்.
0: Because truly I will tell you.
1: இதுவரைக்கும் நான் டிக்ஷனரிய பார்த்தோ யார் பிரசங்கத்தை கேட்டோ
0: I have never referred any dictionary or any other messages or extract of any other messages
1: இந்த பிரசங்கம் எனக்கு கிடைச்ச போது
0: when I got this sermon
1: ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் இது எல்லாருக்கும் தெரியுமே
0: Lord he said ask and it shall be given so everyone
1: இதிலிருந்து என்ன பிரசங்கம் பண்றது
0: what to preach from this sermon
1: இதிலிருந்து என்ன கொடுக்கிறது
0: what to give from this word
1: انا எனக்கு தெரியும் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் prophetical word
0: but I know all the words that were told were prophetically word
1: நீங்க நம்புங்க
0: you believe it
1: நான் சொல்லுமே இது எப்படி கிடைச்சதுன்னா
0: how did i receive it
1: வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன்
0: i began to research the bible
1: கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தாரு
0: god was giving me the word
1: என் வாழ்க்கையில வார்த்தையை கொடுத்தாரு
0: and god gave the word in my life
1: இந்த வார்த்தைகளை நான் நம்புறேன்
0: and i believe those words
1: இந்த வார்த்தைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன்
0: and i pray for these words
1: கர்த்தர் எல்லை விஸ்தாரமாக்கிட்டே போறாரு
0: and god is making my boundaries
1: ஒவ்வொரு வாரம் புதிய புதிய வந்துட்டே இருக்காங்க
0: and there are new comers coming every week
1: எல்லாத்திலே விருத்தி ஆக்கிட்டே போறாரு
0: and he is making me to establish
1: என் சுகத்தில விருத்தி ஆக்கிட்டே போறாரு
0: and i am exploring
1: it என் பலத்தில விருத்தியாகிட்டு போறாரு
0: he is also making progress
1: என் மந்தே விருத்தியாகிட்டு போறாரு
0: he is also
1: என் வருமானத்தை விருத்தியாகுறாரு
0: he is expanding my
1: இந்த செய்திகளை கேட்கிற மக்கள் விருத்தியாகுறாங்க
0: and the people who listen
1: விருத்தியாகிட்டே போறாரு
0: he is also prospering and expanding
1: எதன் அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா
0: on what basis
1: இந்த வசனத்தோடு நான் செலவு பண்றேன்
0: the time i spend with the word of god
1: நான் உங்களை பார்த்து கேக்குறேன்
0: i would ask you
1: நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கல்ல
0: you believe the word of god right
1: 9 மாசம் முடிய போகுது இல்லையா
0: so it is about 9 months to complete
1: 9 மாசத்துல
0: it is 9 months
1: நான் ஒரு முறை பைபிள வாசிட்டேன்னு சொல்றாங்க பண்ண கை தூக்க பார்க்கலாம்
0: is there anyone who can raise your hands who have completed the bible once fully
1: ஒருத்தர் கூட இல்லையா
0: there is not even one
1: ரெண்டு பேர் இருக்கீங்களா
0: two people
1: இதான் உங்களுடைய ஆசீர்வாதம்
0: this is your blessing
1: அன்னை என்னெல்லாம் வாசிக்கிறீங்க
0: but you are reading many other things
1: ஒரு நாளைக்கு facebook ஓட எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க
0: how much time you spend with the facebook
1: பத்திரிகை ஓட எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க
0: how much time you spend with the magazine
1: உலக கேவலம் செலவு பண்றீங்க
0: how much time you spend with this world
1: இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதி நம்புறீங்க
0: you believe that this word will bring blessing to your life
1: நான் சொல்லட்டுமா
0: shall i tell you
1: 9 மாசம் முடிய போகுது
0: i'm about to end 9 months
1: இந்த ரெண்டே நாள்ல இந்த பைபிள 4 முறை முடிச்சிருப்பேன் இந்த வருஷத்துல
0: so in other 2
1: ஜனவரி 20 ல இருந்து செப்டம்பர் 20 க்குள்ள 4 வாட்டி முடிக்க போறேன் காலையில நான் எழும்பி குளிச்சி இந்த ஆராதனைக்கு ரெடியாகி ஒரு புஸ்தகத்தை கொலோசேர வாஸ்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன்
0: So from January 20 till
1: நீ யாராவது காலைல பைபிள் வாசிங்களா? வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க ஆராதனைக்கு போணும்.
0: Because even today morning I have finished
1: ஆராதனல பிரசங்கம் கேட்கணும்.
0: So you want to listen to the sermon.
1: காலையில எழும்பி செய்தியை புறப்பட்டு ராத்திரி நான் படுத்து காலையில எழும்பி நாலு கொலோசேர முடிச்சுட்டான். ஏன்னா ஒரு 20 சாப்டராவது ஒரு நாள் வாசித்தாதான் என்னுடைய லக்கு ஆறு முறை முடிக்கணும்.
0: So my aim is to complete 6 times. I will complete it by this year.
1: நான் ஏன் நல்லா இருக்கேன்?
0: Why am I well?
1: எல்லாம் பெருசாக போயிட்டே இருக்குங்க.
0: My boundaries are expanding.
1: நான் தகப்பனா சொல்றேன், கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்காதீங்க.
0: As a father which tell you, don't be just a listeners.
1: Read your Bible.
0: But read your Bible.
1: நான் மறுபடியும் சொல்றேன்.
0: I will tell you again.
1: நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க.
0: You read the Bible and see.
1: வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வாக்கு தத்தம் கிடைக்கும்.
0: As you keep on reading, you will receive promises.
1: வாசிக்க வாசிக்கன்னா இது ஜீவன் உள்ள வார்த்தை.
0: Because this is a word that has life.
1: என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன்.
0: I have given the greatness of my words.
1: அவங்க அந்நிய காரியமாக எண்ணினாங்க.
0: But they counted it as a strange thing.
1: அந்நிய காரியமாக
0: எண்ணினாங்க. They counted it as a strange thing.
1: நீ என் வேதத்தை மறந்தாய்.
0: Since you have forgotten my word.
1: நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன்.
0: I will forget your children.
1: கர்த்தர் நினைக்கணுமா?
0: If God want to remember you.
1: உட்காருங்க.
0: You sit.
1: உட்காருங்க.
0: You sit.
1: நான் சொல்றேன், நீங்க என்ன மாதிரி வேலை செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: I think you will not work like me. I think
1: நான் எத்தனை மணி நேரம் உழைக்கிறேன்னு தெரியும்.
0: I know how many hours I work.
1: நீங்க ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிறீங்க.
0: You carry the burden of one single family.
1: நான் நூற்றுக்கணக்கான குடும்பத்தை சுமந்துக்கிட்டு
0: இருக்கேன். But I am carrying many hundreds of families.
1: அவங்களுக்கான பாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
0: And I have burden of so much hundred families.
1: இத்தனை பாரத்தின் நடுவிலே.
0: Amidst all those burden.
1: எனக்கு தெரியும், இந்த வேதம் தான் எனக்கு ஆசீர்வாதம்.
0: I know this Bible is my blessing.
1: I love it. இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன்.
0: I love this Bible.
1: நேரத்தை செலவு பண்ண.
0: I spend time with it.
1: வாஸ்தத்துக்கு மேல வாசிச்சிட்டு இருக்கேன்.
0: I am reading again and again.
1: இதை வாசிக்க வாசிக்க வாசிக்க.
0: As I keep on reading and reading and
1: reading. தேவன் நிறைவேற்ற போற வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை தேவன் வேத வசனத்தில் இருந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
0: God is keeping on giving me all the promises and the words that he is going to accomplish.
1: சண்டே பிரசங்கம் பண்றேன்.
0: I am preaching on Sundays.
1: பைபிள் ஸ்டடி பிரசங்கம் பண்றேன்.
0: I am preaching in the Bible study.
1: ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றேன்.
0: I am preaching each and every day.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு.
0: A pastor asked me.
1: நீங்க எங்கயாவது கல்யாணம் நடத்துனா என்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன்னாரு.
0: If you conduct any marriage anywhere, you tell me, I will come.
1: எதுக்கு நீ கேட்டேன்?
0: You know why?
1: நாங்க மூணு பிரசங்கம் வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு.
0: Because we have only 3 messages for wedding.
1: மூணு மெசேஜ் வச்சிருக்கோம். அந்த மூணே தான் மாத்தி மாத்தி மாத்தி பேசுவோம்.
0: We just have 3 sermons we will keep on repeating.
1: நீ நடத்துற கல்யாணத்துக்கு எல்லாம் நான் வர்றேன்.
0: I am coming to all the
1: weddings. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி புதுசு புதுசா பேசுறேன்னாரு.
0: You are speaking very.
1: அதான் எனக்கே தெரியலன்னு.
0: I don't know, we are giving a new messages for every wedding.
1: சண்டே மார்னிங் மாத்திரம் இல்ல,
0: not only Sunday morning,
1: every marriage,
0: for every weddings,
1: அந்த வர்ற பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் தேடுறேன்.
0: To the families who come, I seek for the.
1: ரெண்டு பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க.
0: There are only 2 people sitting.
1: வாக்கு தத்தம் தேடுறேன்.
0: I will seek for the promise.
1: சைபர்ல மேரேஜ் முடிஞ்சது.
0: There was a marriage recently.
1: அந்த நிறைய பெரிய பணக்காரங்க வந்தாங்க. இந்துஸ் நிறைய மார்வல்ல வந்தாங்க.
0: Many Hindus and rich people came there.
1: ஒருத்தர் கேட்டாராம்.
0: One person asked.
1: என்ன சார்?
0: What is?
1: அவர் இந்து.
0: He was a Hindu.
1: அவர் கேட்டாராம்.
0: He asked it seems.
1: சார்.
0: Sir,
1: கல்யாணத்துல மாப்பிள்ள பொண்ணுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க.
0: They may give counsel to the groom and the bride.
1: உங்க father மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாரு.
0: His father is
1: பொண்ணுக்கு அப்பாவுக்கும் மாப்பிள்ளைக்கு அப்பாவுக்கும் கொடுத்தாரு. கல்யாணம் பண்ண போறவனுக்கு கொடுத்தாரு, கண்ணனுக்கு கொடுத்தாரு, பாட்டியும் கொடுத்தா தாத்தா கொடுத்தாரு. என்ன சார், எல்லாரையும் கலந்துட்டாரு சார். எப்படி சார் பேசினாரு? I don't know.
0: He is giving counseling to all the family members, even of the bride and the groom.
1: எந்த பைபிள் காலேஜ் நான் போகல.
0: I have never studied any Bible college.
1: ஆனா நானே பைபிள் காலேஜ் உருவாக்கி இருக்கேன்.
0: But I have made my own Bible college.
1: நீங்க தேடி வாசி பாருங்க.
0: You seek and search.
1: இந்த வசனம் உங்களோட பேசும்.
0: This word will speak with you.
1: கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்.
0: God will send his word and heal them.
1: நீ குணமா இருப்பீங்க.
0: And you will be healing.
1: சுகமா இருப்பீங்க.
0: You will be well.
1: பலவீனமா இருக்க மாட்டீங்க.
0: You will not be weak.
1: நீங்க எப்பவும் செழுமையா இருப்பீங்க.
0: You will be always prosperous.
1: எல்லைகள் விஸ்தாரமாயிட்டே போகும்.
0: Your boundaries will keep on expanding.
1: எப்பன்னு கேட்டிங்கன்னா.
0: You know when?
1: பைபிள கையில எடுங்க.
0: You take your Bible in your hand.
1: வாலிபரே.
0: Young man.
1: கன்னியரே.
0: Young woman.
1: நான் பல விதத்துல சொல்லிட்டேன்.
0: I've told you in many ways.
1: நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறேன்.
0: You are in the same state as such.
1: ஆனா ஒன்று சொல்றேன்.
0: But I tell you one thing.
1: சத்தியத்தை கீழ்படிங்க.
0: Obey the truth.
1: உங்க நேரத்தை நோன்ற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு.
0: Don't keep on meddling with your mobiles.
1: பைபிளை தேடுங்க.
0: But open your Bible.
1: இத வாசிங்க.
0: You read it.
1: இந்த வசனத்துல ஜீவன் இருக்கு.
0: And there is life in this word.
1: இந்த வசனத்துல ஆவி இருக்கு.
0: There is spirit in this word.
1: இந்த வசனம் உங்களோட பேசும்.
0: And this word will speak with you.
1: இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும்.
0: This word will revive you.
1: இந்த வசனம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தரும்.
0: This word will give you promises.
1: இந்த வசனம் உங்களை தேட பண்ணும்.
0: The word will make you to see.
1: இந்த வசனம் உங்களை உபவாசிக்க பண்ணும்.
0: The word will make you to fast.
1: இந்த வசனத்தின்படி நீங்க ஜெபிப்பீங்கன்னா,
0: if you pray according to the word,
1: வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
0: At the beginning of your prayer,
1: எல்லார் கண்களையும் மூடு.
0: Let us close our eyes.

0: அந்த பாட்டு உணர்றீங்களா? ஜெபமே, அப்ப ஜெபம் இல்லடா.
1: So without prayer, without prayer,
0: ஜீவன் இல்ல.
1: There is no life.
0: ஜீவியத்திற்கு இதுதான் என்னது?
1: What is this for a life?
0: சட்டம்.
1: This is a law for a life.
0: சட்டம்.
1: This is a law.
0: அப்போ யுத்தம் பண்றமே சட்டத்தின்படி பண்ணணும்.
1: So the one who fights had to fight according to the law.
0: சட்டத்தின்படி பண்ணினால் அவன் பலனை பெறுவான்.
1: If you fight according to the law, you will receive the reward.
0: கப்ப பெறுவான்.
1: You will receive the cup.
0: நீ கப்ப பெறணுமா?
1: If you want to receive the cup.
0: இந்த ஜெபம்தான் உங்களுக்கு ஜீவன்.
1: This prayer is your life.
0: இதுதான் உங்க வாழ்க்கைக்கு சட்டம்.
1: And this is the law of your life.
0: ஜெபம் இல்லாதவன் செத்தவன்.
1: The one without prayer is a dead one.
0: ஜெபம் இல்லாதவன் சட்டத்தை மீறுறவன்.
1: The one who doesn't pray is against the law.
0: சட்டப்படி யுத்தம் பண்ணாதவன்.
1: He is against the law.
0: நீங்க சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுங்க.
1: So you fight according to the law.
0: சட்டத்தின்படி நடங்க.
1: You walk according to the law.
0: ஜீவனோடு வாழுங்க.
1: You live with your life.
0: கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

மகிமை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். ஓ, எல்லா தீமையை நன்மையாய் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறுகிறார்.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரும் மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தம்மிடத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளுகிறவர் அல்ல. தம்மை தேடி வருகிற யாரையும் ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இருக்கிற வண்ணமாய் வருகிறேன், உள்ளபடியே உம்மிடத்தில் வருகிறேன்.

இல்லாதவர். உலகம் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், உறவுகள் புறக்கணிக்கலாம், உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து, உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம், இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமையுள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா? உலகம் தள்ளினதா? உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்தில் இருந்த களிமண் அது கெட்டு போயிட்டு. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் வணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் வணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவுடைய கரத்துல களிமண் போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லியிருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாது.

உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற என் வாழ்க்கை, மனிதர் அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசாக அணைங்கப்பா. எத்தனை பேர்

அப்பா உங்களை அப்படி சித்தப்படி வனைய ஆவலா இருக்கிறார். உங்க விருப்பம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க விருப்பம் தோற்று போயிருக்கலாம், நீங்க உருவாக வேண்டும் என்று விரும்பின விருப்பம் தோற்று போயிருக்கலாம். ஆனா தகப்பனுடைய விருப்பம் தோற்று போகல, இன்னும் உங்களை உருவாக்க போகிறார். நம்ம உருவாக்க

பசும்புள்ளில் மேய செய்தாரே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல பல நேரங்களில் மனாந்திரத்தை அலைஞ்ச நம்ம ஆடுகளை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தரிகட்டு அலைஞ்ச நம்ம தகப்பன் தேடி வந்தாரே. மேய்ப்பன் தேடி வந்தபடி பிள்ளையாய் மாற்றி கொண்டாரே. ஏற்கனவே சேர்ந்து பாடுவீங்களா? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மனாந்திரத்தில் திரிந்தேன், நீர் என்னை தேடி வந்து பசும்புள்ளில் மேய செய்தவரே. பசுமையான இடங்கள் எனக்காக

மனிதரன்பு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை முன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய்யாயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும், உங்க நம்பிக்கை வீணாக போயிரும், உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடியது, நம்ம விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பி இருக்கிற உறவு, நீங்க நம்பி இருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பி இருக்கிற உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடியவங்க. ஒரு நாள்

உருவாக்க முடியாது.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தை விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான், இனி ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை பேர் ஆவலோடு என் கூட சேர்ந்து விளைய ஜெபிக்கிறார்கள், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, தேவ பிள்ளை வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடியும் உன உருவாக்குறார், மறுபடியும் புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய் அவர் விரும்புகிற வண்ணமாய் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க. அல்லேலூயா.

எங்களை வணையும்படிக்கு அர்ப்பணிக்கிறோப்பா, எங்களை வணையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை மாறட்டும், நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், மேன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், அடுத்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், கேள்விக்குறியோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மறுபடி உருவாக்குகிற கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி, மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல குயவன், நாங்கள் களிமண்ணப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. அல்ல

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் என்னுடைய நண்பன் ஒருவனை பார்ப்பதற்காக சென்றேன். அவன் பார்வையற்றவனாயிருந்தாலும் கல்லூரியில் என்னோடு படித்து பட்டம் பெற்றவன். அன்று மாலையில் அவன் செய்த ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் மின் விளக்கை போட்டான். உன்னால் முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் எதற்காக நீ விளக்கை போடுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் சற்று நேரம் சிரித்தான், பின் விளக்கை அணைத்து விட்டான். சமையல் அறைக்குள் சென்று அருமையான இரண்டு ஆம்லெட்டையும் டீயையும் கொண்டு வந்து சரியாக மேஜையில் வைத்தான். இப்பொழுது மீண்டும் விளக்கை போட்டான். எனக்காக விளக்கை நான் போடவில்லை, உனக்காகத்தான் விளக்கை போட்டேன். ஏனென்றால் என்னைப் போல் நீ பார்வையற்றவன் இல்லையே என்று கூறினான். மேலும் அவன் என்னை பார்த்து, எத்தனை முறை உனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக தேவையுள்ள எத்தனையோ மனிதர்களுக்கு நீ விளக்கை அணைத்து விட்டாய் என்றான். அதை குறித்து நான் ஆழமாக சிந்தனை செய்தேன். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்பது, இருளில் இருக்கும் எத்தனை பேர் முன் இருக்கும் வாய்ப்பை அவர்கள் காண முடியாதபடி எத்தனை முறை நீங்கள் விளக்கை அணைத்தீர்கள்? எத்தனையோ சிறு பிள்ளைகள் காலில் செருப்பு கூட இல்லாமல் அலையும் பொழுது உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக எப்படி ஆயிரம் ஆயிரமாய் செலவு செய்கிறீர்கள்? அவர்கள் அணிந்து கொள்வதற்கு சட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை நல்ல உடைகளை நீங்கள் குப்பையில் போடுகிறீர்கள்? உணவில்லாமல் எத்தனையோ பேர் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவு உணவு கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிறது? எத்தனையோ வேலை வாய்ப்புகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக அதை ஏன் மற்றவர்கள் அறிந்து கொள்ளச் செய்யாமல் இருக்கிறீர்கள்? பதவி உயர்வு கொடுக்க வேண்டியவர்களுக்கு அவர்கள் உங்கள் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லை என்பதற்காக எத்தனை முறை பதவி உயர்வை கொடுக்காமல் இருந்திருக்கிறீர்கள்? நான் கூறிய ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு விளக்கை நாம் அணைப்பதாகத்தான் இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கூறியிருப்பதை புரிந்து கொள்வோமா? புரிந்து செயல்படுவோமா?

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளிலும் இரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய ஜேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமென்.

விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாசத்தின் விந்தை. Faith is fantastic. வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16 அத்தியாயம் 25 வசனம் முதல் 33 வசனம் வரை. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டன. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 31 வசனம், அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் யூ வில் பி சேவ்ட் அண்ட் யுவர் என்டயர் ஹவுஸ் ஹோல்ட். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை பறைசாற்றினதற்காய் பவுலும் சீலாவும் சிலையில் அடைக்கப்பட்டனர். சிறைச்சாலை அவர்களது விசுவாசத்தை அழிக்க முடியவில்லை. தொழுமரத்தில் மாட்டப்பட்ட கால்களுடன் நள்ளிரவிலும் ஜெபித்து தூயவரை துதித்து புகழ்ந்தார்கள். திடீரென்று பூமி அதிர்வு. சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசைந்தன. கதவுகள் திறந்தன. அனைவரின் கட்டுகளும் தெரித்தன. கட்டப்பட்டிருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று எண்ணி தற்கொலைக்கு முயன்றான் சிறைச்சாலைக்காரன். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்ற பவுலின் வார்த்தைகள் அவனை நடுநடுங்கச் செய்தன. தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். ஐயா மாறே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பவுலும் சீலாவும் அளித்த உடனடி பதில்தான் இன்றைய மனப்பாட வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும், என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வழி என்ன என்று இதயத்தின் ஆழத்தில் இன்றும் குமுறிக்கொண்டிருப்போர் கோடிக்கணக்கானோ. சன்மார்க்க வாழ்க்கை ரட்சிக்கும் என்று எண்ணி ஏமாந்து போவோர் எண்ணற்றோர். தான தர்மங்கள் செய்தும் பயனில்லையே என்று புலம்புவோர் பலர். புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசிப்பதினால் பாவம் நீங்குமோ என ஏங்குவோர் ஏராளம். கவலை வேண்டாம். உங்கள் உள்ளத்திற்கு உவகையூட்டும் ஒரே பதில், திருமறை நான் தரும் ஒரே பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுவின் சீடர்கள் அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்து கொண்டிருந்தனர். விழி இழந்தோர் பார்வையடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், பேச இயலாதோர் பேசுகின்றனர், தொழுநோயாளி சுகமடைகிறான், திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான், ஐந்தப்பம் 2 மீன்களை 5000 பேர் சாப்பிட்டும் 12 கூடைகள் மிச்சம். சீடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இத்தகைய அற்புதங்களை ஆண்டவரை போல தாங்களும் செய்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும், ஆனால் செய்வது எவ்வாறு? ஆண்டவரே, கடவுளுக்கேற்ற செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வினவினர். அரிய காரியங்களை எளிமையாய் சொல்லுகிறதே ஆண்டவர் இயேசுவின் தனிச்சிறப்பு.
அதுவே அவரது ஞானம். அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கடவுளை அனுப்பியவரே நீங்கள் விசுவாசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல். யோவான் 6:29. எளிமையான பதில், ஆணித்தரமான பதில், விசுவாசத்தின் மாட்சியை வெளிக்காட்டும் பதில். ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும், ஆழமாய் ஆராய்ந்து ஆராய்ந்து துருவி பார்க்கிறோம் என்று சொல்லும் இறைவன் நிபுணர்களுக்கு இது சாதாரணமாய் தெரியலாம். பெரியமானவர்களே, ஆழமாய் போகிறோம் என்று உயரங்களுக்கு செல்ல நாம் தவறிவிட்டோம். குளோரோஃபார்ம் என்று நாம் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்பதாக மயக்க மருந்து கொடுப்பார்கள் அல்லவா, அந்த மயக்க மருந்த சக்தியை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர். அவருடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு கொடும் பாவி, இயேசு கிறிஸ்து எனது இரட்சகர், இதுவே எனது கண்டுபிடிப்புகளில் எல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கே தெரியும், இன்னொருவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி இன்று உங்களிடத்தில் வரும் பொழுது எவ்வித தயக்கமும் இன்றி தாமதமும் இன்றி உடனே ஆம் என்று நீங்கள் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு அதையும் இதையும் செய்து நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தரும் பதில் எளிய பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மரித்தார் என்று விசுவாசியுங்கள். அவரே உங்களுக்கு பதிலாக பிராய சித்த பலியானார் என்று நம்புங்கள். அவரே விண்ணக தந்தையானவர், இரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு நியமித்த ஒரே வழி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ வாழ்க்கைக்கு மறுப்பு சொல்லுங்கள். பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நிமிடம் முதல் நான் உமது பிள்ளையாக விரும்புகிறேன். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னையுடைய பிள்ளையாக்கும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை, வேண்டலை ஆண்டவருக்கு நேராக நீங்கள் ஏறிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அதே நொடிப்பொழுதிலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆத்தும மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேறு எந்த வழியிலும் நீங்கள் இரட்சிக்கப்பட முடியாது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே இதோ இயேசு கிறிஸ்து தருகிற இலவசமான இரட்சிப்பு உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. விசுவாச கரத்தை நீட்டி பெற்றுக்கொள்வீர்களா? தீர்மானம் உங்களுடையது. மகாபிரிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது எங்களுக்கு இரட்சிப்பின் நாளாக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மிகப்பெரிய நற்செய்தியை கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். இதுவரை இரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் அங்கும் இங்குமாக இரட்டை நினைவுகளால் அலசடிபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சியராக ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் அவர்களுக்கு ஒத்தாசை புரிவீராக. இந்த வேளையிலே தங்கள் இருதயங்களை திறந்து உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியே அருளி செய்வீராக. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவரே.

நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தாலும்

எங்கள் நடுவே அசை வாழ்வீராக எங்கள் தேசத்திலே அசை வாழ்வீராக.

கொண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த, எங்கள் ராஜ்யத்தை

As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, oru pakkathile sudandra dinathai kondada irukkira, hallelujah, indha naatkalile, amen, innum adimai thunathile, innum irulin aadikkathile, innum paavathile, innum sathurudaiya thandrangalinaale sirkundi nasukkappatta nilaiyile வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே. ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக, கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைச்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக, ஹல்லேலூயா, சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக, இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்மாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள் ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக, ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்.

தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன்.

பேதுருவே என் பின்னை வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, Hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? Hallelujah, Hallelujah. அநேகர் ரட்சிக்கப்பட்டு Hallelujah, திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக, அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் கைகளை உயர்த்தி Hallelujah, நம்பிக்கை பிறக்கட்டும். Oh yes Lord, thank you. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தை செய்கிற ஒரு சந்ததியா என ஒவ்வொருவரையும் இந்த நாட்டில் எழுப்புவியா ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25. ஐரோப்பா தேசத்தின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை அந்து பூச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்ய பூச்சியியல் வல்லுநர் ஒருவர் அங்கு சென்றார். அவர் சாயங்கால நேரத்தில் ஒரு வாளி நிறைய இனிப்பான மருந்தையும் ஒரு பிரஷையும் எடுத்து சென்றார். இந்த அந்து பூச்சிகள் இரவில் மட்டுமே வெளியே வரும். அவை பார்ப்பதற்கு வண்ணத்து பூச்சிகளைப் போல தோற்றமளிக்கும். அவர் வாளியில் இருந்த இனிப்பு மருந்தில் பிரஷை முக்கி அதை நெருஞ்சில் செடிகள் மீது தெளித்துக் கொண்டே சென்றார். பின்பு நடுநிசி நேரத்தில் கையில் லாந்தர் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பூச்சிகளை பிடிக்கச் சென்றார். நெருஞ்சில் செடியில் இருக்கும் பூக்களை தேடி வந்த அந்த பூச்சிகள் இனிப்பான அந்த மருந்தை குடித்துவிட்டு செடிக்கு கீழேயே மயங்கி விழுந்து கிடந்தன. அந்த பூச்சியியல் வல்லுநர் மயங்கி கிடந்த அந்த பூச்சிகளை மிக எளிதாக அள்ளிச் சென்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போன்றதுதான். இனிப்பு தடவப்பட்ட மருந்து அந்த பூச்சிகளை வஞ்சித்தது போல பாவமும் தன்னுடைய உண்மையான தன்மையை முதலில் காட்டுவதில்லை. சாத்தான் பாவத்தை பாவம் என்று மக்கள் அறியக்கூடாதபடி மிகவும் கவர்ச்சிகரமாகவும் இனிமையானதாகவும் அதை காட்டுகிறான். அவனுடைய மாய வலையில் சிக்குபவர்கள் தங்கள் ஜீவனை இழப்பது உறுதி. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஏவாளுக்கு பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக தெரிந்தது. மிகவும் சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்படி தேவன் படைத்த கனிகள் ஏவாளுக்கு பிடிக்கவில்லை. சாப்பிடும்படி அவர்களுக்கு தேவன் அனுமதித்த கனிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தபோதும் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. அதுதான் சாத்தானின் தந்திரம். அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கிய ஏவாள் அதை பறித்து சாப்பிட்டாள். அநேக சாபங்களை வருவித்தாள். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போலவே முதலில் கவர்ச்சிகரமாக தோன்றுகிறது. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். இதை போலவே எல்லாவித பாவங்களும் முதலில் இன்பமானதாகவும் நமக்கு மிகுந்த பொருள் ஈட்டி தருவதைப் போலவும் தெரியும். ஆனால் அவை மிகப்பெரிய இழப்பையும் பொருளாதார நஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நமக்கு இன்பமாய் தெரிகிற வழிகளை விட்டுவிட்டு தேவன் காட்டும் ஆசீர்வாதமான பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி, நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை முடித்துவிட்டு இப்போது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நாம் 19வது வசனத்தை தியானிப்போம். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. நல்லா படிக்கிறேன், என்னென்னு எழுதியிருக்குதான், ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இதை ஏன் இங்கே பவுல் வந்து கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்தில் இதை நோட் பண்ணி காட்டுகிறார், இதை குறிப்பிட்டு காட்டுகிறார், அது என்ன காரணம் அப்படின்றதான் இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். அன்பவன்லே, இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நாம் இங்கே இந்த பகுதிக்கு வருவோம். இது எங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஏசையா 29வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பாருங்க, ஏசையா 29:833 பழைய ஏற்பாட்டிலே 14வது வசனம். அதனால் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, பாருங்க, ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை தான் இங்க கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அந்தப்படியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இதை ஏன் சொல்கிறாருன்னா பாருங்க, 18வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால் அதனுடைய காரியம் தெரியும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவ நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலோ அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சொற்பொழிவுகளை நாம் அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு அது மற்றவங்களுக்கு இல்லை படித்த ஞானிகளுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. ஏன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அவர் இரட்சகர் என்று விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கி யூத ஜனங்களே பாருங்கள், இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி யூத ஜனங்களில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரேவேல் தேசத்தில் தான் உலகத்தில் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எடுத்தாக்கா 3/4 பேர் யூதர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று நம்பவில்லை. அவர்கள் இயேசு வருகையை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை வந்துட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கும் அந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகளாக இருக்கிறவர்கள் படித்த பண்டிதர்கள் இன்றைக்கும் அந்த இஸ்ரேபேல் தேசத்திலே இருக்கிற அழுகையின் சுவரில் போய் முட்டி கொண்டு அழுகிறார்கள். மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க என்று சொல்லி இந்த நாள் வரைக்கும் அவர்கள் முட்டி கொண்டு அழுகிறார்கள். அன்பான் இல்லை, ஏன் வந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவர்களிடத்துல இல்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷமும் இந்த சிலுவையின் உபதேசமும் பைத்தியமாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளியா என்று சொல்லி கொண்டிருக்கிற விஞ்ஞானிகளுக்கு கூட அது பைத்தியமாக தான் இருக்கிறது. அன்பாவிலே, ஆனால் கெட்டு போகிற நமக்கோ என்று சொல்றார். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று இங்கு வேதம் தெளிவாக பவுல் சொல்றாரு. ரட்சிக்கப்படணும், விடுதலை செய்யப்படணும், நாம் எப்படியாவது காப்பாற்றப்படணும், நாம் எப்படியாவது விடுதலை ஆக்கப்படணும்னு கஷ்டத்திலையும் வயிற்று வழியிலையும் இன்னைக்கு பிரச்சனையிலையும் கடன் பிரச்சனையிலையும் வியாதியிலையும் துடிச்சு கொண்டிருக்கிறான் பாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அன்பா இல்லை, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, பவுல மறைத்து கெட்டு போவர்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியமா தோணும், ஏன்னா அவன் வீணா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நான் தான் பெரிய அறிவாளி, படித்தவன், பெரிய பண்டிதர், எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்தை நம்புகிறான். இதை பாருங்க, இன்றைக்கி எத்தனை பேர் இந்த குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்றதை இன்றைக்கி எத்தனை அறிவாளிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தேசத்தில் எவ்வளோ படித்த விஞ்ஞானிகள். ஆனால் அது உண்மையா என்ன? கிடையாது, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது என்னது? ஆண்டவர் தான், இயேசாண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு எவ்வளோ ஆதாரம் இருந்த போதிலும் அதெல்லாம் அவன் நம்ப மறுக்கிறான். இன்றைக்கி தானாக உலகம் தோணுச்சு, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான், அப்படி இப்படின்னு சொல்லி எது எதையோ கதை விட்டுட்டு அந்த கதையெல்லாம் நம்புகிறான். ஆனால் சிலுவை உபதேசத்தையோ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வேதத்தினுடைய சத்தியத்தையோ, இன்றைக்கி உலகம் உண்டான காரியத்தையோ ஆண்டவர் தெளிவாக, திட்டமும் தெளிவாக எழுதியிருக்கிற இந்த வேதத்தை அவன் என்ன செய்யலை? நம்ப மறுக்கிறான். அன்பானே, ஆனால்தான் அவர் சொல்கிறாரு, கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோணும், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் விடுவிக்கப்படணும்னு வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஐயோ என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது. அன்பானே, இது சொல்லும்போது ஆனால்தான் அவர் சொல்கிறார், ஞானிகளை வெக்க ஞானத்தை, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டிட்டு என்ன சொல்கிறார் படு 20வது வசனம், ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பாருங்க, இந்த உலகத்தினுடைய ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார். நீ என்னதான் பெரிய அறிவாளியா இருக்கலாம், உன் அறிவு, உன் படிப்பு, உன் எல்லாமே குப்பைக்கு சமமா தேவன் ஆக்குறார், பைத்தியமாக்கவில்லையா? அடுத்து சொல்றாரு, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். சுய ஞானம் தேவனை அறியாமல் இருக்க வைக்குது அவனுக்கு. பாருங்க, உலகமானது, இன்னைக்கு உலகமானதுன்னாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானிகள், அத்தனை அறிவாளிகள், அத்தனை பெரிய பெரிய படித்த பண்டிதர்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்றுன்றார். தேவனுடைய விருப்பம் என்னென்னா, ஒரு பைத்தியக்காரனை கூட்டு அவன் பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் விடுதலை பண்ணுறான், விடுவிக்கப்படுறாங்க, அநேகர் அற்புதத்தை, அதிசயத்தை பார்க்குறாங்க, அநேக அற்புத சுகத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அது என்ன இருக்குதான், ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான்னு 27 சொல்றார். அதே 1 கொரிந்தியர் 1:27 பாருங்க, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அவருடைய திட்டம் தீர்மானத்துக்கு நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. ஆந்திராவில் நான் பார்க்குறேன், ஒருத்தர் கண்ணுக்குமையான ஒரு சாட்சி, இந்த கர்மம் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, அது யூடியூப்ல இருந்தால் போய் பாருங்க எல்லாரும், கர்மம் அப்படின்னு பேர். அதில் உண்மையாக நடந்த சம்பவம், ஆந்திராவில் ஏசன்னா ஓ அப்படின்னு ஒருத்தர், அவருடைய சாட்சி. அவர் உண்மையிலே அவர் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு ஆட்டு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடித்தவரான் அவர். அவ்வளோ அந்த அந்த ஸ்பிரிட் அவருக்குள்ளே வந்துச்சுனாக்கா ரத்தத்தை குடிப்புமா. ஆனால் கடைசியில் என்னாச்சு, அந்த சின்ன வயசில், வாலிப வயசில் நல்லா படிக்கிறவர், நல்ல அறிவாளி, பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சாராம், ரோட்டில் எச்சலையே சாப்பிட்டாராம், வீட்டில் யாருமே சேர்க்கலை, இத்தனை 12 வருஷம் ரோட்டில் தெருதில் எண்ணெய் இல்லாமல், சட்டை இல்லாமல், இப்படி கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவாக ரோட்டில் பிச்சை எடுக்கிறா குறையா பைத்தியமாக இன்றைக்கி அலைஞ்சவர், ஒரு நாள் அவருடைய பைத்தியத்தை ஆண்டவர் தெளிய வைத்தார். ஒரு வீட்டு ஜபக்குழு நடக்குது, வீட்டில் ஒரு அப்பா அம்மா எல்லாமே சேர்ந்து திண்ணையில் உட்காந்து அவங்க ஆராதிக்கும் போது அந்த வழியாக அவர் போகும்போது அந்த பாட்டு சத்தம் இவருக்கு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஆண்டவுடைய வெளிச்சம் அவருக்கு வந்து அவருடைய பைத்தியத்தை தெளிய வைத்து இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காரனா, இன்றைக்கி அநேக 100,000,000 மக்கள் அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய், அவருடைய பாடல்கள் மூலமாய், இதுக்கே ஆனாமுனா தெரியாதவர், இன்றைக்கே பள்ளிடத்துக்கு போகாதவர், எத்தனையாவது இப்போ வயசுலேயே நின்றுட்டார், 5ஆம் கிளாஸ்ல ஏதோ சம்திங். இன்றைக்கி அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி லட்சங்களுக்கும் பல லட்சங்களுக்கு பயன்படுத்தி இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு பெரிய ஊழியக்காராக இருந்து கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். அன்பாவில் இன்றைக்கி இவரெல்லாம் இன்றைக்கி பைத்தியமாக சுற்றுனது அந்த ஊர் மக்கள் பார்த்தது. பைத்தியக்காரன். ஆனால் இன்னைக்கு அவர் பேசினார்னா, அவர் பிரசங்கித்தார்னா, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேர் விடுவிக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேர் அதிசய அற்புதம் நடந்தது. அதனால இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னாக்கா, அதுதான் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அன்பாவில் இன்னைக்கு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு சாட்சி கேட்டேன், ஐசக்கு டேனியல் அப்படின்ற, நீங்கள் போட்டு கேளுங்க, ஐசக் டேனியல். அவர் சாட்சி, ரெண்டாவது பிள்ளைக்கு லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஒரு நோய் வந்துடுச்சு. இது வந்து ஃபாரினில் தான் அந்த நோய் வந்துட்டு இருக்குமா, இந்தியாவில் இன்னைய வரைக்கும் ஒருத்தருக்கும் அந்த நோய் வரலையாம். அப்படிப்பட்ட அந்த நோய் இந்தியாவில் இந்த குழந்தைக்கு வந்துடுச்சு. எல்லா டாக்டரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு. பிறந்த குழந்தை, ரெண்டு நாள் குழந்தைக்கு அதை கண்டுபிடிச்சி ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. நடந்த சம்பவம் இது. அப்போ எல்லா டாக்டரும் இதை காப்பாற்றவே முடியாது, இன்னும் மூணு நாளில் இது மரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இதுக்கு இல்லை. உலகத்தில் எல்லா குழந்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூணு நாளில் மரிச்சிருச்சு, அதனால் இந்த குழந்தையும் மரிச்சிடும்னு. ஆனால் இவர் என்ன செய்யலை, அவங்க அப்பா, அவர் ஒரு ஊழியக்காரர், கவலையே படல, அந்த ஆஸ்பத்திரியில் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதிச்சு, ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணுவார், என் பெரிய பிள்ளைக்கு அற்புதம் பண்ணார், 7 வருஷத்தில் நடந்தது என் பெரிய பிள்ளை, டாக்டர்லாம் கைவிட்டான், ஆனால் இந்த பிள்ளையும் டாக்டருங்க கைவிடலாம், ஆனால் என் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி அற்புதமாக என்ன செஞ்சார், அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், துதிக்க ஆரம்பித்தார். அன்பாலே நடந்த சம்பவம், அந்த டாக்டருங்க 4 மணி போது ஒரு பண்ண பார்த்தாக்கா அந்த குழந்தை சாவலை, 3ஆம் நாளாச்சு, 4ஆம் நாளாச்சு, 5ஆம் நாளாச்சு, 7ஆம் நாளாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு புள்ள சாகலை, உயிரோடு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க, அந்த லிவர் புதிய லிவராக மாறி இருக்கிறதாம். இன்னைக்கு டாக்டருங்க எல்லாம் அமெரிக்கா டாக்டர் வந்துட்டான், ஆப்பிரிக்கா டாக்டர் வந்துட்டான், உலகத்தில் இருக்கிற எல்லாம், உலகத்திலே அது ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அது வந்திருக்குதா அந்த வியாதி. இன்னைக்கு இந்தியாவில் யாருக்குமே வரல. 130 கோடி மக்கள் ஜனத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைன்றான். அப்போ 130 கோடி ஜனத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வந்திருக்குன்னு எல்லா டாக்டருடைய அட்டென்ஷன், உலகமே அந்த குழந்தைய பார்க்குதான். அது பெரிய மிரக்கல். ஆண்டவர் அற்புதமாக அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சார், சுகத்தை கொடுத்த உடனே அந்த டாக்டருங்க கேட்குறான்லாம், நீங்கள் எந்த மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு இந்திய டாக்டரை பார்த்து ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கேட்குறான்லாம், நாங்கள் நீங்கள் கொடுக்குற மாத்திரை தான் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுத்தாக்க மாத்திரை மட்டும்லாம் சாவது, குழந்தை 3ஆம் நாள் 5ஆம் நாள்லாம் செத்து போதே. இந்த குழந்தை மட்டும் எப்படின்னாக்கா புதுசாக மாறி இருக்குது, கிட்னி அப்படி அந்த லிவர் எப்படி மாறி இருக்குதுனாக்கா, இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம், என்ன கன்க்ளூஷன் நம்ம எழுதலாம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த டாக்டருங்கெலாம் சொன்னாங்களாம், இது பிரேரனாலும் ஜபத்தினாலும் துதியினாலும் ஆண்டவர் அற்புதம் செய்து இதுக்கு புதிய லிவரை கொடுத்தார் என்று எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல எழுதியிருக்கிறாங்களாம், இட் இஸ் எ மிரக்கல் அப்படின்னு அந்த கேஷீட்டில் எழுதியிருக்கிறாங்க. அன்பாவில் இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா வளர்ந்து இன்றைக்கி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்பாவில் இன்றைக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் பைத்தியமான ஒன்னையனை தெரியல, அதான் சொல்கிறாரு, இது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. யாரெல்லாம் ஏசு ஆண்டவரை நம்பி பிளைண்ட் அட்டரா, நான் சொல்லுவேன், அதாவது குருட்டுத்தனமாய் விசுவாசிக்கணும், நம்முடைய விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தில் நடக்குமா நடக்காதான்ற அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது, குருட்டுத்தனமாக விசுவாசிக்கணும். அவர் குருட்டுத்தனமாக விசுவாசித்தார். நிச்சயமாக இந்த டாக்டருங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை என் குழந்தையை காப்பாற்றுவார் என்று சொல்லி குருட்டுத்தனமாக நம்பி அழுது ஜபித்து துதித்து அவர் பைத்தியக்காரத்தனமாக அந்த ஆஸ்பத்திரியில் நடந்தார். அப்போ சொன்னாராம், என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அன்றைக்கி ஐசியூ வார்டில் 33 குழந்தை இருந்து தான். அப்போ அவர் சொன்னாராம், என் குழந்தை லேட்டாக போயிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் குழந்தை டிச்சார்ஜ் ஆகி போகிறதுக்குள்ளார இந்த 33 குழந்தையும் டிச்சார்ஜ் ஆகி போகணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எல்லா மதத்தினர், முஸ்லீமு, சேட்டு, யாரோ வந்திருந்தாங்களா விஐபி, அவங்களாம் சொன்னாராம், நிச்சயமாக உங்கள் குழந்தை ஏசாண்டவர் தொடர்புவார், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எல்லா குழந்தையும் அந்த 15 நாளில் டிச்சார்ஜ் ஆகி போயிச்சான். அன்பால் இந்த குழந்தை 15 நாள் தட் இஸ் மிரக்கல் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக இந்த குழந்தை என்ன செஞ்சார், அற்புதமாக விடுதலை ஆக்கணும். அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இன்றைக்கி ஆண்டவர் ஒன்னையும் என்னையும் உபயோகப்படுத்த முடியும். அன்பான்ல இன்றைக்கி அதனால தான் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்றைய நாளிலும் நம் மத்தியிலும் என்ன செய்தது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரை அற்றதாக, அந்த பிளைண்டாக நம்புவோம், கண்மூடித்தனமாக நம்புவோம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். உன் பிரச்சனையிலேருந்து என் பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை செய்ய முடியும். இன்னைக்கு ஞானிகளை அதுதான் சொல்கிறாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளை இல்லாத அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லு. 27:28 நீங்கள் படிச்சுனா தெரியும், 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே வேறையா இருக்குது அன்பாவில். இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை தெரிந்து கொண்டது ஒரு ஆண்டவரே காரியம் இருக்கிறது. இந்த பைத்தியக்காரனை ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துங்க, இந்த பைத்தியமான என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, ஞானிகள் வெட்கப்படும்படியாக எங்களையும் உபயோகப்படுத்த முடியும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஆண்டவரே நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறப்போது. ஆண்டவரே, உலகத்துக்கு நாங்கள் பைத்தியமாய் தோன்றலாம், உலகத்துக்கு நாங்கள் பைத்தியகாரத்தனமாய் தோன்றலாம், எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பைத்தியகாரமாக தோன்றலாம், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு அது அது அந்த ஆண்டவரே அது தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவரே, கெட்டு போறதுக்கு அது பைத்தியமா தெரிகிறது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில், இதை கேட்க போற வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துங்க, அநேக ஞானிகளை பைத்தியமாக்கும்படியாக அதிசயத்தை அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 8:25 பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குருடனை சிலர் அழைத்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நீர் இவனை தொட வேண்டும், இவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார். வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். ஏதாவது காண்கிறாயா என்று கேட்க அவன் ஏறிட்டு பார்த்து சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். இதுவரை எதுவுமே காணாதவன் இப்பொழுது ஏதோ ஒன்றை காண்கிறான், ஆனால் தெளிவாய் இன்னும் காணவில்லை. அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்திருப்பார் என்றால் அந்த காரியம் தெளிவாய் நாம் காணும் மட்டும் கர்த்தர் தம்முடைய கையை நம்மை விட்டு விலக்க மாட்டார் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதுவரை உனக்கு தெரியல, இப்ப ஏதோ ஒன்று தெரியுதுல்ல என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி போகவில்லை. அவர் மறுபடியும் அவனை தொடுகிறார். ஆமே, நம்முடைய கண்கள் காண வேண்டியதை நாம் தெளிவாய் காணும் மட்டும் கர்த்தருடைய கரம் நமக்காய் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அதை தம்முடைய கையில் எடுத்திருக்கிறார். அதை ஃபினிஷ் பண்ணாம அவர் கையில் இருந்ததை கீழே வைக்க மாட்டார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, உங்களுக்கான தேவ திட்டம் இருக்கிறது, அது நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் தெளிவாய் காண வேண்டும் அல்லவா. ஆமேன். என்னை குறித்த தேவ திட்டம் ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இது இல்லைங்க தெளிவு. ஆமேன். காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உண்மை காண்கிறது, இதுதான் தெளிவு. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஈசாக்கை அழைத்து மோரியா மலைக்கு ஆபிரகாம் போகிறான். அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அவனுடைய விசுவாசத்தை, ஆமேன், அவன் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தையை இப்பொழுது தெளிவாய் பார்க்கிறான். அதுதான் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் காரியங்கள் எந்த காரியமானாலும் சரி, அது முழுமையடைய வேண்டுமானால் கர்த்தர் கிரியை செய்யணும், கர்த்தருடைய கரம் வேலை செய்யணும். கர்த்தருடைய கரம் வேலை செய்யும் போது நம்முடைய கண்கள் தெளிவாய் அதை காணும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் கையில் கொடுத்து விடுவோம், அவர் கையில் அடங்கியிருப்போம். கர்த்தர் நமக்காய் கிரியை செய்யட்டும். கர்த்தர் ஒன்றை செய்துவிட்டு பாதியில் விடமாட்டார், பாதியில் முடிக்கவும் மாட்டார். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார், அந்த காரியத்தை செய்து தீர்க்காமல் அவர் பின்வாங்கவும் மாட்டார். ஆமே. உங்கள் கண்கள் எந்தெந்த காரியங்களை காண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை தெளிவாய் கர்த்தர் காண செய்வார். அவரை நம்புங்கள். அவர் தொட்டார், மறுபடியும் தொடுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத நல்ல தேவன் அவர். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்க முயற்சியாலையும் திராணியாலையும் பார்க்க முடியாதத உங்க கிருபையால் எங்களை பார்க்க வைக்கிறவரே, எங்களுக்கு அந்த தெளிவை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுக்காய் வேலை செய்யட்டும். உங்க கரம், உங்களுடைய தொடுதல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், சந்தேகங்கள், ஐயங்கள், புலம்பல்கள் எல்லாம் மாறி தெளிவு உண்டாகுமே ஆண்டவரே. அந்த தெளிவை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் கண்களை திறந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறிவும் புத்தியும் உள்ள மனுஷன் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சீர் நீடித்திருக்கும் என்று நீதிமொழிகள் 28:2 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்தை விரும்பி வாசிக்கிறவருடைய வாழ்க்கை சிறப்பான வளமுடையதா இருக்கு. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் ஊழியத்திற்கும் இந்த ஞான இலக்கியம் மிகவும் பயனுள்ளதாய் அமையும். உலகத்தில் தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு வாலிப ஆணும் பெண்ணும் இந்த ஞான இலக்கியத்தின் ஆழத்திற்குள் சென்று வெளியேற பெற்ற முத்துக்களாயிருக்கிற தேவ ஆலோசனைகளை வாஞ்சியோடு பெற்று செயல்படுத்த வேண்டும். தலைசிறந்த பிரசங்கியாராகிய அலெக்சாண்டர் மெக்சின் என்பவர் நீதிமொழியானது உங்களோடு எடுத்து சென்று எப்போதும் வைத்துக் கொள்ளக்கூடிய மாமருந்தாகவும் தலைசிறந்த ஔஷதமாகவும் இருக்கிறது. வாலிபத்தின் ஜரங்களை அது நீக்கி ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னார். எத்தனை உண்மையான வார்த்தைகள்! நீதிமொழிகளின் புஸ்தகத்தை படிப்பதன் மூலமாக அநேக வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திற்குள் வந்திருக்கிறார்கள். உலக ஞானத்தை பெரும்படி வாசிக்க ஆரம்பித்த அவர்கள் கர்த்தருடைய ஞானத்தினால் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது சாட்சி என்ன? உலக அறிவுக்காக இந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தோம், ஆனால் இந்த புஸ்தகத்தில் உள்ள ஞானமோ இதை அருள் செய்த தேவனை நோக்கி எங்களை வழி நடத்தியது. எழுத்துக்களை வாசிப்பதன் மூலம் எழுத்துக்களின் ஆக்கியோனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்டோம் என்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அருமையான வார்த்தைகள் உள்ள ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம். நீதிமொழிகளை வாசித்தால் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ஞான வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பூரண தூண்களாக நிற்கின்றன. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளையும் வாலிபர்களையும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ ஞானம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்குள் நிரம்பி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வாசித்து சிந்திக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேர்கொள்ளும். அவர்கள் சொல்லிலும் செயலிலும் ஞானம் உள்ளவர்களாய் திகழுவார்கள். யார் யார் கர்த்தர் தருகிற உன்னத ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களே அறியாமலே கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் மட்டுமல்ல பேதையை ஞானியாக்குகிற ஞான ஆயுதமாகவும் இருக்கிறது. ஆத்மாவின் பலனாய் இருக்கிறது. அது உங்களை அருமையாய் வழிநடத்தி செல்லுகிறது. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று ஜோப பக்தன் பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகள பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

முடியட்டோ. உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோட எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: தாமஸ் ஆல்வா எடிசன் தம்முடைய 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கியிருந்தார். அதில் மின்சார பல்ப், பேசும் கருவி, அசையும் போட்டோ கேமரா முதலியவற்றிற்குரிய கண்டுபிடிப்புகளின் உரிமையை வெஸ்டர்ன் யூனியன் என்ற பெயரில் ஒரு கம்பெனிக்கு விற்பனை செய்தார். அவருடைய கண்டுபிடிப்புகளை வைத்து அந்த கம்பெனிகள் பல மடங்கு லாபம் சம்பாதித்தன. ஆனால் எடிசன் அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படவில்லை. அவர், நான் பணம் சம்பாதிப்பதை பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை, அடுத்தவர்களை விட மிகவும் பெருக வேண்டும் என்று நான் எண்ணுவதும் இல்லை என்றார். எடிசனுடைய ஆசையெல்லாம் தன்னுடைய துறையிலே முதன்மையாகவும் முதலாவதாகவும் இருக்க வேண்டும் என்பதேதான். அவர் சந்தோஷமாக கடினமாக உழைத்தார். உலகத்திலேயே முதலாவதாக கண்டுபிடிப்புகளின் தொழிற்சாலை எனப்படும் மென்லோ பார்க் என்பதை நிறுவினார். பெரிய கம்பெனிகள் இந்த காலத்திலும் நடத்தும் ஆராய்ச்சி கூடங்களின் முன்னோடியாக திகழ்ந்ததுதான் இந்த மென்லோ பார்க். இந்த தன்னுடைய ஆராய்ச்சி சாலையில் அவர் 10 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு சிறிய கண்டுபிடிப்பையும், 6 மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் காண வேண்டும் எனவும் எண்ணினார். ஒரு சமயத்தில் ஒரே நேரத்தில் 47 புதிய கண்டுபிடிப்புகளின் மீது ஆராய்ச்சியை மேற்கொண்டார். மற்ற ஆராய்ச்சியாளர்கள் எடிசனை விட பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் எடிசனைப் போல மற்றவர்கள் மிகவும் ஆவலாக வெற்றி பெற்றவர்களாக இல்லை. இவர் ஆவலையும் வேலையையும் ஒன்றாக இணைத்து பார்த்தார். தன்னுடைய பணியில் வேகமாக செயல்படாதவனை வேலை இல்லாதவன் என்றே நாம் அழைக்கலாம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை எந்த எண்ணத்தோடு நாம் செய்து வருகிறோம்? நாம் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்து முடிப்பதே உண்மையான மகிழ்ச்சியை தரும். கடவுள் நமக்கு தந்திருக்கும் வேலையை ஒரு பாரமாக நினைக்காமல் ஆவலுடனும் ஆசையுடனும் தொடர்ந்து செய்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Proverbs 4th வசனத்திலிருந்து நாம் முதல் 4 வசனங்களை நாம் தியானித்தோம்.
2: We meditated first 4 verses from chapter 4.
1: 14 இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம்.
2: Let's read from verse 14.
1: துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. நீதிமொழிகள் 4th அதிகாரம் 14th வசனத்திலிருந்து பார்க்கலாம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரை ஆகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள்.
2: Do not enter the path of the wicked and do not walk in the way of evil. Avoid it, do not travel on it. Turn away from it and pass on, for they do not sleep unless they have done evil. And their sleep is taken away unless they make someone fall. For they eat the bread of wickedness and drink the wine of violence. But the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. The way of the wicked is like darkness. They do not know what makes them stumble.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்க ரெண்டு வித்தியாசமான பாதைகளை பற்றி பேசுகிறதே நாம் கவனிக்கலாம்.
2: Here we can see that it speaks about two different types of paths.
1: ஒன்று துன்மார்க்கருடைய பாதை, இன்னொன்று நீதிமான்களுடைய பாதை.
2: One is the path of wicked, the other one is the path of the righteous.
1: இன்றைக்கு நான் அந்த நீதிமான்களுடைய பாதையில அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு கொண்டு வர விரும்புறேன்.
2: Today I want to bring an important truth that is revealed in the path of righteous.
1: 18th வசனத்தை இன்னொரு முறை பார்க்கலாமா?
2: Let us read verse 18 again.
1: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
2: The path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day.
1: 19th வசனம், துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: Verse 19 says the way of the wicked is like darkness, they do not know what makes them stumble.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல ரொம்ப வித்தியாசம் எதுல காமிக்கிறார் பாத்தீங்கன்னா, நீதிமானுடைய பாதைக்கும் துன்மார்க்கனுடைய பாதைக்கும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இருக்கிற வித்தியாசம் போல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறார்.
2: So here he says the difference between the just and the wicked is similar to the difference between darkness and light.
1: 18th வசனத்துல நீதிமான்களுடைய பாதை பிரகாசமா இருக்கும்னு சொல்றார்.
2: He says in verse 18 the path of the just is like shining sun.
1: எப்படி பார்த்தா ஒரு சூரியனை போல பிரகாசமா இருக்கும்.
2: It is brighter like the shining sun.
1: 19th வசனத்துல பார்த்தா அவருடைய பாதை கார் இருளை போல இருக்கும்.
2: In verse 19 he says the way of the wicked is like darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம்.
2: Today we are going to meditate on this.
1: கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி அழைத்து இருக்கிறார்.
2: The Lord has called us to be children of the light.
1: நாம் நீதிமான்களாக இருக்கும் போது நம்முடைய பாதைகளில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கும்.
2: When we are righteous, then we will have a light shining in our paths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எபேசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் 5th அதிகாரம் 8th வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you read Ephesians chapter 5 and verse 8,
1: முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம்.
2: For you were once darkness, but now you are light in the Lord. Walk as children of light.
1: கர்த்தர் நம்மை ரட்சித்தது எதனால எதற்காக என்று கேட்டா, நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி.
2: The Lord saved us that he might bring us out of darkness.
1: இந்த இருள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையா இருந்தது.
2: This darkness was our past life.
1: அது ரட்சிக்கப்படாத, பரிசுத்தம் அடையாத, தேவனால் சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை.
2: That was a life which was not saved, which was not holy, which was not sanctified by the Lord.
1: ஆனால் இப்பொழுதோ ஒரு நீதிமானாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்ட போது நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறீங்க.
2: But now when you become righteous by the Lord and Savior Jesus Christ, you become children of light.
1: பழைய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
2: There's a difference between your past life and the new life in Jesus Christ.
1: பாருங்க, இதை பழைய ஏற்பாட்டில் ஒரு உருவகமாக ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எப்படி வந்து உலக மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வரும்போது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரமாக கர்த்தர் இதை வித்தியாசப்படுத்தி காட்டினார்.
2: So in the Old Testament when the Lord speaks about this, he literally showed the difference between the Israelites and the worldly people there.
1: நீங்கள் யாத்ராகமம் 10 அதிகாரம் 22 ல இருந்து 23 ஐ வாசிக்கும் போது,
2: If you read Exodus chapter 10 verses 22 and 23,
1: மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிற்று.
2: So Moses stretched out his hand toward heaven and there was thick darkness in all the land of Egypt 3 days.
1: 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. 23 வசனம், ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
2: They did not see one another, nor did anyone rise from his place for 3 days, but all the children of Israel had light in their dwellings.
1: கவனிச்சீங்களா இந்த வித்தியாசத்தை?
2: Did you note the difference?
1: எகிப்தியரை பார்த்தா ஒருத்தர ஒருத்தர் பார்க்க முடியாத அளவு அவ்வளவு கார் இருள் சூழ்ந்து விட்டதாம்.
2: When they look at Egyptians, they had darkness that they cannot see each other.
1: யாருமே அவங்க இடத்தை விட்டு எழும்பல.
2: They were not able to rise from their place.
1: ஆனால் இஸ்ரவேல் புத்திரரை பாத்தீங்கன்னா அவர்கள் வாசஸ்தலங்கள்ல ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது.
2: But when you look at the Israelites, they had light in their dwellings.
1: நான் நினைக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் இதான் வித்தியாசம்.
2: I tell you, this is the difference between the child of God and a wicked one.
1: கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுகிறார்.
2: The Lord makes us to shine as lights.
1: நமக்கு நம்முடைய பாதைகளில் ஒரு பெரிய வெளிச்சத்தை தருகிறார்.
2: The Lord gives a light in our paths.
1: எகிப்தியர் எழுந்து ஒரு இடத்திலே நடக்க முடியாத ஒரு காரிருள் இருக்கும்போது ஒரு நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும்னா சூரியனை போல பிரகாசமாய்.
2: When Egyptians have darkness that they cannot rise from their place, but the children of God will have light like a shining sun.
1: நாமும் வெளிச்சமும் அதிக சம்பந்தம் உள்ளவர்களாய் வாழுகிறோம்.
2: We and the light are much connected with each other.
1: இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது,
2: When Jesus says about this,
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 13 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 5 verse 13,
1: நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 14 வசனத்துக்கு வருவோம், 14 verse 14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
2: From verse 14 onwards, you are the light of the world. A city that is set on a hill cannot be hid. Neither do men light a candle and put it under a bushel, but on a candlestick, and it giveth light unto all that are in the house.
1: 16 வசனம் பாருங்க.
2: Look at verse 16.
1: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது.
2: Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven.
1: ஒரு நீதிமான் யார்?
2: Who is righteous?
1: அவருடைய பாதை எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது.
2: His paths are filled with light.
1: ஒரு நீதிமான் யார்?
2: Who is righteous?
1: அவனே இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறான்.
2: He himself is a light to this world.
1: அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் பிரகாசம் அடைகிறார்கள்.
2: And many people receive light because of his life.
1: அவருடைய பிரகாசத்தை உலகத்தில் உள்ள மக்கள் காண்கிறார்கள்.
2: And his light is being seen by the people of this world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய உத்தரவாதம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது.
2: We should never forget that what a great responsibility it is that the Lord has set us light of this world.
1: ஒரு நீதிமானாய் நாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கும்போது அதை நம்மை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அநேகரை அது பாதிக்கிறது.
2: So as a children of light, when we walk in the path of light, it is not only affects us, it would also have an impact on the life of others.
1: இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வெளிச்சமாக நாம இருக்க வேண்டிய அவசியம் என்ன?
2: As he was thinking about this, I was thinking what is the need for us to be a light of this world.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், ஏன் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே ஒரு வெளிச்சமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார்?
2: Why has the Lord set us as a light of this world?
1: ஏன் நம்முடைய பாதைகள் சூரியனை போல பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஏன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்?
2: Why does the Lord expect that a path should light like, should shine like the shining sun?
1: மூன்று காரணங்கள்.
2: Three reasons.
1: முதலாவது எழுதி கொள்ளுங்கள்.
2: First reason.
1: வெளிச்சத்தின் அவசியம்.
2: The need for light.
1: வெளிச்சத்தின் அவசியம்.
2: The need for light.
1: இந்த உலகத்திற்கு வெளிச்சம் என்பது அவசியமானது.
2: Light is very much essential for this world.
1: பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல சிருஷ்டிப்பின் வரிசையை பார்க்கும்போது முதலாவது அவர் வந்து உண்டாக்கினது என்னன்னு கேட்டா வெளிச்சம்.
2: When you look at the sequence of creation in this world, the first thing the Lord created was light.
1: அந்த வெளிச்சம் இல்லாமல் ஒன்றுமே உயிர் வாழ முடியாது, பிறக்க முடியாது, அது உருவாக முடியாது.
2: Without it, nothing can live, nothing can breathe, nothing can last.
1: இன்னைக்கு நமக்கு இத பத்தி சயின்ஸ் மூலமா நல்லா தெரியும்.
2: Today we know it very well through science.
1: வெளிச்சம் இல்லாம ஒரு ஜீவராசியும் வாழவே முடியாது.
2: No living creatures can live without light.
1: வெளிச்சம் இல்லாம எந்த செடி கொடி மரம் வளர முடியாது.
2: No plants or herbs can grow without light.
1: வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது.
2: And this light is very much essential for us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவர் இந்த உலகம் வந்து உயிரோடு இருப்பதற்கு, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உயிர் பிழைப்பதற்கு ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமான ஒரு வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சம் சின்ன வெளிச்சம்னு சொல்ற சூரியனை சந்திரனை தேவன் இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார்.
2: So the Lord has set a physical light like sun and a moon in this world that it might give light to this world and also give breath and light to all the living creatures.
1: நான் சொல்லுவேன், இந்த வெளிச்சத்தை பார்க்கல இன்னொரு வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தேவை.
2: And I tell you we need one more light greater than this light.
1: என்ன வெளிச்சம் அது?
2: What is that light?
1: மனிதருடைய ஆத்துமாக்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வெளிச்சமாக நாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார்.
2: But he wants us to be the light that actually brightens the souls of the people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வருவீர்களானால்,
2: If you come to Matthew 4:8,
1: பிசாசு இயேசுவை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனான்.
2: This devil took Jesus on a very high mountain.
1: உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளினுடைய மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்தான்.
2: And he showed him all the kingdoms of the world and the glory of them.
1: அவன் இந்த உலகத்தை எப்படி அவன் வந்து பிரதிபலித்தான், எப்படி அவன் வந்து காண்பித்தான் என்று சொன்னா, இந்த உலகம் ஒரு பிரகாசமான இடம், இந்த உலகம் ஒரு மகிமை நிறைந்த இடம் என்பதை போல இயேசுவுக்கு காண்பித்தான்.
2: So this Satan projected the world as a place filled with light and filled with glory to Jesus.
1: ஆனால் பிசாசு வந்து உலகத்தை ஒரு மகிமையான பிரகாசமான இடமாய் காண்பித்தாலும்,
2: Though the Satan projected the world as a place filled with glory and light,
1: இயேசு உலகத்தை எப்படி பார்த்தார்னா பிரகாசமான இடமாக இல்ல, ஒரு இருள் நிறைந்த இடமாக பார்த்தார்.
2: But Jesus saw the light world filled with darkness.
1: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:19

0: பார்க்குறேன்னு சொன்னால், பொல்லாங்கன் இங்கே கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் உள்ள மனிதர்கள் அவங்க இருளை விரும்பி இருளே வாழ்றாங்கன்றதை இயேசு கண்டார்.
1: But here Jesus says that see Satan you project this world as a world filled with light but I see people who devise evil they always love to live in darkness.
0: ஏன் நாம இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கணும்?
1: Why should we be lights in this world?
0: ஏன் நம்முடைய பாதைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும்?
1: Why a path should shine brighter like light?
0: முதலாவது நான் சொல்வேன், இந்த உலகத்துல வெளிச்சம் இல்ல, அவங்க இருளால் நிறைஞ்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு வெளிச்சம் அவசியம். அதனால கர்த்தர் நம்மை விளக்காக நிறுத்தி இருக்கிறார்.
1: First I tell you this world doesn't have light, they are all filled with darkness, therefore there is a need for light and that's why the Lord has set us lights.
0: நம்முடைய வாழ்க்கை இந்த இருண்ட உலகத்துல சுடர்களை போல நம்ம பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: We are called to shine as lights in this world of darkness.
0: பாருங்க, அதனால தான் பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
1: That's why we read in Philippians chapter 2 verses 14 to 16,
0: நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுபுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம்.
1: Do all things without complaining and disputing that you may become blameless and harmless children of God without fault in the midst of a crooked and perverse generation among whom who shine as lights in this world holding fast the word of life so that I may rejoice in the day of Christ that I have run not in vain or labored in vain.
0: அங்க ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: There's an important word here.
0: நீங்கள் 14 வசனத்துல பாக்கும்போது தமிழ்ல இங்கிலீஷ்ல நினைக்கிறேன்
1: verse 16
0: right okay 14th verseல தமிழ்ல பாத்தீங்கன்னா ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
1: So the last part of verse 15 from who shine as lights in this world holding fast the word of life.
0: அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதாவது நம்மள கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா இந்த உலகத்துல வந்து பிரகாசிக்கிற சுடர்களை போல இருக்கிறோமா?
1: We are like the shining lights in this world it seems.
0: நல்ல கவனிங்க, யாரும் வந்து நல்ல பகல் வெளிச்சத்துல உச்சி வெயில் காயும் போது யாரும் வெளியே போய் வெளிச்சத்தை போட மாட்டாங்க, விளக்க போட மாட்டாங்க.
1: See, no one will switch on a light when it's very perfect day and sunlight.
0: நம்முடைய வீடுகள்ல வெளியே ஒரு விளக்கு இருக்கும் பாருங்க, வாசலுக்கு கதவுக்குன்னு ஒரு வெளிச்சம் ஒரு விளக்கு வச்சிருப்போம்.
1: So we have lights in our houses which we have outside our house.
0: அந்த கேட்ல வச்சிருப்போம்.
1: We have a light at the gate.
0: நம்ம ஊர்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது பாத்திருக்கீங்களா?
1: We have also have street lights in our places.
0: இது பொதுவா எல்லாருக்கும் வெளிச்சம் தருது.
1: This is a light that gives generally light to everyone.
0: ஆனா இந்த வெளிச்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கால ஒரு 6 மணி வந்த உடனே 7 மணி வந்த உடனே ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடுவாங்க அல்லது ஒரு லைன்மேன் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு.
1: So when it's morning 6 AM or 7 AM either it will get automatically switched off or a lineman will come and switch it off.
0: எதற்காக?
1: Why?
0: இப்பதான் சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த விளக்கு எதுக்கு?
1: So it's because we have a sunlight now. Why do we need this light now?
0: நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நீங்க நைட்ல போய் லைட் லேம்ப் போஸ்ட்ல லைட்டை போட்டு விட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதே தெரியாது.
1: So when you have a good sunlight, if you go and switch on the street light, you cannot even find that light there.
0: அப்ப எதுக்கு வெளிச்சம் தேவைன்னு சொன்னா எங்க இருள் இருக்கோ அங்கதான் வெளிச்சம் தேவை.
1: So we need light only in the place where the darkness exists.
0: இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல வந்து சுடர்களை போல பிரகாசிக்கிறீங்கன்னு
1: more comfort more inventions more police and more security
0: na solven inda ulagathukku thevai enna na innum adhigamana sudargal thevai
1: I tell you the world needs more lights
0: na solven idu tube light illa idu vandu suryanum chandranum kudukkira velicham alla neengalum naanum sudargalai pola innum pragasamai pragasikka vendiya avasiyam inda ulagathukku irukku
1: I tell you not the tube lights not the sun and the moon but you and me should shine as bright lights for this world
0: paருங்க inda naama vandu பிரகாசமாய் பிரகாசிப்போமானா இந்த பிரகாசத்தை இருள் மேற்கொள்ளவே முடியாது.
1: See when you shine very brightly this darkness cannot overtake you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் சொல்கிறார் நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்.
1: The Lord says you are the light of this world.
0: அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அதை விளக்குறத பாருங்களேன் மத்தேயு 5 அதிகாரத்துல அதை விளக்கும் போது.

0: Is in Matthew chapter 5.
1: முதலாவது அவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்னு ஆரம்பிக்கிறாரு.
0: First he starts as you are the light of the world.
1: இரண்டாவது அவர் சொல்லுகிறாரு நீங்க ஒரு பட்டணத்துக்கு வெளிச்சம். அதாவது நீங்க மதிலின் மேல் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
0: Next he moves on to a city which says a city that is set on hill cannot be hid.
1: அப்போ உலகத்திலிருந்து பட்டணம்.
0: First he begins with the world, moves to a city.
1: பட்டணத்திலிருந்து எங்க போறாருன்னு கேட்டா ஒவ்வொரு வீட்டினுடைய அறைக்கு போகிறாரு.
0: And from a city he goes to the rooms in each house.
1: விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அந்த வெளிச்சம் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்டாயிருக்கும்.
0: Neither do men light a candle and put it on a bushel but on a candlestick and it giveth light unto all that are in the house.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of the Lord.
1: இது அர்த்தம் என்ன தெரியுமா?
0: What does it mean?
1: நாம் எங்க பிரகாசிக்கணும்னா உலகத்துல எல்லா மனிதருக்கு முன்பாக நம்ம பிரகாசிக்கணும்.
0: We should shine in this world before everyone.
1: வெளி இடங்கள்ல நம்ம பிரகாசிக்கணும்.
0: We should shine in the outdoors.
1: அதே வேளையில நாம் ஒரு விளக்காக நம்முடைய வீடுகளுக்குள்ளே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அறைகளுக்குள்ளே நாம் பிரகாசிக்கணும்.
0: At the same time we should also have an influence and shine in our indoors, in our family and in intimate relationships.
1: இதை இன்னொரு விதமாய் சொல்வேனானால்
0: If you want to say in other words,
1: நாம் உலகத்திற்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கணும்.
0: We have to be a testimony before this world.
1: அதே வேளையில நம்முடைய வீட்டிற்குள்ள நம்முடைய குடும்பத்திற்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நாம் வந்து சாட்சிகளாக இருக்கணும்.
0: And also we should be have an individual testimony even in our houses in our family.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்லுவேன் கர்த்தர் நம்மை ஒரு விளக்காக வைத்திருக்கிறார்.
0: I tell you the Lord has set us as a light to this world. Why?
1: இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அவசியம்.
0: It's because the need for light in this world.
1: இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அவசியம்.
0: The world needs a light.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தாரோ.
0: Like how our Lord and Savior Jesus Christ came as a light to this world.
1: நான் சொல்லுவேன் நம்மையும் கர்த்தர் இந்த உலகத்துல ஒளியாக வைத்திருக்கிறார்.
0: I tell you the Lord has also set us as lights in this world.
1: நாம இங்க பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும்.
0: We should shine here as lights.
1: நான் சொல்லுவேன் இங்க உலகத்துல நடக்கிற அக்கிரமங்களை குறித்து நாம எந்த நேரமும் சபித்து கொண்டு அதையே நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். நம்முடைய வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரகாசித்தா அந்த இருள் நிற்கவே நிற்காது, அது மறைந்து போயிடும்.
0: I tell you rather than cursing the darkness and the wickedness of this world, if you shine your light much better, that this darkness will never stand there.
1: அதான் ஒரு பழமொழி ஒன்று வரும், ஒன்னு சொல்லுவாங்க, it is better to light a candle than to curse the darkness. It is better to light a candle than to curse the darkness. அதாவது இருளை சபிப்பதை பார்க்கிலும் விளக்கை கொளுத்துவது நல்லது. இருளை சபிப்பதை பார்க்கிலும் விளக்கை ஏற்றுவது நல்லது. இந்த உலகத்திலுள்ள குறைகளை நாம திரும்ப திரும்ப பேசி டிஸ்கஸ் பண்றதுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல.
0: It is of no use and there's no that's going to not bring any change if you just speak about the darkness or ill effects of this world.
1: இந்த உலகத்துக்கு தேவை வெளிச்சம்.
0: The world needs light.
1: கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல பிரகாசிக்கிற சுடர்களாக கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக.
0: May the Lord set us as lights that shine in this world.
1: இயேசு பிரகாசித்தது மாத்திரமல்ல,
0: It is not only Jesus who shines in the world.
1: நம்மையும் தேவன் பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும் விரும்புகிறார்.
0: But God also wants us to shine as lights.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: எதற்காக நம்ம மேல உத்தரவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தேவை, ஆகவே கர்த்தர் நம்மை வெளிச்சத்துல நடக்கணும், வெளிச்சத்தை நம்ம கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார்.
0: So what is our responsibility? This world is in darkness and there is a need for light in this world. That is why he has appointed us as light.
1: இரண்டாவது ஒரு சத்தியம் அதுல இருக்கு.
0: There is a second truth here.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்போது,
0: If you read Luke chapter 8 and verse 16,
1: ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். லூக்கா 8:16, கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான்.
0: Luke 8:16, no one when he has little lamp covers it with a vessel or puts it under a bed but sets it on a lampstand that those who enter may see the light.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ரொம்ப அழகாக இந்த வசனம் இருக்கு.
0: How beautiful is the word.
1: நான் இதுக்கு ஒரு உபதலைப்பு கொடுத்தேன். Not only do we have the need for a light, வெளிச்சத்திற்கான தேவை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், நமக்கு உலகத்தில் வெளிச்சமாக பிரகாசிக்கிறதுக்கு தைரியமும் நமக்கு தேவை.
0: So not only we have a need for light in this world, but we need to have the nerve to shine as light.
1: நமக்கு உலகத்துல வெளிச்சமா பிரகாசிக்கிறதுக்கு நர்வ் தைரியம் இரண்டாவதாக நமக்கு இந்த உலகத்துல தேவை.
0: We need the nerve to shine as light in this world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் இங்க எழுதி இருக்கு பாருங்க, அந்த வெளிச்சத்தை வந்து மறைத்து வைக்காத, அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் எல்லாரும் பார்க்கும்படி மேலே கொண்டு நிறுத்து.
0: That's why it is written here, do not conceal that light, but rather set it on a lampstand that others may see it.
1: ரெண்டு காரியம் எழுதி இருக்கு.
0: There are two things mentioned here.
1: ஒன்று, இந்த விளக்க கொளுத்திட்ட பிறகும் அதை வந்து பாத்திரத்தினாலே மூடாதீங்கன்னு போட்டிருக்கு.
0: So here it says, when you light a lamp, do not cover it with a vessel or a bushel.
1: இந்த புஷல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பொதுவாக இந்த உழவர்கள் வந்து பயன்படுத்துற ஒரு பொருள்.
0: So this is actually a basket used by the farmers.
1: அவங்க என்ன பண்ணுவாங்க, இத வந்து அவங்க பொருட்களை பண்டங்களை எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்துற ஒரு கூடை.
0: So this is a basket which the farmers will use to carry their wares.
1: அப்படினா அர்த்தம் என்னன்னா, இது வேலை செய்கிறதுக்கு அடையாளமா இருக்கு.
0: So it means that it stands for the labor.
1: நல்லா கவனிங்க, இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு.
0: There's a big meaning here.
1: ஆண்டவர் ஏன் வந்து நீங்க மரக்காலால் மூடி வைக்காதீங்க, கூடையின் கீழ மூடி வைக்காதீங்கன்னு சொல்றாரு அப்படினா,
0: why does the Lord says do not cover it under a bushel or a basket?
1: இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை சுடர்களா வச்சிருக்கிறாரு, வேலை அப்படின்ற அந்த பாத்திரத்தை வச்சு வேலையின் நிமித்தமாக, என் வேலை பழுவின் நிமித்தமாக என்னால பிரகாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி அதை காரணமா காட்டி மூடிறாதீங்கன்றாரு.
0: So here the Lord says, I have appointed you as light in this world, but do not cover it using the vessel that you say which is a work or too busy with the work.
1: நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு?
0: Can you understand?
1: நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் ரொம்ப வேலை பழுவுல இருக்கேன், என்னால இயேசுக்காக இந்த இடத்துல நான் பிரகாசிக்க முடியாதுன்னு சொல்லி வேலையை ஒரு காரணம் காட்டி அதை வந்து உங்க விளக்க வந்து அணைக்காதீங்க அல்லது மறைக்காதீங்க.
0: So he says, don't say that you are too busy with your work, therefore I cannot shine for the Lord, and don't show your work as a reason to cover that light.
1: இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, மரக்காலால் மூடுறது மாத்திரம் இல்ல, அடுத்து சொல்றாரு கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான்னு போட்டிருக்குல.
0: And there's one more word that is mentioned, and do not put it under a bed.
1: கட்டில் என்பது எதற்கு அடையாளமா இருக்கு?
0: What does bed symbolize?
1: கட்டில் வந்து இளைப்பாறும் இடத்திற்கு அடையாளமா இருக்கிறது.
0: So it is a resting place.
1: அதாவது இது இன்னொரு விதமா சொல்லலாம்,
0: in other words,
1: எனக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா நான் ரொம்ப இளைப்பாற வேண்டி இருக்கிறதுனால, நான் ஓய்வு எடுக்க வேண்டியதுனால என்னால வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியல.
0: I have light, but since I'm too busy with leisure, I want to take rest, I'm not able to shine for the light.
1: அப்ப ரெண்டு விதமான தடைகள் வந்து வெளிச்சத்தை பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு வரும்.
0: So there comes two obstacles that we may not shine our light.
1: ஒன்று என்னன்னு சொன்னா, நான் ரொம்ப வேலையில பிஸியா இருக்கிறதுனால என்னால வெளிச்சமா இருக்க முடியல.
0: One is that I'm too busy with work, therefore I cannot shine my light.
1: இரண்டாவது என்னன்னா, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன், நான் இப்ப எனக்கு இளைப்பாறுதல் தேவை, அதனால எனக்கு வந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியல.
0: And second, I'm too tired and I'm too lazy to shine for God.
1: ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மரக்காலு கீழே உட்கார்ந்திருக்காத, கட்டிலு கீழே உட்கார்ந்திருக்காத, அல்லது வேலையும் காரணம் காட்டி நீ வந்து வெளிச்சமா வெளிச்சத்தை பிரகாசிக்காம விட்டுறாத, நீ வந்து ரொம்ப இளைப்பாறுதல் தேவை, எனக்கு ரொம்ப ஓய்வு தேவை, எனக்கு வந்து ரொம்ப வேலை பழு ஜாஸ்தி, எனக்கு நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன்னு சொல்லியும் நீ வந்து உன் வெளிச்சத்தை மறைச்சிடாத. நீ ரெண்டை விட்டும் நீ வெளியே வந்து அதற்கு மேல் எழும்பி நீ என்ன செய்யணும்னா, வெளிச்சத்தை பிரகாசிக்கணும்.
0: But the Lord says, don't put yourself under a bushel or under a bed. Don't say that you're too busy with work or too lazy to work or too tired to work, but rather you have to come out of it and shine your light.
1: அதற்கு பதிலாக நீ எங்க நிக்கணும்னா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கணும்.
0: Instead you have to be like a city that is set on a hill.
1: நீ வந்து விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக நீ இருக்க வேண்டும்.
0: You should be like a candle that is set on a lampstand.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களில இருந்து தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணணும்னு விரும்புகிறார்.
0: The Lord wants us to shine from higher places.
1: நம்மை கீழே அல்ல, மேலிருந்து மேலான இடங்கள், மேலான சிந்தனைகள், மேலான நோக்கங்கள், மேலான வாழ்க்கை முறைகள் மூலமாக கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணணும்னு விரும்புகிறார்.
0: The Lord wants us to shine from a higher attitude, a higher conception, higher thoughts, from hilltops and higher things.
1: ஒரு உயர்ந்த குணமாக நம்முடைய வாழ்க்கை இருந்து அநேகருக்கு பிரகாசிக்கணும்.
0: And our life should should shine others with a higher attitude.
1: பாருங்க, உலகம் ஒவ்வொரு நாளும் தரத்தில் தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்து அது இருளுக்குள்ள போய் கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தரத்தில், தன்னுடைய குணத்தில், தன்னுடைய சுபாவத்தில் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து எல்லாருக்கும் மேல நின்னு அவன் பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்.
0: When this world is actually depleting and diffusing its standard and going down and degrading, but a child of God should grow up and he should upgrade and he should shine on the from the top part.
1: நான் சொல்லுவேன், நம்மை நாமே வெட்கத்தினால மூடிக்கொண்டு மறைந்திருக்க கூடாதுன்றத தான் வேதம் சொல்கிறது.
0: The Bible says you should not shy away from this world and cover yourself with the shame.
1: அந்த வெளிச்சத்தை வந்து நீங்க மறைக்காதீங்க, அதை குறைக்காதீங்க.
0: It says do not cover it or diffuse it.
1: அதை முழு பிரகாசத்தோடு பிரகாசிக்க விடுங்க.
0: But let it expose with the full potential.
1: உங்கள் வெளிச்சம் இருளில் இருக்கிறவைகள் எல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வரத்தக்கதாக, அறை முழுவதும் பிரகாசிக்கத்தக்கதாக நீங்க வெளிச்சமாயிருங்க.
0: So you be a light that it may bring out all the hidden things of the dark light or the dark room and it may expose light to everything.
1: ஆண்டவர் நம்மை அலங்காரமான ஒரு விளக்கா இருக்கணும்னு சொல்லல.
0: The Lord doesn't say you have to be like a decorated light.
1: இந்த உலகத்துல நமக்கு தேவை வந்து இப்ப டெக்கரேட்டிவ் லைட் இல்ல, இருள்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்கோ லைட் இல்ல. என்ன லைட் தேவைனா பாதையை காட்டுகிற வெளிச்சம் நமக்கு தேவை.
0: We don't want this dancing or disco lights in this world, but we want lights that deliver and shows light to people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
0: in other words,
1: நாம மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, நாம வெளிச்சம் தந்து பிரகாசிக்கிற விளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிறிஸ்தவனாய் கர்த்தர் நம்மை மாற வேண்டும் என்று அழைக்கிறார்.
0: The Lord doesn't call us to be a closet Christians, but he wants us to be Christians who give light on a standing on the lampstand.
1: இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற நீதியை நாம்
0: மறைக்கிறவர்களால்
1: யாருமே பிரயோஜனப்பட முடியாது.
0: If this light is concealed, it is of no use to anybody.
1: அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்ல.
0: It is not of no use to himself and also to others.
1: நம்முடைய வெளிச்சத்தை மறைக்காமல் வெளியரங்கமாய் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
0: Let us not conceal our light but rather show it and expose it to others and that it may benefit
1: us. எல்லா இடங்களிலே நாம் ஒரு நற்கந்தமாய் இருப்போமாக.
0: Let us be a sweet savor in every place.
1: அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருப்போமாக.
0: Let us remain an example to everyone.
1: அநேகர் நோக்கி பார்த்து அவர்கள் உணர்வடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருப்பதாக.
0: Let our light shine that other people may look at our life and realize and be convicted because of it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: முதலாவது நான் சொன்னேன்,
0: First I told you,
1: ஏன் நாம் விளக்கா இருக்க வேண்டுமானால் விளக்கத்திற்கான தேவை அவசியம் இந்த உலகத்தில் இருக்கு.
0: First, why should we be light? It's because the need for light is present in this world.
1: ரெண்டாவது ஏன் நாம விளக்கா இருக்க வேண்டுமானால், ஏனென்றால் ரெண்டாவது வந்து நாம வந்து விளக்காக பிரகாசிக்கிற தைரியம் நமக்கு வேணும்.
0: And second, we should have the nerve to shine as lights.
1: பயப்படாம தயங்காம நாம வெளியரங்கமாய் வந்து பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும்.
0: We should come out, we should have the confidence and courage to shine.
1: மூன்றாவது, இந்த வெளிச்சத்தை பற்றி யோசிக்கும் போது நீ யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க.
0: And third, if you read in John chapter 1 verses 8 and 9,
1: அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
0: He was not that light, but was sent to bear witness of that light. That was the true light which gives light to every man coming into the world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது, இந்த வெளிச்சத்தை பற்றி யோசிக்கும் போது இந்த வெளிச்சத்தின் தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும்.
0: And third, when you think about this light, we should know the nature of light.
1: தன்மை என்ன?
0: The nature of light.
1: பாருங்க, இந்த வெளிச்சத்தின் தன்மை மூன்றாவது என்ன தெரியுமா?
0: What is this nature of light?
1: அது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி.
0: So that is a light that makes every man shine.
1: நான் நினைக்கிறேன் எல்லா மனிதருக்கும் வெளிச்சம் தேவை.
0: I think every person needs light.
1: அது ஐஸ்வர்யவானோ ஏழையோ,
0: no matter whether he's rich or poor,
1: படித்தவனோ படிக்காதவனோ,
0: educated or uneducated,
1: நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வெளிச்சம் தேவை.
0: I think everyone needs light.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: இந்த வெளிச்சத்தின் தன்மை என்னன்னு சொன்னா, இவர்களுக்காக தான் நான் பிரகாசிப்பேன், இவர்கள் மேலதான் வெளிச்சம் கொடுப்பேன், இந்த இடத்துல வெளிச்சமா இருக்க மாட்டேன்லாம் சொல்லாது.
0: So this nature of light is that it will never say I will just light, I will shine only for this person, I will give light only in this place.
1: அதான் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி.
0: That's what we read. That's the true light which gives light to every man.
1: அப்போ நான் வந்து சூரியனை போல ஒரு பிரகாசத்துல நடக்கிற ஒரு நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிச்சத்தினால் பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது.
0: So when I say I shine like a sun with on the perfect day, it means that there will not be no person who will not be affected by this light.
1: Nobody will be there who will not be influenced by this light. நாம வெளிச்சமா பிரகாச ஆரம்பிப்போமானா, வெளிச்சத்தின் தன்மை என்னன்னா, எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். That's the third very important thing.
0: So when you start shining your light, then the very nature of the light is that it influences everyone.
1: இதை நம்ம சொல்ல முடியாது, நான் சர்ச்சில் மட்டும்தான் வெளிச்சமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
0: You cannot say I will be a light only in the church.
1: நான் வந்து என்னுடைய prayer cell மட்டும்தான் நான் வந்து வெளிச்சமா இருப்பேன்.
0: I will be light only in my prayer cell.
1: விசுவாசிகள் நடுவுல மட்டும்தான் பிரகாசிப்பேன்.
0: You cannot say I will shine only among the believers.
1: அப்படி சொல்ல முடியாது.
0: You cannot say so.
1: நீங்க எங்க போனாலும் வெளிச்சம் என்ன பண்ணணும்னா, இருளை நீக்கிட்டே தான் இருக்கும்.
0: Wherever you go, that will actually dispel all the darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்ம வந்து Sunday Christian இருக்க கூடாது, selfish Christian இருக்க கூடாது, seasonal Christian இருக்க கூடாது.
0: We should not be Sunday Christians nor selfish Christians nor seasonal Christians.
1: எழுதி கொள்ளுங்க இத.
0: Write it down.
1: முதலாவது என்னது?
0: What is that?
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிரகாசிக்கிறவங்களா நம்ம இருக்க கூடாது.
0: We should not be Sunday Christians who shine only on Sundays.
1: இரண்டாவது, நம்ம தன்னலமுள்ள கிறிஸ்தவனா இருக்க கூடாது.
0: Second, we should not be selfish Christians.
1: எனக்காக மாத்திரம் வெளிச்சம்.
0: I will give light only for myself.
1: என் குடும்பத்துக்காக மாத்திரம் வெளிச்சம்.
0: I will shine only for my family.
1: மூன்றாவது, யாரா இருக்க கூடாதுனா, seasonal Christian, அதாவது பண்டிகை கிறிஸ்தவனா இருக்க கூடாது.
0: And third, seasonal Christians.
1: அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு மாத்திரம் தான் ஸ்டார் எரியும்.
0: So this star will shine only on Christmas.
1: New Year-ல மட்டும் தான் நான் கிறிஸ்தவன்னு காட்டுவேன்.
0: I will show myself as Christians only on Christmas and New Year.
1: அல்லது Lent season-ல மாத்திரம் நான் கிறிஸ்தவனா காட்டுவேன்.
0: Otherwise I will show myself as a Christian only during the Lent season.
1: மற்ற நாட்கள்லாம் நான் இருளா இருப்பேன்னு சொல்ல முடியாது.
0: You cannot say I will be in darkness other days.
1: நீங்கள் எப்பொழுதும் எங்கேயும் எல்லாருக்கும் நீங்க வெளிச்சமா இருக்கணும்.
0: Anywhere, anytime, to everyone, you should be a light.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க.
0: There's a most important thing here.
1: இந்த வெளிச்சத்தை பற்றி ஒரு விசேஷ தன்மை வந்து இந்த வாக்கியங்கள்ல இருக்கு.
0: You can read a special nature or the feature of this light.
1: இந்த வெளிச்சத்துக்கு ரொம்ப விசேஷ தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் வந்து சத்தமிடாமலே அது ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை உண்டாக்கும்.
0: This light remains silent but can make an impact, great change in the life of others.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அதாவது எங்கயாவது ஒரு விளக்க போட்டவன சத்தம் வரதை பாத்திருக்கீங்களா?
0: Have you seen anywhere have you heard any sound when you switch on a light?
1: ஃபேன் போட்டா சத்தம் வரும்.
0: If you switch on a fan you can hear a sound.
1: மோட்டரை போட்டா சத்தம் வரும்.
0: If you switch on a motor you can hear it.
1: லைட்ட போட்டீங்கன்னா சத்தமே வராது.
0: But if you switch on a light you cannot hear anything.
1: ஒரு சத்தம் இல்லாம அமைதியாக வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும்.
0: It will remain silent but gives light.
1: நாம சொல்றாங்க, இந்த சூரியன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸ் வந்து இந்த சூரியன் தான். அவ்வளவு திறன் மிகுந்தது வந்து சூரியன்.
0: They say the most powerful energy source of this world is the sun.
1: ஆனா காலையில சூரியன் உதிக்கும் போது ஒரு சைரனோட உதிச்சு அப்படியே சத்தம் போக அதிகமாயிட்டே போறது இல்ல.
0: So but when this sun rises it will not start with the siren and it will not increase its volume as it comes up.
1: அது அப்படியே அமைதி, சத்தமே கேட்காது, அலாம் அடிக்காது. ஆனா அதோட பிரகாசம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் வந்து அதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது.
0: So it will not give any sound or any kind of alarm but rather it will give the light which no one can escape from.
1: அது அமைதியா இருக்கிறதுனால அது பலவீனமானதுன்னு நினைச்சிராதீங்க.
0: Just because it is silent don't think it is weak.
1: அது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும்.
0: It can make everyone any person to give light.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க அதனால நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, குணத்தின் மூலமாக, உங்களுடைய நடக்கையின் மூலமாக நீங்க ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்க பிரகாசித்துக் கொண்டே இருக்கலாம்.
0: Therefore even if you are a light silent in a place you can actually reveal the character of God through your character and your conduct.
1: கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற வல்லமையை நீங்க முதல்ல விளங்கிக்கொள்ளணும்.
0: You have to understand the power which the Lord has given in you.
1: எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற இயேசுவாகிய ஒளிதான் நமக்குள்ள இருக்கிறாரு.
0: The light that is Jesus who can give light to any person is the one who is dwelling in us.
1: நாம மாத்திரம் உண்மையாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வெளிச்சத்தை யாராலும் தடுக்கவே முடியாது.
0: If you truly start shining a light, then no one can stop this light.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: யாரும் அந்த வெளிச்சத்தை மேற்கொண்டு வர முடியாது.
0: No one can overcome or overtake the light.
1: நான் சொல்ற ஒரு சின்ன எக்ஸ்பிரிமென்ட் வேணா பண்ணி பாருங்களேன்.
0: You try this experiment which I say now.
1: நீங்க ஒரு அறையில வந்து கதவை அடைச்சிட்டு இருளா இருக்குன்னு
0: வச்சுக்கிடுங்க. So consider one room is closed and it's full of darkness.
1: வெளியில ஒரு அறை இருக்கு.
0: There's one more room.
1: அந்த அறையில நீங்க லைட் போடுங்க.
0: And in that adjacent room you switch on the light.
1: நீங்க லைட்ட போட்டு கதவை லேசா திறந்தா போதும்.
0: If you switch on the light and slightly open the door.
1: என்ன நடக்கும் தெரியுமா?
0: You know what happens?
1: வெளியில இருக்கிற அந்த வெளிச்சத்தினுடைய ஒளி உள்ள இருக்கிற இருள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிரப்ப ஆரம்பிச்சிடும்.
0: So this light from outside will enter and penetrate into the dark room and it will fully fill up that room.
1: கவனிச்சிருக்கீங்களா இல்லையா?
0: Have you seen that?
1: நீங்க கதவை நல்லா திறந்துட்டீங்கன்னா,
0: if you open it fully,
1: உள்ள இருக்கிற அத்தனை இருளும் வெளியே ஓடிடும்.
0: All the darkness will run away.
1: ஆனா யாரா சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் கதவை திறந்தனா உள்ள இருக்கிற இருள் அப்படியே வெளியே வந்து ஃபுல்லா நிரப்பி வெளிச்சமே மங்கி போயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா?
0: Can someone say, Pastor, I opened the door, the darkness that was present inside, it came out and it filled the entire room.
1: எதற்கு வல்லமை?
0: Which has the power?
1: இருளுக்கு இல்ல.
0: Not for the darkness.
1: வெளிச்சத்துக்கு தான் வல்லமை.
0: But light has that power.
1: என்னதான் இருள் இருந்தாலும் நீங்க வெளிச்சத்தை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது.
0: No matter how dark it is, this darkness cannot penetrate this light.
1: நாம் மாத்திரம் சுடர்களாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா,
0: if we start shining as lights,
1: இந்த உலகத்தின் இருள் அதை மேற்கொள்ளவே முடியாது.
0: The darkness of this world cannot overcome us.
1: நாம் மாத்திரம் விளக்கு தண்டின் மேல் உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா,
0: if we sit upon the lampstand,
1: அந்த அறையில் இருக்கிற எந்த ஒரு இருளும் அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது.
0: No darkness present in that room can overcome that light.
1: கர்த்தர் இன்றைக்கு நம்மை வெளிச்சமாய் நிறுத்துவாராக.
0: Today may the Lord appoint us as lights.
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
0: We saw three things.
1: முதலாவது என்ன?
0: First one.
1: இந்த வெளிச்சத்தினுடைய தேவை இந்த உலகத்தில் இருக்கிறது.
0: There's a need for light in this world.
1: இந்த உலகத்திற்கு இந்த வெளிச்சம் தேவையாய் இருப்பதால் நான் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டிய அவசியத்தை நான் உணர்கிறேன்.
0: Since there's a need for light in this world, I understand my responsibility to shine as light.
1: அதற்காகவே இயேசு என்னை விளக்காக வெளிச்சமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்.
0: That's why the Lord has appointed and set me as light of this world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது, இந்த விளக்கானது மறைக்கப்படாமல் தைரியமாய் நான் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதுக்கு நான் தைரியம் உள்ளவனாய் இருக்கணும்.
0: Second, I should have the nerve to shine and I should have the courage and confidence to shine.
1: நான் பயந்து ஒளிந்து கொண்டு என் விளக்கை என்னுடைய வெளிச்சத்தை நான் மறைக்க கூடாது.
0: I should not be afraid or conceal my light under a bed or a bushel.
1: நான் வந்து வேலை அப்படிங்கற ஒரு காரணம் காட்டி கொண்டு நான் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதை நிறுத்த கூடாது.
0: I should not stop shining my light saying that I'm too busy with work.
1: எனக்கு ரொம்ப ஓய்வு வேண்டும், நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன்னு சொல்லி நாம வெளிச்சத்தை மறைக்க கூடாது.
0: I should not cover up or stop my light from shining saying that I'm too busy and or too tired and I need much rest.
1: எனக்கு நேரம் இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு தாளந்த இல்ல, எனக்கு கிருபை இல்ல அப்படினு சொல்லி நாம நிறுத்த கூடாது.
0: We should not stop saying that I don't have this grace, I don't have this gift, I don't have talent or anything else.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி நீங்க பிரகாசிங்க.
0: I tell you, you shine your light with the grace that the Lord has given you.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: விளக்குல நிறைய வகைகள் இருக்கு பாத்தீங்களா?
0: There are many kinds of lights, right?
1: சில விளக்குகள் இருக்கு ஸ்டேடியமே அப்படியே பிரகாசிக்கிறோம், பிரகாசிக்க பண்ணோம்.
0: There are certain lights which are like flood lights which will give light to the stadium.
1: ஆனா சில லைட் இருக்கு வெறும் நம்முடைய mirror-ஐ மட்டும் வெளிச்சமாக்குற ஒரு சின்ன விளக்கா இருக்கும்.
0: And there might be certain lights which gives only light to your mirror alone.
1: சில லைட் இருக்கு வெறும் night light சொல்வாங்கல, அது இரவு நேரத்துல மங்கி எரிகிற ஒரு விளக்காக இருக்கும்.
0: And there are certain night bulbs which gives very dim light in the night.
1: அது எதுக்குனா ராத்திரி எழும்பிங்க தடுக்கி விடாம இருக்கிறதுக்கு, கண்ணு இருண்டு போகாம இருக்கிறதுக்கு போடுவாங்க.
0: It is just switched on that you may not stumble in the nights.
1: எல்லாரையுமே கர்த்தர் வந்து அப்படியே பிரபலமான ஊழியனாக ஒரு ஸ்டேடியம் லைட்டாக பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக எல்லாரையும் கர்த்தர் வந்து நியமிக்கல.
0: The Lord has not appointed everyone to be like a stadium lights or a popular lights to everyone.
1: ஆனால் கர்த்தர் நம்ம ஒரு கேண்டில் மெழுகுவத்தியா வச்சிருந்தா கூட நாம இருக்கிற இடங்கள்ல நம்ம தைரியமா பிரகாசிக்கணும்.
0: No matter even if the Lord has set you as a candlelight, we have to shine brighter and very boldly in the place where you are set.
1: குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டுக்குள்ளேயாகில் நம்ம பிரகாசிக்கணும்.
0: To the minimum, at least we have to shine even in our lights.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது, வெளிச்சத்தின் தன்மையை பற்றி நம்ம படிச்சோம். Nature of light.
0: Third, we learned about the nature of light.
1: அது என்ன?
0: What is that?
1: என்ன தன்மை அது?
0: What is that nature?
1: எந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும்.
0: It will give light to every man.
1: எந்த பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும்.
0: It will give light without showing any partiality.
1: அந்த வெளிச்சம் வந்து எந்த இருளாலும் மேற்கொள்ளப்படாது.
0: And no darkness can overcome that light.
1: எந்த இருளையும் மேற்கொள்ளக்கூடிய தன்மைதான் வெளிச்சத்தின் தன்மை.
0: And the nature of the light is that it can overcome any darkness.
1: அந்த வெளிச்சத்தின் தன்மை என்ன?
0: What is the nature of the light?
1: It will not only supersede the darkness, that light is simply silent but very effective. அது மேற்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, அது அமைதியாக இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது.
0: It not only supersedes but it remains silent and brings a great effect.
1: ஆண்டவரே, என்னையும் ஒரு விளக்கா மாற்றும்.
0: Lord, make me also such a kind of light.
1: நீதிமொழிகள்ல நம்ம வாஸ்தோம்ல,
0: as you read in Proverbs
1: 4 அதிகாரத்தினுடைய 18 வசனம் வாஸ்தவம் பாருங்க.
0: Chapter 4 and verse 18.
1: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
0: The path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day.
1: இந்த பாதையா கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்ப வேண்டாமா?
0: And should we not desire the Lord should make us path in such a way?
1: ஆண்டவரே, இந்த பாதையின் வெளிச்சம் எனக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சமா இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான பாதையில நடக்க எனக்கு கிருபை தா.
0: Lord, not this path of light not only to bring a light to my life but Lord let me also become a light to the entire world. Lord,
1: ஆண்டவரே, என்னையும் பிரகாசிக்க பண்ணு.
0: Lord, make me also to shine. Lord,
1: அக்கிரமத்தினாலும் இருண்டு போன ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறோம்.
1: எங்களை நீர் இந்த உலகத்திலே வெளிச்சமாக
0: வைத்திருக்கிறேன்.
1: எங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து இந்த உலகத்தின் தேவைக்கு, இந்த உலகத்தினுடைய நிலைமைக்கு விடுவிக்கக்கூடிய ஆண்டவரே, பிரகாசிக்கக்கூடிய விளக்கு நாங்கள் மட்டும்தான் என்று புரிந்து அதற்கு ஏற்ற விதமாய் நாங்கள் செயல்பட கிருபை தாரும்.
0: Lord, give us grace to understand responsibly that we are the light that can bring the light into this world which has a need. Lord,
1: ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சங்களாய் பிரகாசிக்க தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நாங்கள் எங்களுடைய உத்தரவாதங்களை தட்டி கழிக்காமல் இருக்க எங்களுக்கு பிரகாசிக்கிற தைரியத்தை தாரும்.
0: Lord, give us the nerve to shine as lights in this world, not giving any blame excuses or Lord taking away any other excuses or lame excuses. Lord,
1: ஆண்டவரே, இந்த வெளிச்சமாக நாங்கள் இருக்க வேண்டிய தன்மையை உணர்ந்து எல்லா மனுஷருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தாவே, பாரபட்சம் இல்லாமல் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கத்தக்கதாக, அமைதியாக இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரகாசிக்கும்படி உதவி செய்யும்.
0: Lord, give us also this nature of light, Lord, which remains impartial and which gives light to everyone without partiality, which remains silent but is more effective to give light to everyone. Lord,
1: நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Lord, glorify your name.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
0: in Jesus name we pray.
1: ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 வசனம். பராகுவே நாட்டின் ஒரு பகுதியில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் இருக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலுமிருந்து கொட்டப்படும் குப்பைகள் இங்கு ஒரு குவியலாக சேர்க்கப்படுகிறது. அந்த குப்பை மேட்டின் மீது சுமார் 1000 குடும்பங்கள் வீடமைத்து தங்குகின்றனர். அவர்கள் வாழ்வாதாரமே அங்கு வந்து குவியும் குப்பைகளில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பொருட்களை சேகரித்து விற்பதுதான். அந்த சேரியில் வசித்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு இசை கச்சேரியை ஆரம்பித்தனர். அவர்களுக்கு தேவையான இசைக்கருவிகள் அனைத்தும் குப்பை மேட்டிலிருந்து பொறுக்கப்பட்ட பொருள்களை வைத்தே செய்யப்பட்டது. ஃபேவியோ சாவேஸ் என்ற ஒரு இசை கலைஞரும் லூயிஸ் என்பவரும் சேர்ந்து குப்பை மேட்டு குடியிருப்பு பகுதியை இன்னிசையால் மகிழ்வித்தனர். அந்த மக்களின் வறுமை, சுகாதார கேடு இவைகளை பார்த்து அவர்கள் மேல் பரிதாபப்பட்டனர்.

பங்கேற்கும் இளைஞர்களுக்கு மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தனர். குப்பை பொறுக்குபவர்களில் ஒருவரான நிக்கோலஸ் என்பவரிடம் சாவேஸ் தங்களுக்கு தேவையான இசைக்கருவிகளை மறுசுழற்சி செய்யப்பட்ட வேஸ்டான பொருட்களிலிருந்து செய்து தரும்படி கேட்டார். அந்த பகுதியில் இருந்த சிறுவர்களும் வாலிபர்களும் இந்த இசைக்கருவிகளை வைத்து அருமையாக இசை வாசிக்க கற்றுக்கொண்டனர். பழைய எண்ணெய் கேன் மற்றும் பழைய சமையல் பாத்திரங்களை பயன்படுத்தி செலோ என்ற வாத்திய கருவியும், டின் கேன்களை பயன்படுத்தி புல்லாங்குழலும், மிருகத்தோலுக்கு பதிலாக எக்ஸ்ரே புகைப்படத்தாளை வைத்து செய்யப்பட்ட ட்ரம் செட்டும், சாக்ஸபோனின் டியூனிங் கீயாக பழைய பாட்டில் மூடிகளும், ரசாயன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பழைய கேன்களை பயன்படுத்தி டபுள் பேங்கர்ஸும், வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பழைய அலுமினிய பொருட்களை கொண்டு வயலினும் வடிவமைக்கப்பட்டது. ரீசைக்கிள்டு ஆர்கெஸ்ட்ரா என்று அழைக்கப்பட்ட இந்த இசைக்குழு கிளாசிக்கல் மியூசிக், பராகுவே மக்களின் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் ராக் மியூசிக்கின் சில பகுதிகளை அருமையாக வாசித்தது. அந்த பகுதிக்கு சென்று இசை வாசிக்க கற்றுக் கொடுத்த சாவேஸ் என்பவர் தான் ஒரு மிக முக்கியமான பாடத்தை அங்கு சென்றபோது கற்றுக்கொண்டதாக கூறினார். மக்கள் பொருட்களை வீணாக தூக்கி எறியக்கூடாது என்றும், சமுதாயத்தில் எத்தகைய மக்களையும் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்றும், அவர்களுக்குள்ளும் ஆற்றல் உண்டு என்றும் தான் கற்றுக்கொண்டதாக கூறினார். மனிதர்கள் சிலரை வேண்டாதவர்கள் என்றும் விரும்பத்தகாதவர்கள் என்றும் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் மீட்டு அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் எனப்பட்ட ஒரு பெண்ணுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. ஆனால் இயேசுவும் மரியாளை உதாசீனப்படுத்தவில்லை. மகதலேனா மரியாளின் பாவங்களை மன்னித்து அவளுக்குள் இருந்த 7 பிசாசுகளையும் விரட்டி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மாற்றினார். அந்த மகதலேனா மரியாளும் வேறு சில பெண்களும் இயேசுவின் ஊழியத்தில் மிகவும் பயனுள்ளவர்களாக இருந்தனர். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் தரிசிக்கும் கிருபை மகதலேனா மரியாளுக்கு மட்டுமே கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை தம்முடைய சீஷர்களுக்கு கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளைத்தான் பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். மனிதர்கள் ஒருவேளை நம்மை உதாசீனப்படுத்தலாம், எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நம்பித்தான் மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கப் போகிறார். வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை புறம்பே தள்ளாமல் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மையும் அங்கீகரித்து நம் வாழ்க்கைக்கு புதிய நோக்கத்தை கொடுப்பார். ஆகவே இயேசுவிடம் வந்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். எஸ், ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினாலே என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கு அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் போது என்றைக்கோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணா இருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கும் வாழ வைத்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்ததினாலே மனிதன் முடிந்தது என்று விதித்த இடங்களில் புதிய ஆரம்பத்தை கொடுத்து வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். வேளையிலே அழகான கண்களை கண்டதினாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

இந்த பாடலை எப்போ பாடினாலும் என் சாட்சி சொல்லாம நான் இருந்ததே இல்லை. 2011 டிசம்பர் 31 நானும் என் அருமை தம்பி பெஞ்சமினும் கேரளாவில் இருக்கிற நண்பர் ஜான் அவருடைய சபையிலே சென்று கீபோர்டு எடுத்து கொண்டு வந்து புது வருட ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றோம். திருப்பி நாங்கள் வருகிற வழியில பைக்ல ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறோம். போகிற வழியில ஒரு வீடு கட்டுறதுக்காக கல்லுகள் அடித்து அங்க வைக்கப்பட்டிருந்தது. எதிரே வந்த வாகனம் ரொம்ப ரைட்ல ஏறி வந்ததுனால நாங்க இடது பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. இடது பக்கம் போனா எங்க பைக் பெடல்ல கல் இடிச்ச உடனே என்னை தூக்கி எறிஞ்சது பைக்ல இருந்து. எனக்கு பின்னாடி என் தம்பி மேல தூக்கி எறியப்பட்டான். கீபோர்டு அதுக்கு மேல போய் விழுந்தது. நான் போய் விழுந்த இடம் சரியான கல்லு. அடிச்ச உடனே தலையிலிருந்து ரத்தம் பீரிட ஆரம்பித்தது. ஒரு நல்லிய திறக்கும் போது ஃபாஸ்டா ரொம்ப மெல்லிசா ஃபாஸ்டா எப்படி ஒரு தண்ணி வருமோ அந்த மாதிரி என் தலையில ரத்தம் வருவதை என்னால் உணர முடிந்தது. கொஞ்ச நேரத்துல கண்கள் இருண்டது, காதுகள் அடைந்தது. ஏறக்குரிய செத்தவனை போல விழுந்தேன். நாங்க விழுந்த இடம் யாருமே கூப்பிடுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ ஆட்கள் அதிக நடமாட்டம் இல்லாத இடம். அந்த நேரத்தில் என் உள் உணர்வு சொல்லுது, இடது பக்கம் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, சிமியோன் யூ ஆர் கோயிங் டு பி நோ மோர். நீ சாக போற, நீ இனிமே வாழ முடியாது, நீ இனிமே வரப்போறது இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கத்துல எனக்கு வேறொரு சத்தம் கேட்குது, நீ உடனே எழும்பு, நீ எழும்புறன செத்துருவேன், நீ எழும்பு எழும்புன்னு சொன்ன உடனே என் உள்ளான மனிதன் கத்தரி துதிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லேலியன்னு சொல்லி எப்படித்தான் கைகள் கால்கள் அசைந்ததோ எனக்கு தெரியாது. எழும்பி போற வார வாகனங்களுக்கு கரங்களை காட்டி அவங்களை வர வச்சு, தூரத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த ஆட்களை வர வச்சு, எல்லாம் வேகமாய் வந்து அவருடைய லுங்கி எல்லாம் கிழிச்சு தலையில அடிக்க வடிகிற ரத்தத்தை நிறுத்துவதற்கு கட்டி போட்டாங்க. என்னுடைய தம்பி பெஞ்சமின் சுயநினைவில்லாம் விழுந்து கிடந்தா எங்களை தண்ணி தெளித்து எழுப்புனாங்க. நாங்கள் உடனே என் நண்பனுடைய வீட்டுக்கு நான் போன் பண்றேன். அது லேண்ட்லைன், அந்த இடத்துல அதிகமான மொபைல் போன் அப்ப கிடையாது, டவர் கிடையாது. அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது லேண்ட்லைன் உங்களுக்கு ரிப்பேர், ஆனால் நான் ஃபோன் பண்ணுறேன் ரிங்கி போகுது, வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வாங்கன்னு சொல்கிறேன், ஃபோனு கட் ஆகிடுச்சு அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் எங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே இருக்கிற அந்த கழுத்து விட்டுங்க இடத்துக்கு என்னை அனுப்புனாங்க. அந்த இடத்துல போய் எங்களை பார்த்தவங்க அடி ரொம்ப பலமாக பட்டிருக்கு, இந்த காயத்துக்கு எங்கேயும் எங்களால் சிகிச்சை செய்ய முடியாதுன்னு. அப்போ ரெண்டு பேர் என்ன பேசுறது என் காதல் விழுது, எனக்கு மலையாளத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், போன வாரம் அதே இடம் அதே மாதிரி பைக் ஆக்சிடென்ட், ரெண்டு பேர் ஸ்பாட்ல செத்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்தாங்க, காது ரத்தம் வந்துச்சு அவங்களுக்கு, கொஞ்ச நேரத்தில் ஆள் செத்து போயிட்டாங்க. இவங்க வேற தமிழ்நாட்டு பையங்கன்னு சொல்றீங்க, இவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டு கூட்டிட்டு போயிருங்க, அதான் அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாநிலத்தை தாண்டி போறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சத்தம் என் காதல் விழும்போது நினைச்சா, அட பாவிகளா, ஒரு மனுஷன் சாக கிடக்குறானே, அந்த நேரத்தில் இப்படியா நீங்க பேசுவீங்க. மனித கண்களை சாவை எதிர்பார்த்து காத்திருந்தது. என் நண்பர்கள் வந்தாங்க, அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது தலையில அடிபட்டா வாமிட் பண்ணக்கூடாது. ஆனா நான் அந்த இடத்துல போன உடனே டாக்டர் அறைக்கு முன்பதாக எல்லாம் வாந்தி எடுத்தேன். டாக்டர் பதறி போய் உடனே இங்க வைக்க கூடாது, இவளை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே கேரளாவிலே கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறதான அஞ்சு இடத்துல மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்க போன உடனே டாக்டர்ஸ் எனக்கு ஸ்டிச் தையல் போட முடியாத அளவுக்கு தலையில அடி, தூங்கவே இல்லாம அது கண் மூடாம நான் பேசிட்டே இருக்கிறேன். தையல் போட்ட உடனே அவங்க சொல்றாங்க, கம்ப்ளீட்டா பெட்டர்ஸ் எடுக்கணும், குறைஞ்சது ஒரு வாரமாவது இங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கணும். நான் சொன்ன முடியாது, நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ஆராதனை இருக்கு, என்ன விடுங்கன்னு சொல்றேன். அவங்க விடல, ஆனா என் நண்பருடைய நண்பர்கிட்ட கட்டாயப்படுத்த இல்லை, என்னால் இருக்க முடியாது, வேற வழி இல்லாம என்னை வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக என் நண்பருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. ராத்திரி 12 பக்கத்துல சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, புது வருட ஆராதனை. நாங்கள் அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், பெட்டில் படுத்திருக்கும் போது நான் ஒரு பார்த்து கேட்டேன், அன்றுவரே 2012 ஒரு விசேஷமான ஆண்டு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, வருஷத்தின் ஆரம்ப நேரத்தில் இப்படி இருக்கிறேன் அன்றுவரே, என் வாழ்க்கை அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்ல, அன்றைக்குத்தான் ஆண்டவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டார். அந்த சம்பவத்திற்கு பின்புதான் கர்த்தரின் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை என் தேவன் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை பல இடங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் கர்த்தரின் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். அநேக மேடைகள், அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக கூட்டங்கள் என்று சொல்லி கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பித்தார். மனித கண்கள் எல்லாம் முடிந்தது என்று என் முடிவை எதிர்பார்த்திருக்கிற பொழுது, முடியவில்லை மகனே, இதுதான் உன் புதிய ஆரம்பம் என்று சொல்லி அன்றைக்கு என் ஆண்டவரின் அழகான கண்களினை கண்டதினாலே முடிந்து போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே,
ஒருவேளை மனுஷங்களை பார்த்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா? ஓ, படிப்பின் காரியத்துல முடிஞ்சு போச்சா? ஓ, பிசினஸ்ல முடிஞ்சு போச்சுன்னு நிலைமை வந்திருக்குதா? பிள்ளைங்க காரியத்துல, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில, சூழ்நிலைமையில எல்லாம் முடிந்து போனதே போல் தோன்றுகிறதா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறது, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை பார்க்கிறது, உங்க பிசினஸ் பார்க்கிறது, உங்கள் எல்லா நிலைமைகளையும் அது பார்க்கிறது. அந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையில படுகிற பொழுது மனிதன் முடிந்தது என்று சொன்னதை என் தேவன் புதிதாய் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், எவைகள் முடிந்தது என்று சொல்லி மனிதன் முற்றுப்புள்ளி வைத்தானோ, முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே அந்த முற்றுப்புள்ளியை ஒரு கோடிட்டு கமாவாக மாற்றி என் தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். எஸ், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். முடிந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே மீண்டு வருவதாக, ஓ இழந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு திரும்பி வருவதாக, முடிந்து போனதை என் தேவன் புதுப்பிப்பாராக, அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. முடிஞ்சு போன என்னை வாழ வச்ச ஆண்டவர் கர்த்தருடைய கண்களின் முடிவை பார்க்கல, அவர் எனக்கு வச்சிருந்த மகிமையான ஊழியத்தை பார்த்தார். கர்த்தரின் வாழ்க்கை முடிவை பார்க்கல, எனக்கு வைத்திருந்த மகிமையான எதிர்காலத்தை பார்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில படட்டும், உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எஸ், நீங்கள் பார்வைக்கு மறைவா இருக்கவில்லையே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்துக்கிட்ட ஆண்டவர் என்னை வாழ வச்சது போல உங்களே வாழ வைப்பார். அவர் உங்களே வாழ வைப்பார். என்னோட கூட சேர்ந்து பார்வீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட அந்த அன்பை பாடி கொண்டாடுவோமா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமை செலுத்துவோம். எஸ், அழகான கண்கள் நம்மை பார்க்கட்டும். அந்த கண்கள் நம்மை கண்டதினாலே வாழ வைத்திருக்கிற ஆண்டவர் இனியும் வாழ வைப்பார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? எஸ் லார்ட், நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை வாழ வைத்து அழக பார்க்கிற தெய்வமே, எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தந்து வாழ வைக்கிறவரே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு விசை பாடலாமா?

ஆவிகள் எங்களோடு கூட இருந்து செல்லும் இடமெல்லாம் எங்களை காப்பாற்றி பூமி வம்சங்களுக்குள்ளாக எங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரைக்கும் எங்களை காப்பாற்றி ஓ நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்தரே, நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்தில் மகிமை செலுத்தி பார்க்கலாம். சொன்னதை செய்யும் அழைக்கும் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு விடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவு நீர் எங்களை கைவிடுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, தள்ளி விடுவதில்லை, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே,

கரங்களை கைவிடாதவரே, நல்ல கையை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, ஓ எங்களை கைவிடவே இல்லை, எங்களை வெறுக்கவில்லையே, எங்களை புறக்கணிக்கவில்லையே, எங்களை தள்ளிவிடவில்லையே. ஓ எங்கள் தரம் பிடித்து நடத்தினவரே, எங்கள் தரம் பிடித்து நடத்தினவரே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். அவர் சொன்னவை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவர். இதுவரைக்கும் நம்மை கைவிடல, இதுவரைக்கும் நம்மை புறக்கணிக்கல. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிட்டார்கள், எத்தனையோ பேர் நம்மை விட்டு போயிட்டாங்க. உதவி செய்வேன் சொன்ன உதவி செய்யல, உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன உன்னோடு கூட இருக்கல. ஆனால் உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே, இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே. நல்லா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த, நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ ராமா மா மா மா ரசந்தரமா, அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.

அவர் நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை புறக்கணிக்காதவர், அவர் நம்மை தள்ளாதவர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தோளில் சுமக்கிறவர். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அப்படியே அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எங்களை புறக்கணிக்காதவர் நீர் அல்லவா?

உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. இனி ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மேலான இயேசுவின் நாமத்தை இந்த காலை வெளியில் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே, ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ உம்முடைய நாமம் நல்ல நல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம். உங்க மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை உடையவரே, மாட்சிமை உடையவரே, மகத்துவமானவரே, மேலான நாமம் உடையவர், நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரபா பாலர சந்தர போரியான் தேரா பாலா பாலா.

உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துறாண்டவர். நீர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கன மகிமைக்குரியவர். நீர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர். நீர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். நீர் மாத்திரமே சகல மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்திற்கு பாத்திரர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுக. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

கொடுத்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றென்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கின்றவர்களும் ஆகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டான். அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பெருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகோபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினால் நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனார். கர்த்தர் சீலோனியனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமே சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்ட போது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லோரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் எருசலேமுக்கு ஓடி போனார். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கின்றபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கின்றார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 5வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று. ஆகையால் இன்றைய நாள் உங்களின் ஜெபங்கள் கேட்கப்படுகிற நாளாகவும், பரலோகம் உங்களின் ஜெபத்திற்கு கணக்கு பார்த்து பதில் அளிக்கிற நாளாகவும் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதில் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவதூதன் வந்தான் என்றும், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்றும் உள்ளது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில், பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். 16வது வசனத்தில், பேதுரு தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு என்று உள்ளது. என கண்பாந்தவர்களே, இன்றைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தும் பதில் வரவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் முன்பே, ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தரவும் உங்களை ஆச்சரியமான வழியிலே நடத்தவும் போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க செல்லும்போது ஜெபம் பண்ணுகிறான், இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தி பண்ணி என் எஜமானுக்கு தயவு செய்தருளும் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் குடத்தை தோள்மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று வாசிக்கின்றோம். என கண்பாந்தவர்களே, நீங்களும் கர்த்தரையே நம்பி ஜெபத்திலே காத்திருக்கிற உங்களின் விசுவாசம், தேவன் மீது கொண்ட அன்பு, உங்களின் கண்ணீரின் ஜெபம், இவற்றுக்கு தேவன் துரிதமாய் பதிலளிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உங்களின் காரியங்களை நிவர்த்தி செய்கிறவராய், 4வது வசனத்தில் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறவராய், 6வது வசனத்தில் தம்முடைய அபிஷேகத்தினால் உறுதிப்படுத்துகிறவராய், 7வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது போல, உங்களை குடும்பத்தில், ஊழியத்தில், பணியிடங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்களை அமர்த்துகிறவராய், 9வது வசனத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணலான எல்லாவற்றையும் திருத்தி அமைக்கிறவராய் இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் வாணி வெங்கட்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் சகல நன்மைகளாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7 மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். 8வது மாதம் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அற்புதம் செய்ய நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 9 அதிகாரம் 9வது வசனத்திலே, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். ரொம்ப அருமையான வார்த்தையை நெகேமியாவும் அவரோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்லி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் எகிப்திலே சிறுமையை அனுபவித்தார்கள். அதை கண்டு கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் மிகப்பெரிய அற்புதம் செய்து கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி ஆண்டவர் கடக்க பண்ணினார். பின்தொடர்ந்த எகிப்தின் சேனையும் அமிழ்ந்து மாண்டு போனது. இதை குறித்து உபாகம புத்தகம் 26 அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் அதை பார்த்து அவர்களை அழைத்து வந்து சிவந்த சமுத்திரத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போல கடந்த மாதங்களில் வருஷங்களில் நீங்கள் அனுபவித்த எல்லா சிறுமையும் வேதனையும் கலக்கத்தையும் துன்பத்தையும் பார்த்து கர்த்தர் ஒரு மாறுதலை ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனையோ பாடுகள் எத்தனையோ தடைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் சுற்றுப்புறங்களிலே வேலை ஸ்தலங்களிலே பலத்த சிறுமையும் வேதனையும் அனுபவித்திருக்கலாம். சகோதரா சகோதரி, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தாவீது சொல்லுவார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தாவே என்மேல் நினைவாயிரும். அவர் சிறுமையும் எளிமையுமானவராய் ஆடுகளை கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றுகிறார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அன்னாளின் சிறுமையை பார்த்து சாமுவேலை கொடுத்தார். யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, நொறுக்கப்பட்டார்களோ, வேதனை அனுபவித்தார்களோ, ஒவ்வொரு நாளும் ஏன் விடுகிறது, ஏன் எனக்கு இப்படி துன்பம் வருகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பாடுகள் வருகிறது என்று சிறுமைப்பட்டு நொறுங்கி போன உள்ளத்தோடு இருந்தார்களோ, அவர்களுக்கு இந்த 8வது மாதம் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சிவந்த சமுத்திரத்திலே செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாளையம் இறங்க பண்ணியிருப்பார். யாத்ராகமம் 13 அதிகாரத்திலும் 14 அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். 14 அதிகாரத்திலே செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக தடையோடு கூட நிற்கிற செங்கடல், பின்பாக கொதித்து வருகிற பார்வோனுடைய சேனை, என்ன செய்வது என்ற கலக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் அங்கு வெட்டாந்தரையை பிளந்து தண்ணீரை வெட்டாந்தரையை போல மாற்றி அவர்களை கால்நடையாய் கடக்க பண்ணினார். ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அந்த இடத்திலே அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு செய்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கடந்த மாதங்களில் நீங்கள் எத்தனை கண்ணீரோடு கூட இருந்து இந்த மாதத்தின் துவக்க நேரமே உங்களுக்கு ஒரு செங்கடலை போல இருக்கலாம். என்ன செய்ய போகிற இந்த மாதத்திலே, எப்படி இதை தாண்டி நான் போக போகிறேன், 8வது மாதம் எனக்கு ஒரு செங்கடலை போல் இருக்கிறது, பின்பாகவும் அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பலவீனம், சோர்வுகள், குடும்ப சூழ்நிலை என்னை பார்வோனை போல துரத்தி கொண்டு வருகிறது, என்ன செய்ய போகிறேன்? கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் கூப்பிடுதலை கேட்டு இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்கப் போகிறார். அல்லேலூயா! வாசலை திறந்து நீங்கள் அற்புதமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் இருங்கள். இந்த மாதம் முழுவதும் அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து ஆயத்தப்படுங்கள்.
நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பிப்பார். சேர்ந்து கூப்பிடுவோமா? அருமை பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் சிறுமையை கண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்டு, ஒடுக்கப்படுகிறதை கண்டு, நெருக்கப்படுகிறதை கண்டு, அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததை நாங்கள் வாசித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதே போல இதை காண்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சிறுமையின் போராட்டங்களிலே, நெருக்கங்களிலே, இந்த எட்டாவது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கலாம் அப்பா. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. செங்கடலை எப்படி வெட்டாந்தரை போல பிரிந்து திறப்பாக்கி உம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினீரோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் நடக்க பண்ணி கரை சேர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் சகோதரன் ஷப்பிக் சாமுவேல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: I want you to turn your attention to Ephesians chapter 6 verse 10 down to 14.
2: எபேசர்கள் நிருபம் 6 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 14 வசன வரைக்கும் நம்முடைய கவனத்தை திருப்பி.
1: Listen to and talk to someone and say, hey, church is powerful.
2: பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, சபையானது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது.
1: Not New Life Assemblies of God as an organization.
2: இந்த புதுவாழ்வு திருச்சபை ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால அதற்காக அல்ல.
1: No, the people who are anointed by the power of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்கள்,
1: when they come together,
2: அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது
1: the power of the Holy Spirit is manifested in them.
2: பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது.
1: Listen to this, when you go through the book of Acts,
2: அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் படிக்கும் பொழுது
1: they were thrown into prison,
2: சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டார்கள்.
1: But from the prison the spirit of God will release them and bring them into the temple.
2: சிறைச்சாலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தார்.
1: Peter will walk on the streets and the shadow of Peter will heal the sick.
2: பேதுருஸ் தெருவின் வழியாக நடந்து போகும் பொழுது அவர் நிழல்பட்டு நிறைய பேர் சுகமடைந்தார்கள்.
1: Paul would hand over his handkerchief and the handkerchief will touch people and there will be healing.
2: பவுலுடைய அந்த கைக்குட்டைகளை எல்லாம் மக்களிடத்தில் போடும் பொழுது ஜனங்கள் அங்கே தெருவிலே சுகமடைந்தார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The church was powerful.
2: திருச்சபை வல்லமை உள்ளது.
1: Because the each and every person was powerfully anointed of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையாக அபிஷேகம்
1: பண்ணப்பட்டார்கள்.
2: அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது
1: when they pray,
2: அவர்கள் ஜெபிக்கும் பொழுது
1: the throne room of God will open.
2: அங்கே தேவனுடைய சிம்மாசனத்தினுடைய அந்த அறை திறக்கப்பட்டது.
1: And the earth will shake.
2: பூமி அதிர்ந்தது.
1: Amen.
2: Amen.
1: That was the power of the church.
2: அதுதான் திருச்சபையினுடைய வல்லமை.
1: The organization of the church is still a man-made thing.
2: இந்த நிறுவனம் என்கிறது மனிதனாலே உருவாக்கப்பட்டது.
1: But church is a God-made thing.
2: திருச்சபை என்கிறது தேவனாலே உண்டாக்கப்பட்டது.
1: It is not about the buildings.
2: அது கட்டடத்தை பற்றி அல்ல.
1: It is not about the numbers.
2: எண்ணிக்கையை பற்றி அல்ல.
1: It is about the power of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றின விஷயம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Jesus said,
2: இயேசு சொன்னார்,
1: I will build my church.
2: என் சபையை நான் கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against
2: it. பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை.
1: And therefore no power of hell can ever for supersede your life if you are part of the church of the living god.
2: இந்த திருச்சபையினுடைய அங்கமாக மெய்யாகவே இருப்பீர்கள் சொன்னால் பாதாளத்தினுடைய வாசல்கள் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி.
1: Paul after explaining the crux of the centrality of the local church.
2: உள்ளூர் திருச்சபையினுடைய மையத்தை பற்றி பவுல் விளக்கமாக சொன்ன பிற்பாடு
1: and then he came there is a very important battle that the church must be engaged.
2: திருச்சபையானது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு யுத்தத்தை பற்றி பிறகு அவர் சொல்லுகிறார்.
1: Because this is real.
2: அது உண்மையான ஒரு விஷயம்.
1: This is warfare.
2: அது யுத்தம்.
1: Because Satan has been dethroned.
2: ஏனென்றால் சாத்தான் அவனுடைய இடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போய்விட்டான்.
1: Satan has been stripped us. He has been stripped of all authority and
2: அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டார்.
1: On the cross of Calvary when Jesus said it is finished, he stripped Satan of all authority and power.
2: இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொண்டார்.
1: He took all that authority and power.
2: அவனுடைய வல்லமை அதிகாரத்தை உரிந்து கொண்டு
1: Jesus said, I have all authority and power.
2: இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: And with that authority he is commissioning the church.
2: திருச்சபைக்கு அவர் கட்டளை கொடுத்தார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And that is why Satan is so upset with the church of Jesus.
2: எனவே சபையை பார்க்கும் பொழுது பிசாசு மிகவும் எரிச்சல் அடைகிறார்.
1: Because he has been stripped of the power.
2: அவனுடைய அதிகாரத்தை இயேசு உரிந்து கொண்டார்.
1: But sinful people like us.
2: ஆனால் பாவம் செய்கிறவர்களாகிய நாம்
1: who are freshly washed by the precious blood of the lamb.
2: அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம்
1: filled by the grace of the Holy Spirit.
2: அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம்.
1: Filled with the anointing of the Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம்.
1: Suddenly have all the power and authority.
2: உடனடியாக நமக்கு அந்த வல்லமையும் அதிகாரமும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And Satan is always warring.
2: சாத்தான் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான்.
1: He is always warring against us.
2: நமக்கு விரோதமாக சாத்தான் எப்பொழுது யுத்தம் பண்ணுகிறவனாக
1: இருக்கிறான். How do we win this battle?
2: எப்படி நாம் இந்த யுத்தத்திலே ஜெயம்
1: How do we win this battle?
2: எப்படி இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம்
1: எடுக்கிறது? That is what we are going to learn this morning.
2: இன்றைக்கு காலையிலே நாம் அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம்.
1: Amen.
2: Amen.
1: Those who think that the spiritual warfare is some big evangelist or some big pastor will do spiritual warfare and I will sit in a corner, those people will be defeated always.
2: Andra governingal enakkaga edho oru periya suviseshagar oru periya bodhagar enakkaga aavikkuriya uttam pannuvar endru neengal nenaithukondrundal neengal thotru poi viduveergal.
1: This spiritual battle is for all.
2: இந்த ஆவிக்குரிய யுத்தம் எல்லாருக்கும் உரியது.
1: A person who has come to Christ, to the person who's matured in Christ, this spiritual battle is for everybody.
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் முறுதிச்சி அடைகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த யுத்தம் இருக்கிறது.
1: And therefore Paul says.
2: எனவே பவுல் சொல்கிறார்,
1: Identify the schemes of the devil.
2: சாத்தானுடைய தந்திரங்களை முதலாவது அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்.
1: Because if you don't identify the schemes of the devil,
2: பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால்,
1: you are already defeated.
2: நீங்கள் ஏற்கனவே தோற்று போய்
1: விட்டீர்கள். You are already completely gone.
2: நீங்கள் ஏற்கனவே தோற்று போய் விட்டீர்கள்.
1: Listen to this carefully.
2: இதை நன்றாக கவனியுங்கள்.
1: You have to win this battle.
2: இந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று
1: சொன்னார். The first and most important thing that you and I need to do.
2: நான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்,
1: identify the schemes of the devil.
2: பிசாசுனுடைய தந்திரங்களை முதலாவது அடையாளம் கண்டுபிடி.
1: What is the scheme that is using against you?
2: திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு செய்கிற தந்திரமான விஷயம் என்ன?
1: What is the thing that Satan uses against your family?
2: உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக சாத்தான் செய்கிற தந்திரமான காரியங்கள் என்ன?
1: What is the thing that is God that Satan is using against your small group or life group?
2: உங்களுடைய புதுவாழ்வு குழுக்களிலே சாத்தான் செய்கிறதான தந்திரம் என்ன?
1: What is the thing that Satan is using against new life assemblies of God?
2: புதுவாழ்வு திருச்சபைக்கு விரோதமாக சாத்தான் செய்கிறதான தந்திரம்
1: down to 14 our war is not against flesh and blood.
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
1: Can we all shout it out together?
2: எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா?
1: எல்லாரும் சொல்லுமா?
2: எல்லாரும் சொல்லலாமா?
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
2: இரத்தத்தோடும்
1: நமக்கு போராட்டம் இல்லை.
2: நமக்கு போராட்டம் இல்லை.
1: எல்லாரும் சொல்லுங்க, மாம்சத்தோடும்
2: மாம்சத்தோடும்
1: இரத்தத்தோடும்
2: இரத்தத்தோடும்
1: நமக்கு போராட்டம் இல்லை.
2: நமக்கு போராட்டம் இல்லை.
1: நல்லா கொஞ்சம் உங்களை கிள்ளிக்கோங்க பார்க்கலாம். இதுதான் மாம்சமும் ரத்தமும். பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. அதுதான் என்னது, மாம்சமும்
2: ரத்தமும்
1: ரத்தமும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்னது இல்லை, நமக்கு
2: போராட்டம் இல்லை.
1: Come on everyone, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும்
2: மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
1: முதலாவது, first and foremost you need to
2: முதலாவதாக
1: first and foremost you need to identify what is the scheme of the evil one.
2: சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்கிறதை முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்க
1: வேண்டும். Half the problem is over.
2: பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு.
1: Secondly,
2: இரண்டாவதாக,
1: you got to shift your war not against flesh and blood but against the spiritual forces of darkness.
2: மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஒருவரோடு ஒருவர் போராடி கொண்டிருக்கிறது அல்ல, வான மண்டலத்தில் உள்ள.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: Everyone.
2: எல்லாரும்
1: எல்லாரும் சொல்லுங்க, வான மண்டலத்தில்
2: உள்ள வான மண்டலத்தில் உள்ள
1: பொல்லாத
2: பொல்லாத ஆவிகள்.
1: எல்லாரும் கையை உயர்த்தி கைகளை சுத்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
2: வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம்.
1: அதனால தான் புருஷனோட சண்டை போட்டுட்டே இருக்குது பேஸ்ட், மனைவியோட சண்டை போட்டு இருக்குது என்னது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், வேஸ்ட். பிள்ளைகளோடு தர்க்கம், பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க, இதாவது சொல்லிட்டு இருக்கிறது என்னது, வேஸ்ட். எங்க இருக்கு நம்மளுடைய யுத்தம்? வான மண்டல். எல்லாம் சொல்லுங்க,
2: வான மண்டலத்துல
1: பொல்லாத
2: ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம்.
1: How do we know the schemes of the devil?
2: எப்படி பிசாசுடைய தந்திரங்களை நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது?
1: John chapter 10 and verse 10.
2: அழிக்கும் வருகிறார்.
1: எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவைகளுக்கு
2: ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: ஜீவன் உண்டாயிருக்கவும்
2: அது பரிபூர்ண படமும்
1: சொல்லுங்க. பரிபூர்ண ஜீவன்,
2: பரிபூர்ண ஜீவன்,
1: ஜீவன்
2: ஜீவன்,
1: பரிபூர்ண ஜீவன்,
2: பரிபூர்ண ஜீவன்.
1: இங்க என்னது? திருடன்,
2: திருடவும்,
1: கொல்லவும்,
2: அழிக்கவும் வருகிறார்.
1: How do we identify the works of the evil one?
2: இந்த பொல்லாங்கனுடைய தந்திரங்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்?
1: The schemes of the evil one.
2: விசுவாசனுடைய தந்திர திட்டங்கள்.
1: What is stealing, killing and destroying?
2: கொல் திருட கொல்லுகிறது அழிக்கிறது இதுதான் அவனுடைய திட்டம்.
1: Therefore, if joy is lost in your life,
2: உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பிசாசு திருடி விட்டானா?
1: If he has lost your peace, yes, is he stolen the peace of your life?
2: உங்க வாழ்க்கையில இருக்கிறதான சமாதானத்தை நிம்மதியை பிசாசு திருடி விட்டானா?
1: Are you feeling like you're always falling in a particular sin in your life?
2: உங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட பாவத்தில திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறீர்களா?
1: And people can use a particular word to hurt you in your life.
2: உங்க வாழ்க்கையில ஏதோ குறிப்பிட்ட வார்த்தையை சொன்ன உடனே உங்களுடைய இருதயத்திலே காயம் உண்டாகிறதா?
1: Is there unforgiveness that rises up in your life?
2: உங்க வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதா?
1: Identify, that is the scheme of the evil one that he is using to steal, kill and destroy.
2: திருடி கொன்று அழிக்கும்படியாக சாத்தான் இப்படிப்பட்டதான தந்திர திட்டங்களை பயன்படுத்துகிறார்.
1: Early on in my life, early on when I started the ministry, 1999.
2: 1999-ல் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது
1: I was put into English service.
2: ஆங்கில ஆராதனையில் இருந்தேன்.
1: I started as the 46th pastor in this church.
2: 46th பாஸ்டராக நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன்.
1: Once in a month allotment for preaching.
2: மாசத்துல ஒரு முறை தான் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்.
1: They were wonderful preachers in the English service.
2: ஆங்கில ஆராதனையில நல்ல பிரசங்கியார்கள் இருந்தார்கள்.
1: I lead worship and I will be allotted once in a month for preaching.
2: ஆராதனை நடத்துவேன், மாசத்துக்கு ஒரு முறை பிரசங்கம்
1: பண்ணேன். But that particular Sunday when I'm prepared very well for preaching.
2: நல்ல பிரசங்கத்தை நான் அந்த வாரத்துல ஆயத்தம் பண்ணும் பொழுது,
1: that Saturday night,
2: சனிக்கிழமை ராத்திரி,
1: there will be one pastor who will be calling me always.
2: எப்பவுமே ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிடுவார்.
1: He is a wonderful man of God. He is doing fantastic ministry.
2: நல்ல அற்புதமான ஊழியத்தை செய்கிற நல்ல ஊழியக்காரர்.
1: Exactly that Saturday night he will call.
2: அந்த சனிக்கிழமை ராத்திரி அவர் கூப்பிடுவார்.
1: And he will start with very simple things.
2: சாதாரண விஷயத்தமா ஆரம்பிப்பார்.
1: He will say two pots are missing from the service.
2: இந்த ஆராதனையில் ரெண்டு காரியங்கள் இல்ல.
1: தொட்டி ரெண்டு எங்க ஆராதனையில் இருக்க வேண்டியது ஆங்கில ஆராதனைக்கு போயிடுச்சு.
2: இங்க இருக்க வேண்டியது ஆங்கில ஆராதனைக்கு செடி வைக்கிற தொட்டி ரெண்டு அங்க போயிடுச்சு.
1: அப்படிதான் ஆரம்பிப்பார் அவரு. ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய் எப்படி வந்து முடியும்னா, நீ பாஸ்டர் மோகனோட மகனா இருக்கிறதுனால உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த சபையில, நீ வந்து இது அதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்மளும் ஏதாவது வார்த்தையை விடுவோம். கடைசியில் என்ன ஆகும்னா, அடுத்த நாள் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். எப்பெல்லாம் நம்ம வந்து கரெக்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி நிக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சோதனை கரெக்டா அந்த சனிக்கிழமை ராத்திரி வரும். அடுத்த நாள் நீ ஒரு ஊழியக்காரனா, நீ உனக்கு தகுதி இருக்குதா, நீ வந்து நல்லா போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டா இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன செஞ்சேன்னா, அந்த சனிக்கிழமை ராத்திரியும் வேற வரும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் இது நடந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு மேல போனே எடுக்க
2: மாட்டேன். அந்த சாத்தானுடைய தந்திர திட்டத்தை அடையாளம் கண்டு கொண்டேன்.
1: கல்யாணம் ஆன பிறகு சனிக்கிழமை ராத்திரி தான் பிரச்சனையே வரும். அப்போ சுமியை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னேன், அப்பா நமக்கு திங்கக்கிழமை அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, ஓய்வு நாள் கொடுத்துருக்குறாங்க, அன்னைக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம்னு சொல்லும் போது அந்த எல்லா விதமான தந்திரங்களையும் இயேசு நாமத்தினாலோ அதை மேற்கொள்ள வல்லமையை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோமா?
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: First and foremost, identify this.
2: முதலாவதாக சாத்தானுடைய தந்திரமான திட்டங்களை கண்டுபிடிங்க.
1: ஓ, சமாதானத்தை புரிஞ்சு போடுறதுக்காக, உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை எடுத்து போடுவதற்காக பிசாசு ஒரு தந்திரத்தை வைத்திருக்கிறான். அந்த தந்திரமான சூழ்ச்சியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பாதி வேலை எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பாதி வேலை முடிச்சு,
2: பாதி பாதி முடிஞ்சிச்சு.
1: ரெண்டாவது அந்த அந்த நபரோட, ஏன் அவருக்கு என்ன கிளி பார்க்கணும், அவருக்கு வந்து என்னது இருக்குது,
3: மாம்சமோ ரத்தமோ இருக்கும். அப்படின்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்னோட வேலையை கிடையாதுங்க. எங்க என் வேலை இருக்குது?
2: வான மண்டலங்களில்.
3: ஆமென், ஆமென்,
2: ஆமென்.
3: And that is why Paul is able to tell in 2 Corinthians chapter 2 and verse 10.
2: எனவே தான் அப்போஸ்தலனாய் பவுல் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில்
3: சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனம்.
4: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.
3: 11 வசனம் வாசிங்க.
4: சாத்தானாலே,
3: சாத்தானாலே
4: நாம் மோசம் போகாத,
3: எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா?
2: சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது.

0: முடியும்.
1: The spiritual realms.
0: ஆனால் ஆவி மண்டலம் என்கிறது
1: unseen.
0: காண முடியாதது.
1: Unseen.
0: காண முடியாதது.
1: That is our problem.
0: அதுதான் நமக்கு பிரச்சனை.
1: That is why we fight with what we see.
0: ஆனால் தான் பார்க்கிற ஆளோட போராட்டம் சண்டை.
1: We are fighting with what we see.
0: நாம் காண்கிறதோடு போராடி கொண்டிருக்கிறோம், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
1: The issue is not about what we see. The issue is in what we do not see.
0: பிரச்சனை என்கிறது காண்கிறதுல அல்ல, பிரச்சனை என்கிறது காணாததில் தான் இருக்கிறது.
1: And that is the problem because we keep fighting with what we see.
0: நாம் பார்க்கிறதுல அதனால தான் எப்பொழுதும் போராடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம்.
1: Your eyes must be open to the unseen.
0: காண முடியாதவைகளுக்காக உங்களுடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும்.
1: And how will your eyes be open to the unseen?
0: எப்படி அந்த காண முடியாதவைகளுக்காக உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்?
1: Listen to this. You can't process God in the natural because he is supernatural.
0: தேவனையும் நாம் இயற்கையில் நாம் காண்கிற நிலைமையிலேயே நாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோம். ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார்.
1: You know why people have idols?
0: ஏன் தெரியுமா அந்த விக்கிரங்களை உண்டாக்கி இருக்காங்க?
1: Because they want to see something as
0: ஏதாவது கண்ணு முன்னால பார்க்கணும்.
1: Why we have photographs of Jesus?
0: இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த படத்தை ஏன் வச்சிட்டு இருக்கோம்?
1: Sometimes we want to see.
0: அதை நாம பார்க்கணும், அதனால பாக்கெட்ல வச்சிருக்கோம்.
1: That is wrong.
0: அது தவறு என்று தேவன் சொல்லுகிறார்.
1: Why?
0: Yen?
1: Because he wants us to deal with the unseen.
0: காண முடியாத அந்த நிலைமையில் அவர் இருக்கிறார், அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: But it's not like we can't see the unseen.
0: அந்த காண முடியாததை நாம் காண முடியும் என்கிறது அல்ல.
1: God is unseen.
0: தேவன் காண முடியாதவர்.
1: Angels are unseen.
0: தேவதூதர்களை நாம் பார்க்கிறதில்லை.
1: Satan is a fallen angel, unseen.
0: அவன் சாத்தானும் விழுந்து போன தூதன், அதனால அவனையும் காண முடியாதவன்.
1: Demons are unseen.
0: பிசாசுகள் காண முடியாதவைகள்.
1: Our spirit that is within us.
0: நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆவி.
1: The spirit that God blew in the nostrils of human beings unseen.
0: மனிதனுடைய நாசியிலே தேவன் ஊதினதான அந்த ஆவி காண முடியாதது.
1: The greatest problem is that we have a body outside and this is the only thing that is seen.
0: சரீரம் வெளியிலே இருக்கிறது, அதை தான் நாம் பார்க்கிறோம்.
1: Flesh and blood.
0: மாம்சமும் இரத்தமும்.
1: It is a clothing over the spirit.
0: ஆவிக்கு ஒரு ஆடை போல அது மூடி இருக்கிறது.
1: The issues are all in the spiritual realms.
0: பிரச்சனை எல்லாமே ஆவி மண்டலத்தில் தான் இருக்கிறது.
1: நல்லதும் கெட்டதும் எங்க தான் இருக்குது?
0: ஆவி மண்டலத்தில் இருக்கு.
1: Therefore your eyes must be open.
0: எனவே உங்களுடைய கண்கள் காண முடியாதவைகளுக்காக திறக்கப்பட வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The problem with us is that we go through even Christian life just in flesh and blood, and that is why the church is so powerless.
0: In the Christo vaalkiyum maamsathodum rathathodum irukkum endru sonnal thiruchabaiyanad vallamaiyathada irukkirathu.
1: If we have our eyes open,
0: நம்முடைய கண்கள் திறக்கப்படும்.
1: கைகளை உயர்த்தி எல்லார கண்கள் மேல வச்சு ஆண்டவரே,
0: என்னுடைய ஆவியின் கண்களை திறந்தருளும்.
1: Help me to see the unseen.
0: காண முடியாதவைகளை காணும்படி எனக்கு உதவி செய்யும்.
1: ஓ ரஷல ஹந்த ஹய மஹசா. ஹே, the faith that we talk about is not about seeing things naturally.
0: இயற்கையிலே நாம் காண்கிறதை பற்றியது நம்முடைய விசுவாசம் அல்ல.
1: It is about seeing the unseen.
0: காண முடியாதவைகளை காண்கிறது நம்முடைய விசுவாசம்.
1: There was an entire army of the Armenians that had come against this one man whose name was Elisha.
0: எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் சேனை வந்திருந்தது.
1: Against this one man.
0: ஒரு மனிதனுக்கு விரோதமாய்.
1: But Elisha is able to stand.
0: ஆனால் எலிசா எழும்பி நிற்கிறார்.
1: Why?
0: Yen?
1: Because he is able to see beyond what he can see with his natural eyes.
0: இயற்கையான கண்களின் மூலமாக காண்கிறதை காட்டிலும் அப்பாற்பட்டவைகளை அவர் கண்டார்.
1: 2 Kings and chapter 6 verse 16 and
0: 17. இரண்டு ராஜாக்கள் 6 அதிகாரத்தில்.
1: But there is a servant who is coming.
0: ஆனால் அவனோடு கூடுகிற வேலைக்காரன்.
1: He is worried.
0: அவர் ரொம்ப பதட்டி.
1: Why? Yen? Because there's an entire Armenian army standing against this one man.
0: அந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வந்திருக்கிறது.
1: Lord, open the eyes.
0: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
1: Lord, open the eyes.
0: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
1: Lord, open the eyes.
0: ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்து.
1: Lord, open the eyes.
0: கண்களை திறந்தருளும்.
1: Everybody read with me 2 Kings chapter 6 verse 6 to 17.
0: அதற்கு அவன்
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: அவர்களோடு இருக்கிறவர்களை

0: எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சபையோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லுங்க.
1: சபையோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
0: ஆமென், ஆமென். அவர்களோடு இருப்பது
1: இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
0: கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமா.
2: Hallelujah. I want you to always understand, when your eyes are open to the spirit,
1: கண்களின் ஆவி மண்டலத்தில் திறக்கப்படும்
0: பொழுது 17 வாசிப்போம்.
1: 17
3: அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே,
2: கர்த்தாவே,
3: இவன் பார்க்கும்படி,
2: இவன் பார்க்கும்படி,
3: இவன் கண்களை திறந்தருளும்,
2: இவன் கண்களை திறந்தருளும் என்றான்.
3: உடனே கர்த்தர்,
2: உடனே கர்த்தர்,
3: அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
2: அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
3: இதோ,
2: இதோ
3: எலிசாவை சுற்றிலும்,
2: எலிசாவை சுற்றிலும்
3: அக்னிமயமான குதிரைகளாலும்,
2: அக்னி மதிலான குதிரைகளாலும்,
3: ரதங்களாலும்,
2: ரதங்களாலும்
3: அந்த மலை நிறைந்திருக்கிறது.
2: அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் என்ன
3: பண்ணா?
2: கண்களை திறங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து
1: சொல்லுங்க,
2: எங்க கண்களை திறக்கணும்,
1: கண்களை திறக்கணும்,
2: கண்களை திறக்கணும்,
1: கண்களை திறக்கணும்.
2: எப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்றால், 1 Corinthians 2 பவுல் சொல்லுகிறார், No eye has seen, no ear has heard, no mind has conceived what the Lord has prepared for those who love him.
1: தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனிதருடைய இதயத்திலே தோன்றவில்லை.
2: 1 Corinthians 2:9-16 வாசிப்போம் பார்க்கலாம்.
3: எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை.
2: எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம்.
1: கண் காணவில்லை, காது கேட்கவில்லை,
3: அவைகள்
1: மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
3: நமக்கோ தேவன்,
2: நமக்கோ தேவன்
3: அவைகளை தமது ஆவியினாலே.
2: எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம்.
1: நமக்கோ தேவன், நமக்கோ.
2: யாரு? இயேசுவை அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள் யார் அது? நீங்க தான். அது கைகளை சொல்லுங்க.
1: நமக்கோ,
2: நமக்கோ தேவன்
1: அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
2: How will your eyes be opened?
1: எப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்?
2: It's because the Holy Spirit,
1: பரிசுத்த ஆவியானவர்,
2: picks up the information of the Spirit.
1: ஆவியானவருடைய அந்த தகவலை எடுத்து,
2: is able to make it available to your spirit.
1: உங்களுடைய ஆவிக்கு அதை கொடுக்கிறார்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: And that is why if you are living without the Holy Spirit, you are living a dead life. You are living a blind life.
1: எனவேதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் குருட்டு வாழ்க்கை
2: வாழ்கிறீர்கள். The church that does not entertain the Holy Spirit is a dead church.
1: திருச்சபை பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தாமல் அனுமதிக்காமல் இருக்கிறதான திருச்சபை செத்த திருச்சபை.
2: If your life, you don't have the Holy Spirit, you are as good as dead and blind.
1: உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் நீங்கள் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள்.
2: ஒரு குருட்டு வாழ்க்கையை நீங்கள்
1: வாழ்ந்து வாழ்க்கை.
2: The blinded life.
1: குருட்டு வாழ்க்கை.
2: Because all that you can do is flesh and blood.
1: அப்படின்னு சொன்னா நீங்க மாம்சத்தோட ரத்தத்தோட தான் போராடிட்டு கிடப்பீங்க.
2: But our war is not against flesh and blood.
1: நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல.
2: But it's in the spiritual realms.
1: ஆவி மண்டலத்தில்.
2: Are you listening this morning?
1: எத்தனை பேர் கவனிச்சு கேக்குறீங்க?
2: If you are listening, would you wave out your hands?
1: நல்ல கரங்களை அசைத்து காட்டுங்க. நல்ல கவனிக்கிறவங்க கரங்களை அசைத்து காட்டுங்கள். இயேசுவே,
2: open my eyes.
1: என்னுடைய கண்களை திறந்தருள்.
2: Open my eyes.
1: என் கண்களை திறந்தருள்.
2: Open my eyes.
1: என் கண்களை திறந்தருள்.
2: The first thing is identify the scheme.
1: முதலாவதாக சாத்தானுடைய தந்திர திட்டங்களை கண்டுபிடிங்கள்.
2: And identify it is not against flesh and blood.
1: அது மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை என்கிறதை கண்டுபிடிங்கள்.
2: It's about the spiritual realms of darkness.
1: இருளினுடைய அந்த அந்த மண்டலத்திலே அது இருக்கிறது.
2: Secondly, you need to ask God to open the eyes.
1: இரண்டாவதாக உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக கேட்கணும்.
2: Number 3.
1: மூன்றாவதாக,
2: when your eyes are open,
1: உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது,
2: you will actually process very fearful information.
1: நீங்க பயமுள்ள தகவல்களை நீங்கள் கையாள வேண்டும்.
2: Sometimes I'm shocked when I go shake hands with some people.
1: சிலரோட போய் கையை குலுக்கும் பொழுது,
2: sometimes their outward smile is so smiling.
1: பாத்த சிரிக்கிற சிரிப்பு பார்த்த ரொம்ப அழகா இருக்கு.
2: Very welcoming.
1: நல்ல வரவேற்கிற.
2: Very warm.
1: நல்ல இதமா இருக்குது.
2: As if everything is okay.
1: எல்லாமே நல்லா இருக்குது போல.
2: But the spirit would give information of what that person is thinking of you.
1: ஆனால் என்னை பற்றி அவர் என்ன யோசிக்கிறார் என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் தகவல் கொடுப்பார்.
2: It's dangerous.
1: அது அபாயகரமானது.
2: What they are talking behind you can be an information of the spirit.
1: ஆவியானவர் அவங்க என்ன உங்களுக்கு மறைவாக பேசுகிறார்களோ அதை ஆவியானவர் கொடுப்பார்.
2: And it could be very fearful, not only about people, but there are things, that schemes of the evil one, that Satan plans are very dangerous things.
1: இது மக்களால மட்டுமல்ல, சாத்தான் எப்படி தந்திரமான காரியங்களை, அபாயகரமான காரியங்களை, பயமுறுத்துகிற காரியங்களை செய்கிறான் என்று.
2: It is very fearful.
1: பயமான காரியம்.
2: And how do you process that in the spiritual realm?
1: அதை எப்படி ஆவி மண்டலத்திலே நாம் கையாளுகிறது?
2: What we need is what is called as fearless faith.
1: பயமில்லாத விசுவாசம் தான் நமக்கு தேவை.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Fearless faith.
1: பயமில்லாத விசுவாசம்.
2: How do you develop this fearless faith?
1: எப்படி இந்த பயமில்லாத விசுவாசத்தை?
2: First and foremost, you need to know that the spirit that God has given you is not a spirit of timidity, but of love, power, and a sound mind.
1: தேவ நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல்.
0: எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு என்னது கொடுக்கல?
1: பயமுள்ள ஆவி.
0: எல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல். அன்பும் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி.
2: Listen, you need a sound mind to process this.
1: ஆவி மண்டலத்தை நீங்கள் கையாளும்படியாக தேவன் உங்களுக்கு தெளிந்த புத்தியை
2: கொடுத்திருக்கிறார்.
1: இந்த பயமுள்ள சிந்தனை எப்பவுமே ஆட்டங்கானும்.
2: How will we develop this fearless?
1: எப்படி இந்த பயமில்லாத தன்மையை உருவாக்குறது?
2: Only perfect love casts away all fear.
1: பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
2: And where does this perfect love come
1: from? எங்க இந்த பூரண அன்பு கிடைக்கும்?
2: Oh, the spirit actually gives us the liberation from being slave to fear, but gives us this spirit of adoption to call out Abba, Father.
1: இந்த பயத்திற்கு அடிமைகளாய் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஆவியானவர் அன்பினாலே நம்மை புத்திர சுவீகாரர்களாக மாற்றுகிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்பா பிதாவேன்னு எப்படி கூப்பிட முடியுது? அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த பயத்தின் ஆவியை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி போட்டு ஒரு அன்பின் ஆவியை கொடுக்கிறதுனால அந்த அன்பை நான் என்ன பண்ண முடியுது? ருசிக்க முடியுது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா பிதாவே.
2: அப்பா பிதாவே. And that perfect love
1: and the paripurnamana anbu
2: casts out all fear.
1: Ella bayathin purambe thallum.
2: How many of you believe that?
1: எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்?
2: The only way to cast out the fear of your life is the confidence that you have an Abba Father.
1: எப்படி உங்களுடைய வாழ்க்கையில பயத்திலிருந்து வெளியில வருகிறது சொன்னால், எனக்கு அப்பா பிதா ஒருவர் இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும்.
0: எங்க அப்பா இருக்கிறாருங்க. அப்பா இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: எங்க அப்பா இருக்கிறாரு. மேல எங்க அப்பா இருக்கிறாங்க. அந்த பலன், அந்த பலன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கலைக்கிறது என்னதுன்னா பாவம்.
2: Only sin can destroy.
1: பாவம் தான் அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை எடுத்து போடும்.
2: Because when sin is there,
1: பாவம் இருக்கும் பொழுது
2: I am always frightened.
1: எப்பொழுதுமே பயமுறுத்தலை உணர்வேன்.
2: Because the element of sin brings fear of Satan.
1: ஏனென்றால் இந்த பாவம் என்கிறதான விஷயம் சாத்தானிடத்திலிருந்து பயத்தை உங்களுக்கு கொண்டு வரும்.
2: Why?
1: ஏன்?
2: Because you can't be confident that you have your father.
1: எனக்கு அப்பா பிதா ஒருவர் இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை எனக்கு இல்லை.
2: It shakes. Sins shake the confidence that I have my father. Because sin is always a wall between you and your
1: relationship.
2: But listen to this. The Holy Spirit is the powerful spirit that has been poured out into our lives. And the same spirit that raised Jesus from the dead is living within me. And that is why I have the power to overcome sins.
1: இந்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவராலே இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
2: When the power of the Holy Spirit is in me,
1: பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது
2: His grace is abundant.
1: அவருடைய கிருபை அபரிமிதமாய்
2: and because his grace is abundant
1: avade kirubai aparimadamai kodukapadukiradhu
2: I have the power to overcome sins
1: paavathai merkolvadharku enak balan
2: and what is the fruit of all this exercise
1: idu inda payirchinudaiya balan enna
2: this confidence that I have a father idan
1: nambike enak appa pida oruvar irukkar
2: hallelujah
1: hallelujah
2: and this faith arises
1: enakkulla indha viswasam elumbi var
2: faith is a shield against the darts of the evil one
1: பிசாசுனுடைய அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிக்கத்தக்கதான ஒரு கேடகம்
2: Hallelujah
1: Hallelujah
2: there is a faith that is a shield of the living God that is upon me that any darts of the evil one any schemes of the evil one nothing will come near
1: அதுதான் ஜீவனுள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கேடயமாய் இருக்க சத்தன் ஏகிற எந்த அக்னியின் அம்புகளை எல்லாம் அது ஒன்றுமில்லாம்
2: Hallelujah
1: Hallelujah
2: as it first identify the schemes
1: முதலாவதாக சாத்தானுடைய தந்திர திட்டங்களை அடையாளம் கண்டு
2: number 2 இரண்டாவதாக God to open your eyes
1: உங்களுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்க
2: number 3
1: மூன்றாவதாக
2: everyone say number 3
1: மூன்றாவது எல்லாரும் சொல்லுங்க மூன்றாவதாக
2: faith
1: விசுவாசம்
2: faith
1: விசுவாசம்
2: number 4
1: நான்காவதாக
2: the word of the living god
1: ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை
2: the sword of the word of the living god
1: ஜீவனுள்ள தேவனுடைய இந்த பட்டயம் ஆவியின் பட்டயம்
2: you cannot win this battle without the sword of the living god
1: ஜீவனுள்ள தேவனுடைய பட்டயம் இல்லாமல் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது
2: some of you are taking the bible and putting it under your pillow that doesn't help sorry
1: நீங்க தலையணி கடையில பைபிளை வெச்சிட்டா பிரச்சனை தீராது
2: all that is the scheme of the evil one
1: அதெல்லாம் பிசாசுனுடைய திட்டங்களா இருக்கு
2: it'll make you feel like it's running
1: அது ஓடுற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு
2: வரும் but it will come with some and more and occupy your life
1: ஏழு பொல்லாத ஆவியோட உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள வந்துரும்
2: the bible doesn't help the bible book called bible doesn't help
1: புத்தகம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்ல பைபிள் என்கிற புத்தகம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்ல
2: but the word of god
1: ஆனால் தேவ அதுல இருக்கிற தேவனுடைய வார்த்தை
2: when it becomes part and parcel of my life
1: என்னுடைய சரீரத்திலே ஒரே அங்கமாக அது மாறிவிடும்
2: பொழுது it becomes mixed along with my life
1: என்னுடைய வாழ்க்கையோடு கலந்து விடும்
2: பொழுது it gets internalized into my
1: அது என்னுடைய எனக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது
2: the word is begin to live out in my life
1: என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது
2: satan when he came to jesus in matthew chapter 4 he says you know what he starts with flesh and blood and he says you have hunger turn the stones into bread and eat and everything will be solved
1: பிசாசு மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல வரும் பொழுது முதலாவதாக நீ பசியா இருக்கிறாய் என்று மாம்சத்தில தான் அவன் ஆரம்பிக்கிறான்
2: Jesus actually deals with the spirit of Satan by the word of the living
1: ஆனால் இந்த பிசாசு ஆவியா இருக்கிறதான பிசாசை தேவனுடைய வார்த்தையினாலே கையாண்டார்
2: He said man shall not live by bread alone
1: மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல
2: the word of god I mean the word of god
1: வார்த்தையினால
2: the word of god
1: தேவனுடைய வார்த்தை
2: everyone say the word of god
1: எல்லாரும் சொல்லுங்க
2: தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை
1: எல்லாரும் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை
2: இரண்டாவது முறை வரும்போது அவன் சொல்றான் அவன் தேவனுடைய வார்த்தையோட வருகிறான் he comes with the word of god
1: அவனும் வார்த்தையோட தான் வருகிறான்
2: and Jesus says no yes this is written but it's also written
1: ஆமா இது எழுதி இருக்குது உண்மையா அது மட்டுமல்ல அப்படியே எழுதி இருக்குது
2: hallelujah
1: hallelujah
2: sometimes half hearted understanding of god's word will not help you
1: சில நேரங்கள் நாம் விளங்கி கொண்டிருக்கிற பாதி சத்தியம் நமக்கு உதவி செய்யாது
2: those who are living by the promises no your life cannot be a victorious life
1: வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்காது
2: தங்க வசன கேலண்டர்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்க முடியாது நம்ம சபையில அந்த வசனம் போட்டாங்களா இல்ல மாஸ்டர் வசனம் மட்டும் போடுறான் அந்த வசனத்துல வாழாதீங்க Don't live by few verses
1: அங்கே இங்கே இருக்கிற ஏதோ சில வார்த்தைகளினால நீங்கள் வாழ்ந்து
2: கொண்டிருக்க It is not even the verses
1: வார்த்தைகள் அல்ல
2: It is the whole teaching
1: முழுமையான போதனைகள்
2: That is the sword of the word of the living
1: God. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயம்.
2: That is why if in your life groups you are once again giving sermons I'm sorry that is not what we want to be doing inside our churches.
1: புதுவாழ்வு குழுவுக்கு முதல்ல போங்க. போகிற இடத்துல சும்மா பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல.
2: It is about learning the scriptures.
1: வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ளுங்க.
2: முழுமையாய் உள்வாங்கணும். உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையாய் மாற வேண்டும்
0: வார்த்தையா மாறும் பொழுது எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் எல்லா விதமான அந்தகார ஆவிகளையும் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமையை எனக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?
1: ஹல்லேலூயா.
2: ஐடென்டிஃபை.
1: அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்.
2: ஓபன் யுவர் ஐஸ்.
1: உங்களுடைய கண்களை திறங்க.
2: டெவலப் ஃபியர்லெஸ் ஃபேத்.
1: பயமில்லாத விசுவாசத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள்.
2: ஓ இன்டர்னலைஸ் தி வேர்ட் ஆஃப் காட் so that it can be the sword of the word of the living God.
1: வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயம்.
2: We have to win this battle.
1: இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும்.
2: You have to win this battle. All of this is good. This is all.
1: இது எல்லாமே நல்லதுதான்.
2: All this is training. Identifying.
1: அடையாளம் கண்டறது.
2: Opening your eyes.
1: கண்களு திறக்கப்படுது.
2: Fearless faith.
1: பயமில்லாத விசுவாசம்.
2: Sword of the word of the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பட்டயம்.
2: All of this is training.
1: இது எல்லாமே.
2: But at the end of it when the battle comes.
1: ஆனால் இது எல்லாமே யுத்தம் வரும் பொழுது.
2: We have to win this battle.
1: இந்த யுத்தத்திலே நான் ஜெயம் எடுக்க வேண்டும்.
2: How many of you want to win this battle?
1: எத்தனை பேர் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க
2: விரும்புகிறீர்கள்? இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் எழுதி கொள்றவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இட்ஸ் அன் அக்ரோஸ்டிக். W இஸ் வர்ஷிப்.
1: W என்கிறது ஆராதனை.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஆராதனை என்றது ஏதோ பாட்டு பாடி மியூசிக் போடுறது இல்லைங்க. என்னுடைய முள்ளான மனிதன் ஆண்டவரோடு இணையும் அது ஆராதனையாய் மாறுகிறது.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு ஒரு சாதகமாய் இருந்தாலும் பாதகமாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நான் துதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னோட வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே நன்மையை மட்டும் செய்வீர் என்று சொல்லி கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் நன்மையுள்ள தேவன். நீர் நல்லவர். நீர் வல்லவர். நீர் போதுமானவர். ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா விதமான போராட்டத்தையும் மேற்கொள்ள எனக்கு ஆண்டவரே பலனை தருகிறவர் என்று சொல்லி வாய்களை திறந்து உங்களுடைய வாய்களில் இருந்து துதி ஆராதனை எழும்புகிற நேரத்தில் ஒரு பாடல் எழும்புகிற நேரத்தில் ஒரு வார்த்தை எழும்புகிற நேரத்தில் அது ஆராதனையாய் மாறுகிற வேளையில் அந்த ஆராதனைக்கு நடுவில் யார் வந்து இறங்குறார்? என் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனை நடுவில் இறங்கி வருகிற நேரத்தில் அவருடைய தேவ தூதர்கள் மேலிருந்து வருகிறார்கள். 1:20 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க யோசபாத் யார முன்பாக வைக்கிறான்? ஆராதனை வீரர்களை முன்பாக வைத்து அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிதான ஓ அவருடைய சேனையை இறக்கி அந்த இடத்துல ஒரு விடுதலை கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வேணுமா? இந்த காலை வேளில முக்கியமான காரியம் கைகளை உயர்த்தி எத்தனையோ சூழ்நிலைகளை அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொல்ற நேரத்துல அவர் வந்து அவர் வந்து இறங்குற நேரத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றாலும் ராஜனாய் வந்து இறங்குற வேளையில் அவருடைய தேவ தூதர்கள் ஓ ஓ அந்த அந்த பட்டயங்களை ஏந்தி கொண்டு வந்து இறங்கி எத்தனையோ நாட்களில் இஸ்ரவேல் தன்னுடைய ஜன கூட்டத்தில் அவங்களுடைய ஆர்மிஸ் வந்து இத்தனையோ தான் இருக்கும். ஆனால் எகிப்தியர் ஆர்மி வந்து பெரிய சேனையாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன சேனையானது அந்த பெரிய சேனையை எப்படி மேற்கொண்டதுன்னா அவங்களுக்கு இருக்கிற பலத்தினால அல்ல. பரலோகத்தில இருந்து வருகிற ஒவ்வொரு தேவ தூதர்கள் அவர்களுடைய பட்டயத்தை நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய யுத்தங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவ தூதன் தன்னுடைய
1: தன்னுடைய பட்டயத்தை உருவி
2: 185,000 பீப்புள் வெல்கம்.
1: 185,000 பேரை ஒரே தேவ தூதன்
2: ஒன் ஏஞ்சல்
1: ஒரே ஒரு தூதன்.
2: Are you listening?
1: கவனிக்கிறீங்களா?
2: Because this battle is not about you.
1: இந்த யுத்தம் உங்களை பற்றியதல்ல.
2: This is his battle.
1: அது அவருடைய யுத்தம்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற நேரத்துல நமக்கு ஒரு வெற்றி வரும். Hallelujah. இரண்டாவது I intercession is intercession என்றால் விண்ணப்ப ஜெபம் பண்ணுகிறது.
1: மன்றாட்டு ஜெபம்.
2: மன்றாட்டு ஜெபம். இந்த மன்றாட்டு ஜெபத்தை செய்கிற நேரத்துல ஒரு பெரிய யுத்தம் பரலோகத்தில் நடக்கிறது.
1: Amen.
2: நல்லா கவனி.
0: பண்ணீங்க. ஒவ்வொரு ஜெபம் உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவதூதர்கள் இங்கிருந்து எடுத்து அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போகும். அவருடைய சன்னிதானத்திலிருந்து ஓ ஆன்சர்ஸ் பதில்களை எடுத்துக்கொண்டு இந்த உங்கள் இடத்துல வருகிறது தேவதூதர்கள். ஹல்லேலூயா.
2: And therefore prayer is not an ordinary thing that you and I do.
1: நாம் ஏதோ செய்கிற ஜெபம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல.
2: Worship is a battle.
1: இந்த ஆராதனை என்கிறது ஒரு யுத்தம்.
2: And that is why when we make worship an entertainment, it becomes absolutely useless in the kingdom of God.
1: அதனால தான் இந்த ஆராதனையை பொழுதுபோக்காக மாற்றும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் அது பிரயோஜனம் இல்லை.
2: Because worship is battle.
1: ஆராதனை என்கிறது ஒரு யுத்தம்.
2: Intercession is battle.
1: மன்றாட்டு ஜெபம் என்கிறது யுத்தம்.
2: If you look into Daniel chapter 10 verses 1 down to 10,
1: Daniel 8th chapter 1 வசனத்தில் நாம் 10th வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது,
2: if you look in deeply, there is an angel that has already brought when Daniel prayed 21 days even before the answer came.
1: Daniel ஜெபிக்க ஆரம்பித்து 21 நாட்களுக்கு முன்பாகவே பதில் வந்து விட்டது.
0: It has come, already come.
1: ஏற்கனவே வந்து விட்டது.
2: But there is a power of the prince of the Persia who is preventing this answer.
1: பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதி அந்த பதிலை அவன் தடுத்து கொண்டிருக்கிறான்.
2: Listen, it is a battle.
1: இது யுத்தம்.
2: This is battle. Engaging the angelic forces.
1: இந்த தேவ தூதர்களுக்கு இடையில நடக்கிறதான அந்த யுத்தம்.
2: Worship.
1: ஆராதனை.
2: Intercession.
1: மன்றாட்டு ஜெபம்.
2: Number 3.
1: மூன்றாவது.
2: You and I as a church have power and authority.
1: திருச்சபையாக எனக்கும் உங்களுக்கும் தேவன் அதிகாரத்தையும் வல்லமை.
2: That is why he has given us the power when Jesus commissioned his disciples and the disciples of community.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையை கொடுத்த பொழுது,
2: Go.
1: போங்கள்.
2: Heal the sick.
1: Cast
2: out the demon.
1: விசுவாசிகளை துரத்துங்க.
2: What is this authority?
1: இந்த அதிகாரம் என்ன?
2: It comes from him.
1: அவரிடத்திலிருந்து வருகிறது.
2: That is why James says, resist the devil, he will flee from you.
1: எனவே தான் யாக்கோபு சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை ஓட்டி
2: ஓடும். You have been given an authority.
1: நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: When we worship,
1: நாம் ஆராதிக்கும் பொழுது,
2: when we intercede,
1: மன்றாடி ஜெபிக்கும் பொழுது,
2: and take up the authority and nullify the powers of darkness,
1: விசுவாசனுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்யும்படியாக அதிகாரத்தை
2: எடுத்துக்கொள்ள, we will win this battle.
1: நாம் இந்த யுத்தத்திலே ஜெயிப்போம்.
2: I want you to stand up to your
1: feet. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா?
2: Every hands lifted up.
1: எல்லாருடைய கரங்களை உயர்த்த,
2: everyone lifting up your hands and saying, oh father, we worship you.
1: பிதாவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம்.
2: We worship you.
1: நாங்களுமே ஆராதிக்கிறோம்.
2: Worship you. Hallelujah.
1: Hallelujah.
2: கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற வேளையில நீர் உம்முடைய சிங்காசனத்தை ஆண்டவரே வந்து வைத்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் வந்து இறங்குற இடத்துல அப்பா அங்க யுத்தம் நடக்கிறது. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே பிசாசை மேற்கொள்வதற்கு எங்களுடைய கைகளை ஆண்டவரே ஆண்டவரே யுத்தத்துக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் கைகளை யுத்தத்துக்கு ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக. Prepare my hands for battle and the fingers for war. Prepare my hands for war and my fingers for battle, Lord Jesus.
1: ஆண்டவரே, என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் நீர் பழக்குவிப்பீராக.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் என்னுடைய நண்பன் ஒருவனை பார்ப்பதற்காக சென்றேன். அவன் பார்வையற்றவனாயிருந்தாலும் கல்லூரியில் என்னோடு படித்து பட்டம் பெற்றவன். அன்று மாலையில் அவன் செய்த ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் மின் விளக்கை போட்டான். உன்னால் முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் எதற்காக நீ விளக்கை போடுகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் சற்று நேரம் சிரித்தான், பின் விளக்கை அணைத்து விட்டான். சமையல் அறைக்குள் சென்று அருமையான இரண்டு ஆம்லெட்டையும் டீயையும் கொண்டு வந்து சரியாக மேஜையில் வைத்தான். இப்பொழுது மீண்டும் விளக்கை போட்டான். எனக்காக விளக்கை நான் போடவில்லை, உனக்காகத்தான் விளக்கை போட்டேன். ஏனென்றால் என்னைப் போல் நீ பார்வையற்றவன் இல்லையே என்று கூறினான். மேலும் அவன் என்னை பார்த்து, எத்தனை முறை உனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக தேவையுள்ள எத்தனையோ மனிதர்களுக்கு நீ விளக்கை அணைத்து விட்டாய் என்றான். அதை குறித்து நான் ஆழமாக சிந்தனை செய்தேன். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்பது, இருளில் இருக்கும் எத்தனை பேர் முன் இருக்கும் வாய்ப்பை அவர்கள் காண முடியாதபடி எத்தனை முறை நீங்கள் விளக்கை அணைத்தீர்கள்? எத்தனையோ சிறு பிள்ளைகள் காலில் செருப்பு கூட இல்லாமல் அலையும் பொழுது உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக எப்படி ஆயிரம் ஆயிரமாய் செலவு செய்கிறீர்கள்? அவர்கள் அணிந்து கொள்வதற்கு சட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை நல்ல உடைகளை நீங்கள் குப்பையில் போடுகிறீர்கள்? உணவில்லாமல் எத்தனையோ பேர் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவு உணவு கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிறது? எத்தனையோ வேலை வாய்ப்புகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக அதை ஏன் மற்றவர்கள் அறிந்து கொள்ளச் செய்யாமல் இருக்கிறீர்கள்? பதவி உயர்வு கொடுக்க வேண்டியவர்களுக்கு அவர்கள் உங்கள் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லை என்பதற்காக எத்தனை முறை பதவி உயர்வை கொடுக்காமல் இருந்திருக்கிறீர்கள்? நான் கூறிய ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு விளக்கை நாம் அணைப்பதாகத்தான் இருக்கிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கூறியிருப்பதை புரிந்து கொள்வோமா? புரிந்து செயல்படுவோமா?

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம்.

கருணாதன் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

பாலைவனத்தில் முச்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

0: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
1: அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் கோட்டையும் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாக்கு மகிமை செலுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தொல்லை கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும்படி கிருபை செய்கிறார். ஆமென். துதிக்க வைக்கிறார்ல, அதுவே நம்முடைய பலன். ஆமென். குளோரி.

நன்றி ஆண்டவரே, கிருபை கிருபப்பா. Thank you Jesus, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, நன்மைகளை செய்து எங்க திராணிக்கு மிஞ்சின நன்மைகள், கேட்பதற்கு மேலான நன்மைகள், எனக்காக நீ செய்த நன்மைகள் திருப்பி தர ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்களும் உண்டு. ஒன்று கேட்கப்பட்ட ஜபங்கள், இன்னொன்று கேட்கப்படாத ஜபங்கள். எல்லாருடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. எனக்கும் உண்டு கேட்கப்படாத ஜபங்கள். கேட்கப்படாத ஜபங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பங்களை கேட்டார் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், தேவன் நம்மை நடத்தின பாதை. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர் தரமாட்டார், ஆனால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். இதுவரை நடத்தினார். தேவன் தந்ததுல, தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் ஏன் நம்மால் திருப்தியாக இருக்க முடியவில்லை என்றால், உலக கவலைகள் இன்னும் அநேகத்தின் மேல் உண்டான நாட்டம் தான். இன்று தேவன் நமக்கு தந்தவைகளில் நம்மால் நிறைவாக இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இதுவரை உடுத்து வைத்தார், இதுவரை பாதுகாத்தார். என்ன தேவையோ அதை தந்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன வேணுமோ அது செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்மை போஷிப்பதில் ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு குறைவு வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி அவைகள் பட்டினியா இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கிறாருங்க நமக்கு. கர்த்தர் உண்டு, வல பக்கத்தில் நிழலாயிருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திர மாட்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோட அப்பாக்கு மகிமை செலுத்தும். 13வது சங்கீதத்தில் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறானா, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம், உள்ளத்தில் இருக்கிற கவலை, இந்த கவலை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க துதிக்கிறவன் வாயில இப்பொழுது ஒரு புலம்பல், எது வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லி சொல்லி வாராரு. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உலகம் கொடுக்கிற கவலை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை. உலகம் கொடுக்கிற வேதனையை நினைக்கிறவன் புலம்பிக் கொண்டிருப்பான், கர்த்தர் செய்ததை நினைக்கிறவன் துதித்து கொண்டே இருப்பான். மனுஷன் செய்யறதை நினைக்காதீங்க, நினைச்சா இப்படிதான் புலம்புவோம், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் கர்த்தாவே. கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். லவ் யூ ஃபாதர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்று உங்களை நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு சூழலில் உங்களை ஏதோ ஒரு முறையாவது வெறுத்திருப்பார்கள், சும்மாவது வெறுத்திருப்பாங்க, நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் ஆராதிக்கிறது ஆமென். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படிதான் சொல்றாரு, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவை பாடி மகிமைப்படுத்துவோமா. Thank you Lord Jesus, we bless your name Father. ஓரப ஹத்த நமஷிகரவா. Thank you Lord. ஆயத்தனை அன்பு என் மேல்

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளிலும் இரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய ஜேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமேன்.

மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25. ஐரோப்பா தேசத்தின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை அந்து பூச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்ய பூச்சியியல் வல்லுநர் ஒருவர் அங்கு சென்றார். அவர் சாயங்கால நேரத்தில் ஒரு வாளி நிறைய இனிப்பான மருந்தையும் ஒரு பிரஷையும் எடுத்து சென்றார். இந்த அந்து பூச்சிகள் இரவில் மட்டுமே வெளியே வரும். அவை பார்ப்பதற்கு வண்ணத்து பூச்சிகளைப் போல தோற்றமளிக்கும். அவர் வாளியில் இருந்த இனிப்பு மருந்தில் பிரஷை முக்கி அதை நெருஞ்சில் செடிகள் மீது தெளித்துக் கொண்டே சென்றார். பின்பு நடுநிசி நேரத்தில் கையில் லாந்தர் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பூச்சிகளை பிடிக்கச் சென்றார். நெருஞ்சில் செடியில் இருக்கும் பூக்களை தேடி வந்த அந்த பூச்சிகள் இனிப்பான அந்த மருந்தை குடித்துவிட்டு செடிக்கு கீழேயே மயங்கி விழுந்து கிடந்தன. அந்த பூச்சியியல் வல்லுநர் மயங்கி கிடந்த அந்த பூச்சிகளை மிக எளிதாக அள்ளிச் சென்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போன்றதுதான். இனிப்பு தடவப்பட்ட மருந்து அந்த பூச்சிகளை வஞ்சித்தது போல பாவமும் தன்னுடைய உண்மையான தன்மையை முதலில் காட்டுவதில்லை. சாத்தான் பாவத்தை பாவம் என்று மக்கள் அறியக்கூடாதபடி மிகவும் கவர்ச்சிகரமாகவும் இனிமையானதாகவும் அதை காட்டுகிறான். அவனுடைய மாய வலையில் சிக்குபவர்கள் தங்கள் ஜீவனை இழப்பது உறுதி. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஏவாளுக்கு பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக தெரிந்தது. மிகவும் சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்படி தேவன் படைத்த கனிகள் ஏவாளுக்கு பிடிக்கவில்லை. சாப்பிடும்படி அவர்களுக்கு தேவன் அனுமதித்த கனிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தபோதும் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. அதுதான் சாத்தானின் தந்திரம். அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கிய ஏவாள் அதை பறித்து சாப்பிட்டாள். அநேக சாபங்களை வருவித்தாள். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் இதை போலவே முதலில் கவர்ச்சிகரமாக தோன்றுகிறது. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். இதை போலவே எல்லா வித பாவங்களும் முதலில் இன்பமானதாகவும் நமக்கு மிகுந்த பொருள் ஈட்டி தருவதைப் போலவும் தெரியும். ஆனால் அவை மிகப்பெரிய இழப்பையும் பொருளாதார நஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே நமக்கு இன்பமாய் தெரிகிற வழிகளை விட்டுவிட்டு தேவன் காட்டும் ஆசீர்வாதமான பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.

விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாசத்தின் விந்தை. Faith is fantastic. வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 16 அத்தியாயம் 25 வசனம் முதல் 33 வசனம் வரை. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டன. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 31 வசனம், அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் யூ வில் பி சேவ்ட் அண்ட் யுவர் என்டயர் ஹவுஸ் ஹோல்ட். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை பறைசாற்றினதற்காய் பவுலும் சீலாவும் சிலையில் அடைக்கப்பட்டனர். சிறைச்சாலை அவர்களது விசுவாசத்தை அழிக்க முடியவில்லை. தொழுமரத்தில் மாட்டப்பட்ட கால்களுடன் நள்ளிரவிலும் ஜெபித்து தூயவரை துதித்து புகழ்ந்தார்கள். திடீரென்று பூமி அதிர்வு. சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசைந்தன. கதவுகள் திறந்தன. அனைவரின் கட்டுகளும் தெரித்தன. கட்டப்பட்டிருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று எண்ணி தற்கொலைக்கு முயன்றான் சிறைச்சாலைக்காரன். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்ற பவுலின் வார்த்தைகள் அவனை நடுநடுங்கச் செய்தன. தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். ஐயாமாரே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பவுலும் சீலாவும் அளித்த உடனடி பதில்தான் இன்றைய மனப்பாட வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும், என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வழி என்ன என்று இதயத்தின் ஆழத்தில் இன்றும் குமுறிக்கொண்டிருப்போர் கோடிக்கணக்கானோ. சன்மார்க்க வாழ்க்கை ரட்சிக்கும் என்று எண்ணி ஏமாந்து போவோர் எண்ணற்றோர். தான தர்மங்கள் செய்தும் பயனில்லையே என்று புலம்புவோர் பலர். புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசிப்பதினால் பாவம் நீங்குமோ என ஏங்குவோர் ஏராளம். கவலை வேண்டாம். உங்கள் உள்ளத்திற்கு உவகையூட்டும் ஒரே பதில், திருமறை நான் தரும் ஒரே பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுவின் சீடர்கள் அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்து கொண்டிருந்தனர். விழி இழந்தோர் பார்வையடைகின்றனர். காது கேளாதோர் கேட்கின்றனர். பேச இயலாதோர் பேசுகின்றனர். தொழுநோயாளி சுகமடைகிறான். திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேர் சாப்பிட்டும் 12 கூடைகள் மிச்சம். சீடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இத்தகைய அற்புதங்களை ஆண்டவரைப் போல தாங்களும் செய்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஆனால் செய்வது எவ்வாறு? ஆண்டவரே, கடவுளுக்கேற்ற செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வினவினர். அரிய காரியங்களை எளிமையாய் சொல்லுகிறதே ஆண்டவர் இயேசுவின் தனிச்சிறப்பு.
அதுவே அவரது ஞானம். அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கடவுளை அனுப்பியவரே நீங்கள் விசுவாசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல். யோவான் 6:29. எளிமையான பதில், ஆணித்தரமான பதில், விசுவாசத்தின் மாட்சியை வெளிக்காட்டும் பதில். ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும், ஆழமாய் ஆராய்ந்து ஆராய்ந்து துருவி பார்க்கிறோம் என்று சொல்லும் இறைவ நிபுணர்களுக்கு இது சாதாரணமாய் தெரியலாம். பெரியமானவர்களே, ஆழமாய் போகிறோம் என்று உயரங்களுக்கு செல்ல நாம் தவறிவிட்டோம். குளோரோஃபார்ம் என்று நாம் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்பதாக மயக்க மருந்து கொடுப்பார்கள் அல்லவா, அந்த மயக்க மருந்த சக்தியை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர். அவருடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு கொடும் பாவி, இயேசு கிறிஸ்து எனது இரட்சகர், இதுவே எனது கண்டுபிடிப்புகளில் எல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கே தெரியும், இன்னொருவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி இன்று உங்களிடத்தில் வரும் பொழுது எவ்வித தயக்கமும் இன்றி தாமதமும் இன்றி உடனே ஆம் என்று நீங்கள் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு அதையும் இதையும் செய்து நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தரும் பதில் எளிய பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மரித்தார் என்று விசுவாசியுங்கள். அவரே உங்களுக்கு பதிலாக பிராய சித்த பலியானார் என்று நம்புங்கள். அவரே விண்ணக தந்தையானவர் இரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு நியமித்த ஒரே வழி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ வாழ்க்கைக்கு மறுப்பு சொல்லுங்கள். பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நிமிடம் முதல் நான் உமது பிள்ளையாக விரும்புகிறேன். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னையுடைய பிள்ளையாக்கும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை, வேண்டலை ஆண்டவருக்கு நேராக நீங்கள் ஏறிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அதே நொடிப்பொழுதிலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆத்தும மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேறு எந்த வழியிலும் நீங்கள் இரட்சிக்கப்பட முடியாது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே இதோ இயேசு கிறிஸ்து தருகிற இலவசமான இரட்சிப்பு உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. விசுவாச கரத்தை நீட்டி பெற்றுக்கொள்வீர்களா? தீர்மானம் உங்களுடையது. மகாபிரிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது எங்களுக்கு இரட்சிப்பின் நாளாக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மிகப்பெரிய நற்செய்தியை கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். இதுவரை இரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் அங்கும் இங்குமாக இரட்டை நினைவுகளால் அலசடிபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சியராக ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் அவர்களுக்கு ஒத்தாசை புரிவீராக. இந்த வேளையிலே தங்கள் இருதயங்களை திறந்து உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியே அருளி செய்வீராக. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

திருச்சபையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மார்ட்டின் லூதர் அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையை பார்த்து பல கேள்விகளை வைத்தார். 95 கேள்விகளை வைக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த பதில் ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிளான ஒரு பதில். கத்தோலிக்க திருச்சபையினர் நம்மை பார்த்து பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை முதலாவது வந்துச்சா, வேதம் முதலாவது வந்ததா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையை பார்த்து மார்ட்டின் லூதர் 95 கேள்விகளை வைத்தார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூதரே, நீ எல்லாவற்றையும் வேதத்தில் இருக்கிறதா, வேதத்தில் எழுதி இருக்கிறதா என்று பார்க்கிறாய். அது தவறு. வேதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சபை முக்கியம். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, வேதத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். சபை பாரம்பரியங்கள், சபையில் இருக்கிற முக்கியமான போதகர்கள் அல்லது போப், அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். வெறும் வேதத்துக்கு மட்டும் கீழ்ப்படிய சொல்லி வேதம் போதிக்கவில்லை. ஏன், முதலாவது வேதம் வந்ததா அல்லது சபை வந்ததா? சபைதான் முதலாவது வந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல சபைதான் முதல்ல வந்துச்சு, அப்புறம்தான் வேதம் வந்தது. இப்ப சொல்லுங்க, சபைக்கு கீழ்ப்படியணுமா, வேதத்துக்கு முதல்ல கீழ்ப்படியணுமா, இப்படிங்கிற ஒரு கேள்விதான் வச்சாங்க. இந்த கேள்வியை இன்றைக்கு வரைக்கும் கத்தோலிக்கர்கள் நமக்கு முன்பதாக வைப்பதுண்டு. பரவாயில்லை, அவர்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கிறது. ஆனா இந்த பதிவுல இது எந்த அளவுக்கு தவறான ஒரு நம்பிக்கை, இது எப்படி எல்லாம் நம்மை விழத்தள்ள வாய்ப்பா இருக்கிறது, வேதம் இதற்கு முதல்ல இதை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். வேதம் முதல்ல வந்ததா, சபை முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்டா, எழுதி கொடுக்கப்பட்ட அதாவது எழுதப்பட்ட வேதாகமத்திற்கு முன்பதாகவே சபை இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல சபை தோற்றுவிக்கப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வேத பகுதி நம்மிடத்துல இருந்தது, புதிய ஏற்பாட்டின் எழுதப்பட்ட வேத பகுதி நம்மிடத்துல இல்லை. எப்பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக எந்த வேதாகமத்தையும், அதாவது நம்ம கையில வச்சிருக்கிற புதிய ஏற்பாட்டையும், எந்த ஆசிரியரும் எழுதவில்லை. இவர்கள் வாய்வழியாகவே கர்த்தருடைய வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். சபை எதற்கு இன்றைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. அப்போஸ்தலர்கள் யார்? இவர்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். எது சபைக்கு தேவை, எது சத்தியம், எதை பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் பின்பற்ற கூடாது, கல்யாணம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, திருவிருந்து ஆசரிக்கணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா, இப்படி எல்லாவற்றையும் இவர்கள் நேரடியாக தேவ கட்டளையை பெற்றுக்கொண்டு சபைக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதை எழுதி கொடுக்கவில்லை, வாய்வழியாகவே பேசி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையினர் சபையிலே வாய்வழியாக பேசப்படக்கூடியதை நம்பி ஆக வேண்டும் என்று நம்புகிறார்கள். ரைட், ஓகே, எல்லாமே வாய்வழியாக பேசி கொண்டிருந்த அந்த நிலைமை எப்பொழுது பதிவு செய்யப்பட்ட வேதாகமம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்குள்ளாக வந்தது? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன், பாருங்களேன். லூக்கா 1:1 பாருங்க, மகாகணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அநேகம் பேர் சரித்திரம் எழுத கிளம்பிட்டாங்க. ஆகையால் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. உமக்கு ஒழுங்காய் நான் எழுத வேண்டும், அதை சரியாக எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. இதுக்கு முன்னாடி நாங்கள் வாய் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு, அவர் என்ன போதித்தார், எதை கடைபிடித்தார், இது எல்லாவற்றையும் இவர்கள் சபைக்கு வாய் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் மற்ற எல்லா சீஷர்களும் போதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு நிலைமை கொஞ்சம் கைமீறி போவது போல தெரிகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை, இன்னும் அநேக சத்தியங்களை, அதை எழுதி தருவதற்கு, அதை பிரசங்கம் பண்ணுவதற்கு அநேகம் பேர் ஏற்பட்டபடியினாலே நான் அதை ஒழுங்கா விசாரித்து அதை ஒழுங்கா எழுத வேண்டியது அவசியமாய் எனக்கு பட்டது அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாவே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா இந்த பக்கம் போய் பேசும்பொழுது 10 சொல்லிடுவோம், உண்மையா இல்லையா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இங்க வந்தார் அப்படின்னா அங்கே அவர் உட்கார்ந்தாருன்றுவாங்க, 1:9 என்று சொல்லி விடுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை விதைக்கிறார். என்ன அது? சரித்திரம் எழுத அநேகர் கிளம்பி இருக்கிறாங்க, ஆக இது பதிவு செய்யப்பட வேண்டியதுதான், என்றைக்குமே நல்லது.
சோ புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த வேத வசனங்கள் அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்திலேயே, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் யோவானாகட்டும் இவர்கள் இருந்த காலத்திலேயே அவர்களுடைய அனுமதியின் பேரில், அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் முதல் நூற்றாண்டிலேயே அவைகள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டன, பதிவு செய்யப்பட்டு விட்டன, அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. இனி யாரும் வந்து அப்போஸ்தலர் இதை என்கிட்ட சொன்னாருங்க, அதை உங்ககிட்ட சொல்லலையா, என்கிட்ட இப்படித்தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறினார், இல்ல இல்ல அவர் மலையிலிருந்து கீழே இறங்கினார், இல்ல அதையெல்லாம் எங்ககிட்ட அப்போஸ்தலர் அப்படி சொல்லல, இப்படி சொல்லல, அவர் சிலுவைக்கே போகல, இப்படி இஷ்டத்துக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அல்லவா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன்னை உருவமாகத்தான் வெளிப்பட சொன்னார், சிலையாக வெளிப்பட சொன்னார், அங்கே மெழுகு வித்து ஏற்ற சொன்னார், அந்த பத்தி என்ன சொல்றது பூ மாலை எல்லாம் போட்டு அதை சுற்றிலும் தூக்கி வரத்த என்ன சொல்ற ஊரை சுற்றி கொண்டு வர சொன்னார். யார் வேணாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா இல்லையா. அதனாலதான் அப்போ சிலர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சாங்க, இனி வாய் வழியாக பேசி கொண்டிருந்தால் யார் வேண்டுமானாலும் ஏமாற்றுவார்கள். சோ பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம், ஒழுங்காய் கிரமமாய் பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் 29வது வசனம், அப்போஸ்தலனாய பவுல் எபேசு சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் அன்றைக்கு இருந்த போதகமார்கள், இன்னைக்கு ஒரு வார்த்தையில சொல்ல போனா போப்பா இருக்கட்டும் பிஷப்பா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை எல்லாம் வரவழைத்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு, எபேசு சபையில் இருக்கிற பாஸ்டர்களை பார்த்து சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்கள் பாஸ்டர்களை பார்த்து, நான் போனதுக்கு அப்புறம் மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் வரும், அது உங்களுக்குள்ளே எழுந்து வருவீங்க, நீங்களே மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க தப்பிக்கிறது, சபையில் இருக்கிற போதகர் சொன்னா வேத வாக்கு. அன்றைக்கு எபேசு சபை ஒருவேளை கத்தோலிக்க சபையினுடைய அடிப்படையில எபேசு சபையில் இருக்கிற ஒருத்தரும் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் அந்த போப் மாதிரி வரக்கூடிய ஒருத்தர் தானே, அப்ப அவங்க சொல்றதை எப்படி நம்புறது. பவுலே சொல்லுகிறார், இந்த சபையில இருக்கிற நீங்களே ஏமாத்துவீங்கன்னு சொல்றார். அப்ப எப்படி நம்ம இதுல இருந்து தப்பு வைக்கிறது, அவர் என்ன ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு பாருங்களேன். ஆனபடியினால் இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நீங்க இதிலிருந்து தப்பிச்சுக்கணும்னா நான் சொன்னதை நீங்கள் நினைத்து விழித்திருங்க, நான் என்ன வார்த்தை சொன்னனோ அதை நினைத்து விழித்திருங்கள். இப்ப அப்போஸ்தலன் பவுல் உயிரோட இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும், அவர் இறந்து போயிட்டா இவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த சபையில் இருக்கிறவங்க எப்படி நிரூபிக்கிறது. ஒரு 10 பேர் எந்திரிச்சு அவர் இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க, இந்த பக்கம் 10 பேர் எந்திரிச்சு இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க, எப்படிங்க நிரூபிப்பீங்க. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலோ மற்றவர்களோ எழுதினார்கள், சபைக்கு எது தேவையோ அதை எழுதினார்கள், கிரமமாய் ஒழுங்கா எழுதினார்கள் எல்லாவற்றையும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்து எது சபைக்கு தேவையோ அவைகளை மாத்திரம் தெளிவாக நமக்கு எழுத்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 32வது வசனத்தை பாருங்க, இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ புத்தி சொல்லேனோ அதை நினைத்து விழித்திருங்கள். அடுத்த வசனத்துல என்ன சொல்லுகிறார், உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சபைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, சபையில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, ஏன்னா மேலேயே சொல்லிட்டாரு உங்களிலும் சிலர் எழும்பி என்ன செய்வீங்க சபைய வஞ்சிப்பீங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அது கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல, வேறு யாரா இருந்தாலும் சரி, எங்கள் சபையில நாங்கள் பாரம்பரியமாக இதை நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொன்னாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா யார் வேணாலும் ஏமாத்தலாம். பவுலே சொல்லு, பவுல் காலத்துல எபேசு சபையில் இருந்த மூப்பர்கள் நீங்கள் ஏமாற்றுவீர்கள் என்று சொல்லிதான் எழுதப்பட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, எதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், சபைக்கா எழுதப்பட்ட வசனத்துக்கா. அன்றைக்கு மார்ட்டின் லூதரை பார்த்து இவர்கள் கேட்டார்கள், நீ எழுதப்பட்ட வசனத்தை பார்க்கிறாய், எழுதப்பட்ட வசனமும் நமக்கு தேவை, சபைக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டும். மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகாய் சொன்னார், எழுதப்பட்ட வசனம் எந்த அளவுக்கு முக்கியமோ சபை அந்த அளவுக்கு முக்கியம்தான். நான் சபைக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் சபையே எழுதப்பட்ட வசனத்துக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா சபையில் இருக்கிறவர்கள் சபைனா என்ன, அதுல இருக்கிற ஒரு 4-5 விசுவாசிகள், ஒரு மூப்பர், ஒரு பாஸ்டர், ஒரு போப், அவ்வளவுதான். அவர் ஏமாத்த மாட்டாரா,
ஏமாத்த வாய்ப்பு இருக்கிறது. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். ஆனால் அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பிரதான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்களை தேவனே நேரடியாக அவர்களை ஆளுகை செய்து நேரடியாக அவங்க வெளிப்பாட்டை பெற்றார்கள். அதனாலதான் அவர்களுக்கு தனித்துவமாக பிரதான அப்போஸ்தலர்களை நான் குறைவானவன் அல்ல என்று பவுல் எழுதுகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவமே பிரதான அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஆகையால் அவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து தான் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமானது. அதனால சபை முதல்ல வந்திருந்தாலும் சரி, சபையில ரெண்டாவது வந்திருந்தாலும் சரி, எல்லாம் வேத வார்த்தையின் அடிப்படையில தான். அந்த வேத வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஒரு அற்புதமான ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்களையும் தெளிவாய் நம்பினார்கள். ஆனா சதுசேயர்கள் அப்படி கிடையாது, முதல் 5 புத்தகத்தை தான் நம்புவாங்க அவங்க. ஆனா பரிசேயர்கள் அப்படி இல்லை, 39 புத்தகத்தையும் ஒழுங்காய் கிரமமாய் விசுவாசித்தவர்கள் தான் அவங்க. ஆனா அதோடு கூட நிறுத்திக் கொள்ளல, பிளஸ் இந்த 39 புத்தகம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் முக்கியம். அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்களோ அது வேதத்துல இல்லாமல் இருந்தாலும் அதற்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை அது? மார்க்கு 7:7 பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரரே உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டுகிற வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த கை கழுவாம சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை குறிச்சு. கை கழுவாம சாப்பிடுறது உடலுக்கு கேடு, ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது பாவம் அல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, அது மிகப்பெரிய பாவம்னு நினைச்சு மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில வாசிக்கும் போது இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு வீணா ஆராதனை செய்யறீங்க. ஏன்னா செம்புகளை கழுவுறீங்க, எல்லாத்தையும் கழுவுறீங்க, எதை கழுவ வேண்டுமோ அதை கழுவவில்லை. இன்னைக்கு தேவனுக்கு எது பிடிக்கும்? ஒருத்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு மாலை போட்டா பிடிக்குங்க. யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து போட்டாவே வீட்டுல வச்சு அதுக்கு லைட்டு போட்டு விட்டா பிடிக்குங்க அவருக்கு. ஏன் இருட்டில் அவரால் பார்க்க முடியாதா? யார் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நீங்களா ஒன்னு யோசித்துட்டீங்க? இது உலக மார்க்கத்திலிருந்து வந்தது. அவங்க தான் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கும் தங்களுடைய சாமிக்கும் லைட்டை போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. நான் தப்பு சொல்லலை, அவர்களுடைய நம்பிக்கை. எங்கிருந்து இது உங்களுக்கு வந்தது? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனா வேதத்துல அது கிடையாது. ஆனா பாரம்பரியத்துல அது இருக்கு என்று சிலர் சொல்லுவார்கள். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்க கை கழுவுற விஷயத்துல கூட முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை தான் பின்பற்றுகிறீர்கள். தேவனுடைய வசனத்தை நீங்க என்ன செய்யல? பின்பற்றல. நீங்கள் வீணாதான் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள், இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற. நீங்கள் ஏதோ ஒரு சாமி போட்டாவுக்கு ஏசுநாதன் சொல்லிட்டு சாமி போட்டாவுக்கோ வேற எந்த போட்டாவுக்கும் ஒரு மெழுகு வித்தி ஏத்துறதுனால ஒன்னும் வரப்போறது கிடையாது. அவரை எந்த விதத்திலும் அது பிரியப்படுத்தவும் கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? சடங்கா தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன்? ஆண்டவரே சொல்லுகிறார், உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை அவமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு பரிசெயல் செய்த தவறத்தான் இன்றைக்கு சில சபையார் செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் எதை செய்தாலும், அதாவது தேவனுடைய காரியத்துல சபையில நான் இதை செய்கிறேன்னு ஒரு இது செஞ்சு அது வேதத்தில் இருக்கான்னு பாருங்க. வேதம் தான் நமக்கு முதலும் முற்றுமான ஒரு அதிகாரமா இருக்கிறது, அத்தாரிட்டி. இதுல சபை சொல்றத நம்ம கீழ்படினுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சபைக்கு எப்பொழுது கீழ்படினு தெரியுங்களா? சபையே வேதத்துக்கு கீழ்படிஞ்சிருக்கும் போது. சபை வேதத்துக்கு கீழ்படியாம நாங்க சொல்றதான் நீ கேட்கணும், வேதத்துக்கும் நீ செவி கொடு, எங்களுக்கும் செவி கொடுன்னு சொன்னா அங்கதான் நாம தவறு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. சோ கடைசியா ஒரே கேள்விதான் நான் வைக்கிறேன். சபை பாரம்பரியமா வர்றது, அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, எப்படிங்க நம்புறது? எபேசு சபையிலே பார்த்தோம், நீங்களே ஏமாத்துவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆதி திருச்சபையிலிருந்து எபேசு சபையை பார்த்து சொல்லிட்டார், நீங்களே ஏமாற்றுவீர்கள் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு இருக்கிற சபை போதகர்கள், மேய்ப்பர்கள், போப்பாகட்டும் பிஷப்பாகட்டும், இவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனா பதிவு செய்யப்பட்ட வேதத்தை யாராலும் மாற்ற முடியாது. சோ இதுதான் நமக்கு அதிகாரப்பூர்வமானது. பிரியமானவர்களே, நம்ம மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய. கத்தோலிக்கர்களுடைய கேள்வி, சபைக்கும் கீழ்ப்படி, வேதத்துக்கும் கீழ்ப்படி. அதற்கு என்னுடைய பதில்,
சபைக்கு எப்பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், சபை வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த சபைக்கு நான் கீழ்ப்படி. ஆக மொத்தத்தில் வேதம் தான் நமக்கு எல்லாமே. God bless you. Thank you.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: தாமஸ் ஆல்வா எடிசன் தம்முடைய 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கியிருந்தார். அதில் மின்சார பல்ப், பேசும் கருவி, அசையும் போட்டோ கேமரா முதலியவற்றிற்குரிய கண்டுபிடிப்புகளின் உரிமையை வெஸ்டர்ன் யூனியன் என்ற பெயரில் ஒரு கம்பெனிக்கு விற்பனை செய்தார். அவருடைய கண்டுபிடிப்புகளை வைத்து அந்த கம்பெனிகள் பல மடங்கு லாபம் சம்பாதித்தன. ஆனால் எடிசன் அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படவில்லை. அவர், நான் பணம் சம்பாதிப்பதை பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை, அடுத்தவர்களை விட மிகவும் பெருக வேண்டும் என்று நான் எண்ணுவதும் இல்லை என்றார். எடிசனுடைய ஆசையெல்லாம் தன்னுடைய துறையிலே முதன்மையாகவும் முதலாவதாகவும் இருக்க வேண்டும் என்பதேதான். அவர் சந்தோஷமாக கடினமாக உழைத்தார். உலகத்திலேயே முதலாவதாக கண்டுபிடிப்புகளின் தொழிற்சாலை எனப்படும் மென்லோ பார்க் என்பதை நிறுவினார். பெரிய கம்பெனிகள் இந்த காலத்திலும் நடத்தும் ஆராய்ச்சி கூடங்களின் முன்னோடியாக திகழ்ந்ததுதான் இந்த மென்லோ பார்க். இந்த தன்னுடைய ஆராய்ச்சி சாலையில் அவர் 10 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு சிறிய கண்டுபிடிப்பையும், 6 மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் காண வேண்டும் எனவும் எண்ணினார். ஒரு சமயத்தில் ஒரே நேரத்தில் 47 புதிய கண்டுபிடிப்புகளின் மீது ஆராய்ச்சியை மேற்கொண்டார். மற்ற ஆராய்ச்சியாளர்கள் எடிசனை விட பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் எடிசனைப் போல மற்றவர்கள் மிகவும் ஆவலாக வெற்றி பெற்றவர்களாக இல்லை. இவர் ஆவலையும் வேலையையும் ஒன்றாக இணைத்து பார்த்தார். தன்னுடைய பணியில் வேகமாக செயல்படாதவனை வேலை இல்லாதவன் என்றே நாம் அழைக்கலாம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை எந்த எண்ணத்தோடு நாம் செய்து வருகிறோம்? நாம் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்து முடிப்பதே உண்மையான மகிழ்ச்சியை தரும். கடவுள் நமக்கு தந்திருக்கும் வேலையை ஒரு பாரமாக நினைக்காமல் ஆவலுடனும் ஆசையுடனும் தொடர்ந்து செய்வோமா?